வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 11 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 13 நாள், 2026 வருடம் ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:57.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்

0: ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈனுலை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெராட்டரில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:02, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி தொடர்ந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தின்ற நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் வாழ்க்கை துணை நலம் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 60வது திருக்குறள், மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, இதற்கான விளக்கம் மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர், நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்லணிகலம் என்றும் கூறுவர். குறளும் விளக்கமும் மீண்டும், மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு, இதற்கான விளக்கம் மனைவியின் நற்பண்பே இவ்வாழ்க்கைக்கு மங்களம் என்றும் கூறுவர், நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்றும் கூறுவர். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத நீரூற்று. அன்பால் எதனையும் வெல்ல முடியும்.

0: நேரம் 6:05.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரண்டு பக்கம்.
3: Prime Minister Narendra Modi will embark on a 3-day state visit to Seychelles this morning to attend

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள். இன்பம் சிரிப்பையும் துன்பம் அழுகையையும் வரவழைக்கிறது. உண்மையான நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ இன்பத்தை பகிர்ந்து கொண்டால் இரண்டு மடங்காகிறது, துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாக குறைகிறது. நமக்கு பிடித்த செயல்களில் உள்ள துன்பங்களை மனம் கண்டுகொள்வதில்லை, நமக்கு பிடிக்காத செயல்களில் உள்ள சிறு துன்பங்களையும் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை மற்றும் சகித்துக்கொள்வதும் இல்லை. பக்குவமுடையவர்கள் இன்பங்களையும் துன்பங்களையும் சமமாகவே பார்ப்பார்கள். பக்குவத்தின் முதிர்ந்த நிலை துன்பத்திலும் சிரிப்பது. திருக்குறளில் இடுக்கண் அழியாமை என்றொரு அதிகாரம் உண்டு. இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அக்தொப்பதியில். துன்பம் வரும்போது சிரி, அதுதான் துன்பத்தை வெல்லும் வழி என்றார் திருவள்ளுவர். துன்பத்தில் சிரிக்க முடியுமா? அப்படி சிரித்தால் அவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கும்? இவருக்கு மனநலம் ஏதும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்றுதானே பார்க்கும். வெள்ளம் போல பெரிய துன்பத்தையும் மன வலிமையால் வெல்லலாம். துன்பத்தில் கலங்காதவர் துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள். காலை போன்ற விடாமுயற்சியுடையவனிடம் துன்பமே துன்பப்படும். தொடரும் துன்பமும் மன வலிமையுடையவனிடம் துன்பம் கொள்ளும். செல்வத்தால் பெருமிதம் கொள்ளாதவர் வறுமையில் வருந்த மாட்டார். உடல் துன்பம் தரும் என உணர்ந்தவர் அதற்காக கலங்க மாட்டார்கள். இன்பத்தை விரும்பாமல் துன்பத்தை இயல்பு என்பவருக்கு ஏது துன்பம்? துன்பத்தில் கலங்காதவரை பகைவரும் விரும்புவர். துன்பம் வரும்போது அழுகைதானே வரும். சிரிப்பு எப்படி வரும் என்கிறீர்களா? நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் துன்பத்திலும் சிரிக்க முடியும். நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் நம் வாழ்க்கை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல், தீமை செய்தவரும் வெட்கப்பட நன்மை செய்துவிடு என்ற குரலை ஆழ்ந்து நோக்கினால், தங்களுக்கு ஒருவர் இன்னா செய்தால் அதை பொறுத்து கொண்டு இன்னா செய்தவர் வெட்கப்படுமாறு அவருக்கு நன்மை செய் என்று மட்டும் சொல்லாமல் செய்து விடல் என்ற விடல் என்ற சொல் உனக்கு அவர் இன்னா செய்ததையும் மறந்துவிடு. நீ அவருக்கு இனிய செய்ததையும் மறந்துவிடு. எதையும் மனதில் தூக்கி சுமக்காதே என்ற அறிவுரையாகவே தோன்றுகிறது. மனதில் தூக்கி சுமப்பதால்தான் இன்பம் துன்பம் என்பன சில நேரங்களில் இரு மடங்காக தெரிகின்றன. அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. பிறர் துன்பத்தையும் தன் துன்பமாக நினைப்பதே அறிவின் பயன். ஒருவர் கால் தவறி கீழே விழுந்துவிட்டால் அவரை பார்த்து சிரிப்பவர்கள் சில பேர், உதவுபவர்கள் சில பேர், அறிவுரை சொல்பவர்கள் சில பேர், உடனே தம் திறன்பேசி எடுத்து அதை பதிவு செய்ய முயற்சி செய்வோர் சிலர். இன்னொருவரின் துன்பத்தை பலவாறு எதிர்கொள்கிறோம். ஆனால் அறிவுடையவர்கள் இன்னொருவரின் துன்பத்தையும் தம் துன்பமாகவே கருதுவர். சொர்க்கம் நரகம் இரண்டும் எங்கோ இல்லை, நம் நேர்மறை எதிர்மறை எண்ணங்களாலேயே இவ்விரண்டும் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்க்கை. துன்பம் வரும்போது சிரி என்றார் வள்ளுவர். துன்பத்தை எதிர்கொள், துன்பத்தை இன்பமாக காண். இன்னாததுதான் உலகம், அதில் இனியவை காண்பர் உலகின் இயல்பு உணர்ந்தோ என்றார் புறநானூற்றில் பக்குடுக்கை நன்கணியார் என்ற புலவர். இனியது என்பது இன்பமானது, இன்னாதது என்பது துன்பமானது என நாம் வரையறை செய்து வாழ்ந்து வருகிறோம். நம்மை சுற்றி நாம் வாழும் வாழ்க்கையில் கணக்கிலடங்காத இன்பமும் துன்பமும் நிறைந்திருக்கிறது. இன்பம் வந்தபோது மகிழும் மனது துன்பம் வந்தபோது துவண்டு போகிறது. எதிர்மறை எண்ணங்கள் நம்மை துவளச் செய்யும், நேர்மறை எண்ணங்கள் நம்மை எழச் செய்யும். நாம் எதிர்பார்ப்பது போல வாழ்க்கை எப்போதும் அமையாது. எதிர்பாராத நிகழ்வுகளின் தொகுப்பே வாழ்க்கை. இன்பம் துன்பம் என்பதற்கான அளவீடு அதனை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதிலேயே அமைகிறது. துன்பம் நாம் வரவழைத்துக் கொள்வது, இன்பம் எப்போதும் நம்மோடு இருப்பது. நம்மிடம் இருக்கும் இன்பங்களை நாம் பல நேரம் உணர்வதில்லை. எப்போதாவது வரும் துன்பங்களை மட்டும் எப்போதும் எண்ணி வருந்துகிறோம். துன்பங்களை நினைத்து பார்ப்பது

0: இரண்டு முறை துன்பப்படுவதற்கு சமமானது. உறங்குவது போன்றது மரணம், விழிப்பது போன்றது பிறப்பு. இத்தகைய வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என நினைப்பது பேராசை. துன்பம் வந்தால் இன்பத்தைப் போல ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். தாமரை இலையில் நீர்த்துளி போல வாழ்பவர்கள் இன்பத்தில் மகிழ்வதும் இல்லை, துன்பத்தில் கலங்குவதும் இல்லை. இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். இன்பத்தால் மகிழாதவனுக்கு துன்பத்தில் துயரம் ஏற்படுவதில்லை என்ற திருவள்ளுவரின் சிந்தனையை உணர்வோம். இதுவும் கடந்து போகும் என்று துன்பங்களை சிரித்து கொண்டே கடந்து செல்வோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: நேரம் 6:11. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் வலிக்கவிருக்கும் நிகழ்ச்சியில் காலை தென்றலினை தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக SP பாலசுப்ரமணியம் பாடியது

நேரம் 6:22 ஒழிந்து கொண்டிருக்கிறது. காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் அன்வர் அலி பாதுஷா எஸ் சரளா பாடியது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:35.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
3: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக

8 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொழுஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிடாக்ளோஃபிரிட் 70 cc என்ற மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45-60 நாட்கள் வயதுள்ள நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடெர்மா விரடி 2.5 கிலோவினை 300 கிலோ எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். மேலும் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்டி கொடுக்கவும். இடை கணுப்புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிராமா கயோனஸ் முட்டை ஒட்டுண்ணியை 2.5 cc என்ற அளவில் 1 ஹெக்டர் என்ற வீதத்திற்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை 4 மாதத்திலிருந்து வேர்பகுதியினில் கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தினை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழியினை எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழைநீரினை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்தி எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறுப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியினை கழுவவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் PM கிசான் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து தவணை தொகையை பெறவும், உரம் மற்றும் இதர வேளாண் இடுபொருட்களை பெறவும் தங்கள் நில உரிமை விவரங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்த முக்கிய விவரங்களாவன சிறப்பு முகாம்கள் மூலம் சென்ற 9 மே முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் நடைபெற்று வருகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்களாவன விவசாயிகள் தங்கள் ஆதார் அட்டை மற்றும் நில எண் ஆகியவற்றை எடுத்து செல்ல வேண்டும். பதிவு செய்யும் இடங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்கள், பொது சேவை மையங்கள். இந்த நில விவர பதிவிற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமானது. விவசாய அடையாள எண் வைத்திருப்பவர்களுக்கு இனிமேல் ஆண்டிற்கு ₹6000 PM கிசான் உதவித்தொகை பெறப்படும். மேலும் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள், மானிய விலையில் உரங்கள் மற்றும் விதைகள், பயிர் காப்பீடு மற்றும் இயற்கை பேரிடர் நிவாரண தொகைகள் போன்ற சலுகைகள் கிடைக்கும். எனவே விவசாயிகள் இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, வேளாண்மை இணை இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பானது கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழையானது பெறப்படுகிறது. மே மாதம் முடிய 149 மில்லிமீட்டர் மழை பெறப்பட வேண்டும். இதுவரையிலும் 59 மில்லிமீட்டர் மழையே பெறப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் ஆண்டிற்கு 1942 ஹெக்டரில் மக்காச்சோள சாகுபடி சுல்தான்பேட்டை, பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, அன்னூர், காரமடை, மதுக்கரை, தொண்டாமுத்தூர் ஆகிய வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் அதிக அளவு சத்துக்களை கொண்டது. மாவுச்சத்து, நார்ச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தியினை வழங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அதிக அளவு கொண்டது. இதயத்தை பாதுகாக்கக்கூடியது, குளுட்டோன் இல்லாதது, வைட்டமின்கள் உள்ளது, செரிமானத்தை துரிதப்படுத்த வல்லது, எடை குறைப்பதற்கு உகந்ததாகும். மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடியது. இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த மக்காச்சோள சாகுபடி செய்ய ரூபாய் 15 லட்சம்

0: கோவை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ₹9.2 லட்சம் மதிப்பீட்டில் தொழில்நுட்ப செயல் விளக்க திடல்கள் அமைக்க 137 ஹெக்டேர் இலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதில் வீரிய ஒட்டு ரக விதைகள் 15 கிலோகிராம், நுண்ணூட்ட கலவை 12.5 கிலோகிராம், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், திரவ உயிர் உரங்கள் 1 லிட்டர், இயற்கை உரம் 12.5 கிலோகிராம், அமெரிக்க படைப்புழுக்களை தடுக்க மெட்டரைசம் அனிசோபிலே 4 கிலோகிராம் 2.5 ஹெக்டேருக்கு ₹11,500 மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த சத்து மேலாண்மையில் சிறுதானிய நுண்ணூட்டு சத்து 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோகிராம் அதிகபட்சமாக ₹675 மானியமானது வழங்கப்படுகிறது. மேலும் தலைச்சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் பயிர்களுக்கு வழங்கக்கூடிய திரவ உயிரி உரங்கள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. வீரிய ஒட்டுரக மக்காச்சோள விதைகள் கிலோவிற்கு ₹100 மானியமானது வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெறுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-2027 ஆண்டிற்கான வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் 2 துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான பயிற்சி கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் பயன்பெறுமாறு இம்மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை ஆகியவற்றை நிர்வகிக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராகவும் பயன்பெறலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9442111048, மற்றொரு எண் 9489051046.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
3: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சி படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்குது. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
2: நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண

0: பயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2 முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மேனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித் குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 trillion என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக

0: விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதி அளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும் இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரிலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராத் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 9 விக்கெட் இழப்பிற்கு 182 எடுத்தது. 183 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம்
5: உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
6: எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலைகா இந்த நிகழ்ச்சியில தினமும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேற்று கடைக்கு போயிருந்தேனா எங்க

0: பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குங்க, பார்க்குற இடத்துலலாம் சக்கரவள்ளி கிழங்காக இருந்தது. நம்மளும் ரெகுலராக வாங்குற ஆளுங்க தான். ஸோ சரி, சக்கரவள்ளி கிழங்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பேசிடலாமே. சுற்றி சுற்றி அதே தான் கண்ணப்படுது. ஸோ அதை பற்றியே பேசிடலாம் அப்படின்னு தான் டாபிக் எடுத்துக்கிற வந்திருக்கேன். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, மேக்னைஸ், அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதுன்னு நிறைய ரோல் இருக்குங்க சக்கரவள்ளி கிழங்குக்கு. அதிகமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து, ஒரு கப்பில் 200 கிராம் நார் சத்து இருக்குங்க. 180 கலோரிஸ் இருக்கு. மாவு சத்து 41 கிராம் இருக்கு. புரதம் 4 கிராம் இருக்கு. கொழுப்பே கிடையாதுங்க, 0.3 கிராம் தான் இதுல ஃபேட். வைட்டமின் ஏ, சி, காப்பர், வைட்டமின் B6, பொட்டாசியம், நியாசின், இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ இத்தனை நல்ல விஷயம் இருக்கு, நம்ம உடம்புக்கு இது என்னதான் பண்ணுது பாத்துருமா? நம்மளோட நார் சத்து அதிகமா இருக்குன்னா கட் ஹெல்த்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது இல்லாம போயிருங்க. மோஷன் சரியா போகல, எனக்கு வந்து எது கழிச்சுட்டு வருது, அப்புறம் என்ன சொல்றது எது சாப்பிட்டாலும் லூஸ் மோஷன் போகுது, வயிறுல இருக்கிற அந்த நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, IBS கம்ப்ளைண்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல சாலியபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க, இது ஈஸியா வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி உங்களோட டைட்டா போற ஸ்டூல வந்து சாஃப்டன் பண்ணி விட்டுரும். சோ அந்த மாதிரி சாலியபிள் ஃபைபர்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கு. அண்ட் இன்சாலியபிள் ஃபைபர்ஸுமே மைல்டான அளவுல இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அடுத்தபடியா இருக்கக்கூடியது கேன்சரை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆந்தோசயானின்ஸ் சொல்லுவோம். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்க. இது வந்து பர்பிள் கலர்ல இருக்கும் தெரியுங்களா, ஸ்வீட் போட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, அதுல வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது கேன்சர் மாதிரியான விஷயங்கள் வராம தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதுங்க. பீட்டா கெரோட்டின் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கிறதுனால, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்ட்ராக்ட் மாதிரி விஷயம், கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணு மங்களா தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா போய் தாராளமா நீங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். இது வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸும் பண்ணிருக்காங்க. பிரெயின்ல ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷனை கம்மி பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கரெக்டா நல்லபடியா, லைக் என்ன சொல்றது, இந்த கான்சென்ட்ரேஷனா இருக்கட்டும், ரொம்ப டயர்ட் ஆகாம, வீக் ஆகாம, நியூரோ ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கை நடுக்கம், அந்த மாதிரியான விஷயங்களுக்குமே நீங்க தாராளமா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வைட்டமின் ஏ இருந்தாலே என்ன, வைட்டமின் சி இருந்தாலே என்ன, எதிர்ப்பு சக்தி இருக்கும். சோ எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தும். சோ குழந்தைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா வளர்ந்து வர குழந்தைகள்லாம் எடுக்கும் போது ரொம்பவே இம்யூன் பவர் அதிகமா இருக்கும். சோ சக்கரவள்ளி கிழங்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க டாக்டர் அப்படின்னா வேற வழி கிடையாது நமக்கு. நீங்க வந்து பேன் கேக்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. மைதா ஆட் பண்ண வேண்டாம், கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு ஆட் பண்ணி ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்க பேன் கேக்ஸ் மாதிரி எல்லாம் தாராளமா பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சிப்ஸ் மாதிரி எண்ணெயில போட்டு பொறிச்சு கொடுத்தாதான் சாப்பிடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அது கொடுக்காதீங்க. அப்படி பொறிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன சொல்றது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கட்லெட் மாதிரி ஜஸ்ட் டவா ரோஸ்ட் மாதிரி பண்ணி கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாங்க. சோ இனிமேல எப்ப எந்த கடைக்கு போனாலும் சக்கரவள்ளி கிழங்கு நீங்க அதிகமா இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா ஓவரால் ஹெல்த்துக்குமே பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சோ இந்த வாய்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா? பேர்லயே ஸ்வீட் பொட்டேட்டோன்னு இருக்கே அப்படின்ற மாதிரி டவுட் எல்லாம் இருக்கு. தாராளமா எடுத்துக்கலாங்க. நீங்க வந்து அளவு தாங்க, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அளவா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். இப்ப 2 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக், அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு 8 மணிக்கு நீங்க 2 பீஸ் சாப்பிடுங்க, உடனே வந்து அரை மணி நேரத்திலே 8:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறீங்கன்னா அது தப்பு. ஒரு மணி நேரம் கேப் விட்டுருங்க. அதனால ஈவினிங் டைம் போல எடுங்க, ஒரு 4 மணி அந்த மாதிரி டைம்ல 2 பீஸ் ஆஃப் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறதுனால உங்க சுகர் அவ்வளவு ஸ்பைக் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் கேப் வந்து விடுங்க, ஒரு 1 hour கேப் விட்டுட்டு அடுத்த மீலுக்கு போங்க. சோ இது இந்த வாய்ஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734 FM 103
1: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹலோ, குட் மார்னிங் டு ஆல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி வடக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. டைம் 7:00.

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டு முடிச்சிருக்கோம். மீண்டும் ஒரு காதல் கதை படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. இரண்டாவதாக நம்ம கேட்ட பாட்டு இதய கோவில் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா. இப்ப நம்ம கேட்டது முதல் வசந்தம் படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா.

வணக்கம். கயமத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்னன்னு சொல்லி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஃபா வரலாற்றில் முதல் முறையாக எந்த மூன்று நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன? ஃபிஃபா வரலாற்றில் முதல் முறையாக எந்த மூன்று நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கான கேள்வி. இதற்கான பதில்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது மறக்காமல் உங்களோட பெயர் மற்றும் ஊர் இதை ரெண்டையும் சேர்த்து அனுப்புங்க. நேர்களை, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீர் இணைப்பில் சரக்கு

0: கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல், ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டிலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திரு அபிலாடோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

ஹார்முஸ் நீரிழப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக

0: என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகோயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சறுக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: ஏழு மணி 25 நிமிஷம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிச்சு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெச்சனூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து ஈரோட்டில் அதிகபட்சமாக 37, திருப்பூர்ல 35, சேலத்தில் 36, திருச்சியில 38, சென்னையில 34 டிகிரி செல்சியஸும், ஊட்டி, கூடலூர், குன்னூர், நீலகிரிஸ் இந்த பகுதியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து பாலக்காடு, கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி அறிவிச்சிருக்கு. திரும்ப இன்னைக்கான கேள்விக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறேன்.

ஃபிஃபா வரலாற்றில் முதல் முறையாக எந்த மூன்று நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம்.

0: மருமகள் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா வாணி ஜெயராம் பாடியது இசை சந்திரபோஸ். 7:32 3 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: இன்று உலகம் முழுவதும் மன உறுதியின் அடையாளமாக போற்றப்படும் ஹெலன் கெல்லர் பிறந்த தினம் இன்று. ஹெலன் கெல்லர் 1880 June 27 அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிறந்தார். 1.5 வயதில் ஏற்பட்ட கடுமையான காய்ச்சலால் அவர் பார்வையும் கேட்கும் திறனையும் இழந்தார். ஆனால் அந்த குறைபாடுகள் அவரது கனவுகளுக்கு தடையாக அமையவில்லை. அவரது ஆசிரியரான ஆன் சலீவன் உதவியால் ஹெலன் கெல்லர் ஆழ்ந்த தனிமையிலிருந்து மீண்டு தொடுதல், பிரெயில் மற்றும் பேச்சு ஆகியவற்றின் மூலம் தொடர்பு கொள்ள கற்றுக்கொண்டார். 1904 ராட்கிளிஃப் கல்லூரியில் பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற மற்றும் செவித்திறன் குறைபாடுடைய நபர் என்ற சாதனையையும் படைத்தார். எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி என பல துறைகளில் சிறந்து விளங்கினார் ஹெலன் கெல்லர். அவரது சுயசரிதியான தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் உட்பட 14 புத்தகங்களை எழுதியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக உலகம் முழுவதும் பாடுபட்டார். முயற்சி இருந்தால் எந்த தடையையும் வெல்ல முடியும் என்பதை தனது வாழ்க்கையின் மூலம் உலகுக்கு உணர்த்திய ஹெலன் கெல்லரின் பிறந்த தினம் இன்று.
0: இன்னைக்கு கேள்விக்கான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் யாரெல்லாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. அன்புராணி சென்னையிலிருந்து, அதனைத் தொடர்ந்து வி பிரபு ராஜபாளையத்திலிருந்து, INR முதுகுடி, சோமு கலைமாணி சிறுமுகையிலிருந்து, ராமகிருஷ்ணன், அதனை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன், ஓகே அடுத்ததா பேர் போடாமல் அமைச்சிருக்காங்க, திருப்பூர் பாலா, வெள்ளம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி, சிபு சோமாஸ், கந்தமூர்த்தி, மேட்டுப்பாளையம் ஜோதி, ரமேஷ், மல்லிகா, மந்திராசலம், பிரியங்கா, பெரியவதம்பசேரியிலிருந்து, அவினாசியிலிருந்து ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், பீடம்பள்ளி வாசுதேவன், பாண்டிச்சேரியிலிருந்து சங்கர ஸ்ரீனிவாசன், புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், வெள்ளியங்கிரி பிரேமா, கருமத்தம்பட்டியிலிருந்து கஞ்சப்பள்ளி சண்முகம், விஜயகுமார், கோகிலா, வன்சிகா, லோகேஷ், அவினாசிலிருந்து பிரபுதேவி, ஸ்ரீசாய், கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், சண்முக சுந்தரம், விநாயகபுரத்திலிருந்து, திருப்பூர்லிருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், கண்ணையன், ராமசாமி, சண்முக சுந்தரம், ரமண முதலை புதூர்லிருந்து, சிங்கானலூர், ஜெயலட்சுமி, மனோகரன், அள்ளிநகரம் மகாதேவன், தொடர்ந்து கனகம்பாளையத்திலிருந்து கந்தசாமி, கலைவாணி, ரங்கநாயகி, கண்ணன், திலகவதி, ரமண முதலை புதூர், சுதாகர், ஜீவா. தொடர்ந்து நீங்க பதில் அனுப்பும் போது உங்களோட பெயர், ஊர், அதுக்கப்புறமா கேள்விக்கான பதில் இந்த ஃபார்மேட்ல அனுப்பிச்சிங்க அப்படின்னா எல்லாருடைய பெயர்களும் படிப்பதற்கு உதவியாக இருக்கும்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: வனவிலங்குகள் அப்படிங்கிறது மனிதனால் பழக்கப்படுத்தப்படாத இயற்கையான சூழலில் வாழும் விலங்குகள் மற்றும் பறவைகளை குறிக்கும். இவை பூமியின் பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய அங்கமாகும். ஒரு நாட்டினுடைய இயற்கை வளத்திற்கு வன

0: விலங்குகளின் இருப்பு இன்றியமையாதது. ஆனால் நவீன நாகரிக வளர்ச்சியின் காரணமாக இந்த விலங்குகளினுடைய வாழ்விடங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகின்றது. வன விலங்குகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சுற்றுச்சூழல் சமநிலையிலன்னு எடுத்துக்கிட்டா, இயற்கையில் உள்ள உணவு சங்கிலி சீராக இயங்க வன விலங்குகள் உதவுகின்றன. உதாரணத்திற்கு, தாவரங்களை உண்ணும் விலங்குகளை கட்டுப்படுத்த புலி, சிங்கம் இது போன்ற மாமிச உண்ணிகள் தேவைப்படுது. பல அரிய வகை விலங்குகள் மற்றும் தாவரங்களிலிருந்து உயிர் காக்கும் மருந்துகள் வந்து கண்டறியப்படுகின்றன. கழுகுகள் மற்றும் நரிகள் போன்ற விலங்குகள் இறந்த உடல்களை உண்பதன் மூலமா இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க உதவுகின்றது. விலங்குகள் சில அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கின்றன. மனிதனின் தேவைக்காக காடுகள் அழிக்கப்படுவதால விலங்குகள் தங்கள் இருப்பிடத்தை இழந்து உணவு தேடி மனிதர் வாழும் பகுதிக்குள்ள நுழைகிறது. அவைகளின் தோல், தந்தம், நகங்கள் இதுக்காக அவைகளை வேட்டையாடுகின்றன. காட்டு தீ மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால பல விலங்கு இனங்கள் அழியும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. வன விலங்குகளை பாதுகாப்பது அப்படிங்கிறது வெறும் விலங்கினங்களை மட்டும் காப்பதல்ல, பூமியில் மனித இனம் தொடர்ந்து வாழ்வதற்கான சூழலை தக்கவைப்பதாகும். வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக அரசு எடுத்திருக்கும் விதிமுறைகளை பின்பற்றி இயற்கையின் இந்த பொக்கிஷங்களை இந்த தலைமுறைக்கும் சரி அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாகும்.
1: ஏழு மணி 43 நிமிஷம். வணக்கம். காயமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். தொடர்ந்து பதில் செலுக்கக்கூடிய நேர்களில் ரமணி முதலி புது, சுதாகர், ஜீவா, பார்வதி, கணபதி கோவிலிருந்து, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து சிவசாமி, நிர்மலா, திவ்ய பாரதி, செந்தில் பிரபு, களத்துப்புதூர், அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், மனு, கிருஷ், ரெட்ஃபீல்ட்ஸ்லிருந்து, தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனைவி சந்திரசேகர், அதுக்கப்புறமா வாணி, லட்சுமி, முத்துகிருஷ்ணன், அவினாசிலிருந்து, கனகம்பாளையம், பாலசுப்ரமணியன், கல்பனா, மகேஸ்வரன், கிருத்திகா, பிரணவ், முத்துக்குமார், ராதிகா, லக்ஷ்வந்த், சஷ்வந்த், பிரணீதன், குள்ளக்காப்பாளையம், சந்திரசேகரன், புஷ்பலதா, சௌந்தர்யா, நவீன்குமார், அந்தோணிராஜ் சென்னையிலிருந்து, ராயப்பன், ரஜித், ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா சாவடியிலிருந்து, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லேஸ்வரன், அபி, மூக்கனூர் பகுதியிலிருந்து, திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கோவிந்தசாமி, தீபா, தக்ஷிணா, தன்சிகா. தொடர்ந்து நேர்களுக்கான மிக முக்கியமான வேண்டுகோள், ஒரு நேயர் தயவு செய்து ஒரு மெசேஜ் மட்டுமே பதிவு பண்ணுங்க. நிறைய மெசேஜ் வந்து ஒரே நேரம் அனுப்பிச்சுட்டே இருந்தீங்கன்னா மற்ற நேர்களுடைய மெசேஜஸையும் பேரையும் வந்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரவிக்குமார், குணசேகரன் அனுப்பிச்சிருக்காங்க ஜெயபால் ஈச்சனாரி பகுதியிலிருந்து, கனிஷ், ஜெய், ரித்திக், விஜயகுமார், உமா, மகேஸ்வரி, ஆலங்கொம்பு பாடத்திலிருந்து, தொட்டம்பாளையத்திலிருந்து கோகிலா, பழனிசாமி, ரத்னபுரி, ராஜா முகமது, தேவராயபுரம், ராஜா மனோகரன், பழனியிலிருந்து பூபதி, ராஜேந்திரன், கணேஷ், சிறுமுகையிலிருந்து, கரூர்லிருந்து நாகேந்திரன், இவங்க எல்லாரும் பதில் சொல்லியிருந்தாங்க.

0: ஒரு மலரின் பயணம் படத்துல டி எல் தியாகராஜன், வாணிஜெயராம் பாடியது இசை சந்திரபோஸ்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
2: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சிப்படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்குது. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஹெச்ஆர் மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
1: நாளை வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறுதலை நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளின் மாணவர்கள் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம். ஃபிஃபா வரலாற்றில் முதல் முறையாக எந்த மூன்று நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன சொல்லி கேட்டிருந்தேன். சேனாதிபதி கலாமணி கானூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க.

நங்கவள்ளி ராஜாராம், கவுனம்பாளையம் லாவண்யா, அப்புறமா கேன்பாளையம் பேச்சிமுத்து திருப்பூர்ல இருந்து மகேஸ்வரி, ராஜேந்திரன், தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியம், கணேசமூர்த்தி சூலூர்லேருந்து, கருவலூர் சாம்பையில் பாரதி, மகாலிங்கம் கள்ளிவரசிலிருந்து, மல்லை கவுண்டன் பாளையம் விமலா, வேணுகோபால், பூபனா, காளிப்பாளையத்திலிருந்து வைத்தீஸ்வரன், சாந்தி, நந்தினி, கணபதி பாளையம் யசோதா, கோவிந்தராஜ், சாமிசெட்டி பாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்பிரியா, ஜிஷ்ணவ், யுகன், கோவிந்தராஜ், சாமிசெட்டிபதி, பிரதீஷ், ஆரோஷ், பத்மேஷ், பிரீதா, பிரியா, பிரபா பாலக்காடிலிருந்து திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், சிவகுமார், மலர்கொடி, சபரி பிரியா, சரோஜினி, மூக்கனூர் பகுதியிலிருந்து பொள்ளாச்சி, முருகேசன், காந்திபுரம், ஜஸ்டின், திரவியம், சிறுமுகையிலிருந்து ஹேமவர்ஷினி, தேவிஸ்ரீ, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன், பரிமளம், வெங்கடாபுரத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க, ஹோப்ஸ் காலேஜ், பிரணியா, குகன், ராமகிருஷ்ணன், அதுக்கப்புறமா இளங்கோ, சாமிசெட்டி பாளையத்திலிருந்து கனியூர், அண்ணாதுரை. தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பதில்கள்ல திருப்பூர்லேருந்து பிரமஜன் யஷ்வந்த், அதுக்கப்புறமா நெல்லிமேடு பூங்குழடி நாகராஜ சோழன், பரமசிவம் ஈஸ்வரி, தர்ஷினி, பிரியா, ஸ்ரீவர்ஷன், பிருத்திகா, சின்னவதம்பசேரியிலிருந்து திருமுருகன் பூண்டியிலிருந்து ரமேஷ், இவங்க எல்லாரும் வந்து பதில் சொல்லிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க. இன்னைக்கு கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபிஃபா வரலாற்றுல முதல் முறையாக எந்த மூன்று நாடுகள் இணைந்து உலகக்கோப்பையை நடத்துகின்றன சொல்லி கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இதுதான் வந்து சரியான பதில். இந்த மூன்று நாடுகள் இணைந்துதான் 2026 வருஷத்துக்கான ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துகின்றன. இது ஃபிஃபா உலகக்கோப்பை வரலாற்றிலேயே முதல் முறையாக மூன்று நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய உலகக்கோப்பையாகும். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த உலகக்கோப்பை முதல் முறையாக 48 அணிகள் இந்த உலகக்கோப்பையில பங்கு பெற்றிருக்காங்க. மொத்தம் 104 போட்டிகள் நடைபெற்றிருக்கு. சோ இதெல்லாம் வந்து கரெக்டான பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம்.

நேரம் 7:55. சேவை செய்திகள். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பெரிய வாழவாடி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் 9வது ஆண்டு விழா இன்று சனிக்கிழமை நடைபெறுகிறது. காலை 8:30 மணிக்கு மேல் 1 மணிக்குள். அண்ணா பல்கலைக்கழகம் துணை மின் நிலையத்தை சார்ந்த பணிகளுக்கு பராமரிப்பு பணிகளின் காரணமாக கல்வீரம்பாளையம் மருதமலை ரோடு ஐயோபி காலனி அண்ணா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மருதமலை கோவில் அடிவாரம் நவாவூர் பிரிவு கல்பனா நகர் குரியா கார்டன் கோல்டன் நகர் மருதம் நகர் சின்மயா நகர் டாடா நகர் இந்திரா நகர் அண்ணா நகர் ஜி கே எஸ் அவென்யூ லக்ஷ்மி நகர் சுப்பிரமணியம் நகர் டான்சா நகர் பொம்மனம்பாளையம் மகாராணி அவென்யூ பகுதி 1, பகுதி 2 மற்றும் பகுதி 3 போன்ற பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின்சார விநியோகம் தடைபடும் என்று செயற்பொறியாளர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். கோவை பேரூர் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரிலே இன்று மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள்.

செம்பருத்தி படத்துக்காக மனு எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும்

0: புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேர்களே, நான் ஆர்ஜே யாகில். இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்க இருக்கோம்.

வான்மதி பிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது. இசை தேவா, பாடலாசிரியர் வாலி. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ எப்பவுமே சிறப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்திருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எப்பவுமே நம்மளுடைய லைஃப்பில் இதுவா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு எப்பவுமே நம்ம டஸ்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறதுண்டு, அங்கங்கே வந்து சிலந்தி இருக்கிறதும் சிலந்தி வலைகள் இருக்கிறதும். இதை வச்சு மிகப்பெரிய தத்துவமெல்லாம் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் அந்த அறிவியலை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். சிலந்தி வலையில் தொழில்நுட்பம் பயன்படுத்தி கட்டப்படுற அந்த வலை எவ்வளோ வலுவானது அப்படிங்கிறது நினைக்கும் போது இயற்கை எவ்வளோ பெரிய அளவு தனக்குள்ள சக்தியை மறைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. சிலந்தியோட வலை அப்படிங்கிறது இயற்கையில மிக சிறந்த உயிரியல் பொறியியல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பயோ என்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்படுதான். சிலந்தியோட உடலில் இருக்க சுரக்கிற திரவமானது பட்டளை அல்லது காற்றில் படும்போது அது வந்து திடமாகுதான். அதாவது அதோட உடம்புலேருந்து வர அந்த இலை மீள்தன்மையுள்ள நூலாகவும் இது மாறுறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கை விட, அதாவது இரும்பை விட வலிமையானதாகவும் ரப்பரை போல நீளக்கூடிய தன்மையாகவும் இருக்குதான். சிலந்தி வலையில் சிறப்பாக தொழில்நுட்பங்கள் வந்து இயற்கை பசைய மற்றும் ஈரப்பதம், இது ரெண்டும் தான் வந்துட்டு அதுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வலையில் இருக்க சுருள் இலைகள் ஒட்டும் திரவம் வந்துட்டு இந்த பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து பூசப்படுதான். இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றில் உலர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு. அதாவது இந்த சிலந்தி வலை வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கறக்காக இந்த தொழில்நுட்பத்தை சிலந்தி பயன்படுத்துறதா சொல்றாங்க. அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சிலந்தி காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுற சிறப்பு ரசாயன பொருட்களை பயன்படுத்து அதுக்கப்புறம் மின்சார கடத்தக்குரிய திறனும் இந்த சிலந்தி வலையில இருக்கான். இந்த பயோ என்ஜினியரிங் சிலந்தி வலை இந்த பயன்படுத்தி யூஸ் பண்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்படுது. எவ்வளோ நுண்ணறிவு கொண்டு இந்த சிலந்தி வலையை பின்னது பாருங்களேன்.

மறுமலர்ச்சி பிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். உனி கிருஷ்ணன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை எஸ்ஏ ராஜ்குமார். சிலந்தி வலையில இவ்வளவுதான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடேங்கப்பா, இதுக்கு பின்னாடி இவ்வளவா? ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று, அதுக்கப்புறம் சென்சார்ஸு, எலஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி, பாடி ஆர்மர்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோசிப் சென்சார்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சிலந்தி வலையில். அதையும் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ், அதாவது அதிநவீன மைக்ரோசிப் சென்சார்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள ரோபோட்டிக்ஸ், இதுக்கு தேவையான பிடிப்பு, அதிர்வலைகளை அறியற திறன் சிலந்தி வலையுடைய தொழில்நுட்பத்திலிருந்து தான் பெறப்பட்டிருக்கான். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சுத்தி சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறதுல இருக்கிறது தான் சுவாரஸ்யமே. நேர்களே, இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து சித்திரசவானம் நிகழ்ச்சி வழிகாட்டியில் ஐடிஐ படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 8:14. அதுக்கு முன்பாக ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Toronto Stadium in Mexico. The big win keeps Senegal in contention for a place in the round of 32 as one of the tournament's best third-place teams. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Abhishek. The India-UK Free Trade Agreement finds mention in most of the dailies. The pioneer coating, Commerce and Industry Minister Piyush Goyal says transformational growth, prime focus of India-UK FTA. Will implement UCC in Bengal, says Adhikari, notes the Tribune. Hindustan Times, in its editorial piece, Ram Temple case deserves honesty, writes that the government's handling of the allegations will determine the political and spiritual ramifications of this evolving saga. The paper writes, for centuries, Ayodhya has been the epicenter of faith for many Hindus who believe it to be the birthplace of Lord Ram. After the Supreme Court's landmark 2019 ruling concluded, the decades-long Babri Masjid Ram Janmabhoomi title dispute and paved the way for the construction of the Ram Temple, the recent controversy around irregularities in donations threatens to tarnish the temple's status. Australia eyes stronger social media ban for children, reports the Pioneer. NCERT drops French-Russian revolutions from class 9th books, informs the Tribune. And finally, Ireland script history with maiden T20 international win over India, reports the Statesman. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to embark on a three-day state visit to Seychelles this morning to attend Seychelles' 58th National Day. Union Home and Corporation Minister Amit Shah to launch Bharat Taxi Service in 14 cities of Gujarat today. India develops world's first hydrogen production facility that uses heat from nuclear reactor. New Delhi launches Operation Amistad to aid quake-hit Venezuela. Sends relief material and medical assistance as death toll rises to 920. In the FIH Men's Pro League Hockey, India thrashes Pakistan 7-1 in London last night. And in football, two-time champion Uruguay crash out of FIFA World Cup after losing to Spain 1-0. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103 FM Kelunga Rasinga. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க அழகான இன்ஃபர்மேஷனோட வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தொடர்ந்து கேட்கலாம். பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டுக்காக இந்திய ரூபாய் நோட்டுகளை தொட்டு பார்த்து மொபைல் செயலிகளை பயன்படுத்தக்கூடிய அளவில் எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்கிற வகையில் வடிவமைச்சிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம தான் எப்பவுமே யூஸ் பண்ணுறமே நமக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் யூஸ் பண்ணும்போது தொட்டு உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரூபாய் நோட்டுகள்லேருந்து இடது மற்றும் வலது ஓரங்களில் உள்ள பிரத்யேக குறியீடுகள், அதாவது ப்ளீட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரூபாய் நோட்டுகளுடைய அளவு, இது எல்லாத்தையும் வச்சு எளிதாக கண்டறியக்கூடிய அளவு அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது டாக்டில் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 20, 10 ரூபாயில் எந்த குறியீடும் இருக்காது. 20 ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 2 செங்குத்து கோடுகள், 50 ரூபாயில் 4 சதுரங்கள், 100 ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 4 முக்கோணங்கள், அதுக்கப்புறம் 200 ரூபாயில் 2 முக்கோணங்கள், 2 புள்ளிகள், 500 ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 5 செங்குத்து கோடுகள், 2000 7 செங்குத்து கோடுகள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்னது போல் பக்க விளிம்புகளில் மேடு பள்ளங்களாக சில கோடுகள் வந்து இருக்கிறது மூலமா அவங்களால இந்த டிஃப்ரென்சியேட் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடையாள குறியீடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இண்டோக்ளியோ மார்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோட்டுடைய முன்புறம் வலது மேல் மூலையில் ரூபாயுடைய மதிப்பு தொட்டு உணரும் வகையில் ஆங்கிலத்தில் அந்த ரூபாயுடைய மதிப்பு எண்கள் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. மகாத்மா காந்தியுடைய உருவம், அசோக ஸ்தூபியுடைய சின்னம், இது எல்லாத்தையும் சிறிது மேடா அமைகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதை தொட்டு உணர்ந்தாலே இந்த ரூபாய் தான் அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சைஸ் வேரியேஷனும் இருக்குது, இது நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும், நம்மளால தொட்டு உணர நம்மளாலையும் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது நிறையா வந்துட்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் வந்து ஆரம்பிக்காச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஆப், அதாவது மொபைல் எய்டட் நோட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற ஐடென்டிஃபியர் அப்படிங்கிற இந்திய ரிசர்வ் வங்கி RBI பார்வையற்ற திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக இந்த செயலியை உருவாக்கியிருக்காங்க. நோட்டுகளை மொபைல் கேமரா முன்னால் காமிச்சாங்க அப்படின்னாங்கன்னா அந்த நோட்டு இது தமிழில் அல்லது மற்ற மொழிகளில் அந்த குரல் மூலமாக அது எவ்வளோ அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க.

மிஸ்டர் ரோமியோ ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசித்தோம். சங்கீதா சஜித் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை அருமான். வணக்கம் போயத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்டை தொடர்ந்து கேட்கலாம். அதாவது குதிரை ஏற்றம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இத்தனை இருக்கா அப்படிங்கிறது யோசிக்கிற விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து உலக அளவில் குதிரை சவாரி மற்றும் குதிரை ஏற்றத்தில் 18க்கும் மேற்பட்ட வெவ்வேறு பிரிவுகள், அதாவது ஈக்வெஸ்டைன் டிசிப்ளின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்குது. அதில் 300க்கும் அதிகமான குதிரை இனங்கள் இருக்கான். நம்ம பார்க்குற குதிரை இனம் இது இல்லையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கான். இப்படி பன்னாட்டு குதிரை ஏற்ற கூட்டமைப்பால், அதாவது FEI, அதால் அங்கீகரிக்கப்பட்ட உலக அளவில் மிகவும் பரவலாக பின்பற்றப்படுறது 3-3 முதன்மையான பிரிவுகள் கீழே தான் வந்து இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 300 இருக்குன்றீங்க, 3-லே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு யோசிச்சா அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெஸ்ஸேஜ் அப்படின்னு

சொல்கிறது. இதுக்கு பின்னாடி என்னென்னா, குதிரை சவாரி செய்கிறாங்க இல்லையா, அவங்க துல்லியமாக அதை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, பல்வேறு அசைவுகளை வந்து நேர்த்தியாக எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, இது ஒரு கலையாம். இதை வந்து இந்த ட்ரெஸ்ஸேஜ்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜம்பிங், ஷோ ஜம்பிங், குதிரை குறிப்பிட்ட தடைகளை தாண்டி குதிக்கிற திறமை இருக்கு இல்லையா, அதை சோதிக்கிற வகையில் இதை வடிவமைச்சிருக்காங்களாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டுரன்ஸ், நீண்ட தூரத்தை குறைக்கிற நேரத்தை கடக்கிற குதிரைகள், அதாவது ஷார்ட் டைமில் ரொம்ப லாங்கான வேயை கடக்கிற குதிரைகள். இதை தவிர ரேசிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவெண்டிங், வெஸ்டர்ன் மற்றும் இங்கிலீஷ் சவாரி முறைகள், போலோ, வோல்டிங் போன்ற பல பிரிவுகள்லையும் வந்துட்டு இதை கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஆனால் 300 குதிரைகளுக்கு 3 கேட்டகரி தானா அப்படின்னு யோசிக்கும்போது பார்ப்போம்.

0: பெரிய தம்பி ஃபிலிம்காக பாடல் கேட்டிருச்சோம். ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவா.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. எட்டு மணி 43 நிமிடம் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டுருக்கோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான விளையாட்டு சாமானங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சே ஒரு டைம் போயிடுது. என்ன எங்கே அடி வாங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மைதாங்க, எந்த பொருள் வாங்கினாலும் பொருளை விட்டுட்டு பாக்ஸில் விளையாடுற மாதிரியான அனுபவங்கள் தான் நிறைய பெற்றோர்களுக்கு உண்டு. இதில் பார்த்தோம் என்னென்னா, குறிப்பிட்ட விஷயம், குழந்தைகளுக்கு டைனோசர்கள் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை திறன், அவங்க வளரக்கூடிய விதம், அறிவியல் ஆர்வம், இது எல்லாத்தையும் தூண்டக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த டைனோசருடைய வடிவமைப்பு அதுக்கப்புறம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு டைனோசரை வந்து கற்பிக்கிறது மூலமாக கற்பனை திறன், ஆர்வம், டைனோசர் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அதோட சீக்ரெட்ஸ் என்னென்ன, பார்க்கற எவ்வளவு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது மூலமா குழந்தைகளுடைய கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பூமியுடைய ஆரம்ப கால வரலாறு, பரிணாம வளர்ச்சி, புதைப்படிவியல், இதெல்லாத்தையும் பத்தி குழந்தைகளுக்கு ஈஸியா சொல்லி புரிய வைக்க முடியுமா. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, டைனோசர்களுக்கு ஒவ்வொரு டைனோசருக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. பிராங்கியோரஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு, ரக்கியோரஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாத்தையும் கத்துக்கிறது மூலமா குழந்தைங்க ஈஸியா அடையாளப்படுத்துறதும், புதிய சொற்களை கத்துக்கிறதும், உங்களோட ப்ரனன்சியேஷனை வந்து அழகாக மாற்றக்கூடிய விஷயத்துலையும் வந்துட்டு இந்த ஒரு செயல் அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதையும் தாண்டி பாதுகாப்பான விஷயம் வந்து மனதிலேயே வந்து குழந்தைகளுக்கு உருவாயிருமா. ஆபத்தான உயிரிகளுடைய கற்பனைக்குள்ள கொண்டு போறதுனால விளையாடும் போது குழந்தைகள் ஆபத்திலிருந்து நம்மளை எப்படி விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக்குவாங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இது என்ன புதுசா இருக்கு, வாங்கி கொடுப்போமா?
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.

0: ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் ஃபிலிம்காக அழகான பாடல் கேட்டோம். நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும். நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.

0: விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்கக்கிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான், அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அவள் ஒரு பல ஃபிலிம்காகலகான பாடல் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. இசை எஸ்ஐ ராஜ்குமார், பாடலாசிரியர் பழனி பாரதி. இன்றைக்கி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ட்ரெஸ்டிங் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும், லைஃப் இன்னும் சுவாரஸ்யமாகும். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து நான் ஆர்ஜி யாக்கேல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தாவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கனடாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இனிய உற்சாகமான அன்பான காலை வணக்கம் அன்பர்களே. நேரம் 9:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல். சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களில் வெளிவந்த படங்கள்ல வரக்கூடிய சூப்பர் டூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது.

பாண்டிநாடு தங்கம் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் பாடியது இசை இளையராஜா. 9:08 நம்ம கேட்டு இருக்கோம் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். தொடர்ந்து காதல் தேவதை படத்துக்காக கே சித்ரா எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா.

நான்கள் படத்துக்காக இளையராஜா மற்றும் சுவர்ணலதா பாடியது.

பூவுக்குள் பூகம்பம் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இசை எஸ் வி வெங்கடேஷனும் சங்கீதராஜன். 9:22 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 சிறுவாணி சாரல் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி 80கள் மற்றும் ஆரம்ப 90களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரே ஒரு கிராமத்திலே படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் கே

9:32 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கோவில நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல 80கள் மற்றும் ஆரம்ப 90களில் வந்த பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்துதான் நம்ம கேட்க போறோம் கற்பூர தீபம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை கங்கை அமரன்.

9:36 45 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 சிறுவாணி சாரல் கேட்டுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து கோயில் மணி ஓசை படத்தில் மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடியது இசை கங்கை அமரன்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மை டியர் மாத்தாண்டம் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது இசை இளையராஜா.

ஏற்கனவே நம்ம கேட்ட மலரே நலமா அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா உரிமை படத்துக்காக இசையமைத்திருந்தார் இளையராஜா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு பட்டிக்காட்டான் படத்துக்காக கே சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. சிறுவாணிச்சாரல் கேட்டு ரசித்தோம் நிகழ்ச்சியில். இது வரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. செஷல்ஸ் தீவு இந்தியாவின் ஒரு அண்டை நாடாகவும் பெருங்கடல் திட்டத்தின் முக்கிய பங்குதாரராகவும் விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவிக்க அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: இசையோடு என்றும் நாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களை கேட்கலாம். இது உங்கள் சாய்ஸ், உங்களோட விருப்ப பாடல கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி. 10:02 உங்களோட விருப்ப பாடல கேட்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் உங்களோட விருப்ப பாடல அனுப்பலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து ரொம்ப பழைய நேயர், இப்ப 2 நாளைக்கு மட்டும் தான் வந்தேன் அப்படின்னா

வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக தொடர்ந்து அடுத்ததா பாடல் உங்களுக்காக உங்களுக்கு காத்திருக்கு. இப்போ நீங்க வந்து நமக்கு நிறைய வந்து எஃப்எம்ல லிசனர் சாய்ஸ் வந்து வளம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நான் இப்ப வரல, மதியானம் தான் வந்து அதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் அடுத்ததுக்கு வரேன் அப்படிலாம் இல்லாம நேர்கள் வந்து ஒரு வாரம் வந்துட்டீங்க, ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி உங்களுடைய விருப்ப பாடல கேட்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங் கேட்கலாம், அதையும் சொல்லிடலாம். 2000ல இருந்து இப்ப வரையும் வந்த புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10:08 இது உங்கள் சாய்ஸ்.

பாடல் கேட்டிருச்சோம். உதயம் NH4 பிலிமுக்காக ஜி வி பிரகாஷ்குமார் சாய்ந்தவி பாடியது, பாடலாசிரியர் நாம் முத்துக்குமார், இசை ஜி வி பிரகாஷ்குமார். சோ அழகான பாடல், இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. கணபதியில இருந்து மாலதி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கணும்னா 9585800503 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்கள்ல உங்களோட விருப்ப பாடலை அனுப்பலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மோனல் பக்கம் வாயிலாக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு இன்னைக்கான போஸ்ட்க்கு கீழே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல கமெண்ட் பாக்ஸ்ல நேருடைய விருப்பம் உங்களுடைய கருத்தெல்லாம் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல்.

ரெண்டு பாடல் கேட்டுற ஷோ மீது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் பாட்டு ஐயா திரைப்படத்தில் இருந்து திருப்பூர் குருவாயூரப்ப நகர் பிரபஞ்சன் யஷ்வந்த் அவங்க கேட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பிச்சைக்காரன் ஃபிலிம்காக கேட்டிருந்தாங்க யார் பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மலேசியா செல்வன் சென்ட்ராயன் கௌசல்யா இவங்களோட விருப்ப பாடல் கேட்டுற ஷோ நிகழ்ச்சியில் அடுத்ததா.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண்கள் நம்மளுடைய ஹெல்த்தை ஓவராலா நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 முக்கியமான டிப்ஸ் வந்து சும்மா கேஷுவலா சொல்லலான் இருக்கேன். ஒன்று வந்து நம்மளுடைய உடம்ப வந்து சீராக வச்சுக்கணும். சரியான உணவு, நியூட்ரிஷன், சரியான எக்ஸசைஸு, நம்ம மனதை வந்து ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட எப்பொழுதும் ஒரு ஒரு உடன்பாடோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன ஆன்மீக சிந்தனை. நம்ம என்ன கடவுளை வழிபட்டாலும் சரி, அந்த ஆன்மீகத்தோட கொஞ்சம் நம்மளை வந்து இணைத்து ஈடுபடுத்தி கொண்டு அதில் மனதை அமைதியாக வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் நீங்கள்

0: பண்ணீங்கன்னா, நிறைய டைம் நான் சொல்லுவேன், டாக்டர் கூட நீங்க வந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்க வந்து உங்களுடைய உடம்ப நீங்களே மருத்துவராக இருந்து நீங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான இதாக நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: அட்டகத்தி பிலிம்காக பாடல் கேட்டுருச்சும் ராம் ராமநாதபுரத்துல இருந்து கேட்டிருந்தாங்க பாடல். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் ஒழிக்க காத்திருக்கேன், உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். 2000ல இருந்து இப்போ வரையும் வந்த புது பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் உங்களுடைய விருப்ப பாடலை அனுப்பலாம். நிகழ்ச்சியில அடுத்துதான்

மழை ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். இந்த பாட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஃபேவரட் கொடுத்துருந்தாங்கன்னா திருப்பூர், தென்றல், ஹரிணி இவங்களோட விருப்ப பாடல் கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா

கந்தசாமி பிலிம்காக பாடல் கேட்டாங்க. திருப்பதி ரவி, செந்தில்ராஜ், வில்பர்ட், அன்பு இவங்களோட விருப்ப பாடல்களை வந்து நம்ம கேட்டு ரசிச்சோம். கோவை மாவட்டம் காலப்பட்டியிலிருந்து அனுப்பியிருந்தாங்க நிகழ்ச்சியில். அடுத்ததான்

0: ஊர்மை கடவுளே பிலிம்காக பாடல் கேட்டோம். ஸ்ரீ ஸ்ரீராம் சிதூரி இவங்களோட வாய்ஸ்ல. இந்த பாட்டுக்கு யார் விருப்பம் தெரிவிச்சாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். திருப்பூர்ல இருந்து மூர்த்தி, அம்சவேணி, ஜோஷிகா இவங்களோட விருப்ப பாடல கேட்டு ரசிச்சோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 டெரன்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்

இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இதுவரையில நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிச்சோம். 10:56 நேயர்கள், இதுவரையில நிறைய பேர் உங்களோட விருப்பப்பாடலை கேட்டு ரசிச்சிங்க. நாளைக்கும் உங்களுக்காக இது உங்கள் சாய்ஸ் வெயிட் பண்ணும். உங்களோட விருப்பப்பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். 9558508003 அப்படிங்கிற நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்களில் உங்களோட விருப்பப்பாடலை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து வெளிப்படுவது நானா ஜி அகேல்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி டாகு முரேஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நேராக பங்குபெற்ற தன்னுடைய விருப்பமான பாடல் திரைகளை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யார் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கங்க.
4: வணக்கம் சார், கோவிந்தராஜ் பேசுறேன்.
3: கோவிந்தராஜ், உங்க ரேடியோ வால்யூமா கம்மி பண்ணிருங்க.
4: பண்ணிட்டீங்களா?
3: வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
4: வீட்டுல மனைவி பேர் சாந்திங்க, பசங்க ரெண்டு பேரும் ராகுல் குமார், நந்தகுமார்.
3: பசங்களாம் என்ன பண்றாங்க?
4: நம்ம கோவை வானொலி

0: ரெயின்போ எஃப்எம்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி அப்படின்னா என்னதுங்க?
1: கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சியுமே நான் கேட்பேன் சார். காலையிலிருந்து நைட்டு அந்த மயிலிறகு வர்ற வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே கேட்பேனுங்க சார்.
0: சரிங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா எந்த நிகழ்ச்சிங்க?
1: இந்த நேயர்கள் பங்கு பெற நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு நல்லா பிடிக்குங்க சார்.
0: சரிங்க, ஓகே ஓகே. இன்னைக்கு இன்றைய நேராக நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, என்ன மாதிரியான என்ன பாடல்கள் வழங்க போறீங்க, என்னென்ன பாடல்கள் கேட்க போறோம் உங்களுடைய தெரிவாக?
1: என்னுடைய தெரிவாக நான் ஒரு அஞ்சு ஆறு பாட்டு அனுப்பியிருந்தேங்க. அந்த பாட்டு எல்லாமே எனக்கு வேணுங்க.
0: என்னென்ன பாடல்கள் சொல்லுங்க, கேட்டுடலாம்.
1: அந்த பத்திரகாளி படத்துலங்க, மறுபடி
0: கண்ணன் ஒரு கை குழந்தை இல்லையா,
1: பைலட் பிரேம்நாத் படத்துல இலங்கையின் இளம் குயில்.
0: சரிங்க,
1: அப்புறம் எழுதி வச்சிருந்தேன், ஒரே நிமிஷம் சார்.
0: ஹலோ,
1: சார் சொல்றேங்க சார்.
0: சொல்லுங்க சார்.
1: வயசு பொண்ணு படத்துல காஞ்சி பட்டு உடிச்ச அந்த பாட்டுங்க.
0: சரிங்க,
1: பைலட் பிரேம்நாத் படத்துல இலங்கையின் இளம் குயில் பாட்டுங்க, பத்திரகாளி படத்துல கண்ணன் ஒரு கை குழந்தை பாட்டுங்க, சொர்க்கம் படத்துல பொன்மகள் வந்தால் பாட்டுங்க.
0: சரிங்க,
1: அங்கத்தரங்கம் படத்துல நாம் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியதா அந்த பாட்டுங்க, அப்புறம் அன்னையோர் ஆலயம் படத்துல நதியோரம் பாட்டுங்க.
0: சரிங்க, ஓகே. உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டுடலாம். ரொம்ப நன்றி சார்.
1: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. மதிப்புமிக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.
0: சரிங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கோவிந்தராஜ் மாரிசெட்டிப்பத்திலிருந்து

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இன்று இணையர் கேட்டிருக்கோம். இன்று இணையராக பங்குபெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மாரி சிட்டிபத்தியிலிருந்து கோவிந்தராஜ்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர். இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மாரிசெட்டிப்பதிலிருந்து கோவிந்தராஜன். கோவிந்தராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா உங்களோட அலைபேசி எண்ணை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். இன்னும் சில நொடிகளில் ஸ்டம்ப்டு சீசன், சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றினுடைய கலந்துரையாடல், டெல்லி அஞ்சல்

0: வேலைவாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார். பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலக என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
0: இது ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: அன்னை படத்துக்காக பாடல் ஒழித்தது பிபி ஸ்ரீனிவாஸ் பி சசிலா பாடியிருந்தாங்க. 11:53 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 கோவில நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம், அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது,
1: அப்புறம் என்ன பாட்டு அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
1: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்ப

0: ஆகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம் நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம் மிஸ் பண்ணாம கேளுங்க
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
3: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சி படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்கு. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
2: நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண் காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

வீரத்திருமகன் படத்துக்காக பேபி சீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பில் நிறைவு பெற்றது ரெயின்போ கிளாசிக்ஸ். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்

0: நேரம் 12 மணி.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வாங்க வாங்க அக்கா, எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது ஒரு லைப்ரரிய பத்தி பேசுறதுக்கு, கரெக்டா?
3: என்னது, என்ன உடனே பேச்சாளியாவே ஆக்கிட்ட? அவங்க கிட்ட ஒண்ணு பேசுறதுக்கெல்லாம் வரல, அப்புறம் சும்மா தான் வந்தேன்.
1: நீங்க சும்மா எல்லாம் வரமாட்டீங்க, எனக்கு தெரியும், ஏதோ கதையோட தான் வந்திருக்கீங்க.
3: சரி, அப்படியே வச்சுக்கோ. அது என்ன லைப்ரரி?
1: கையில இவ்வளவு புக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் என்ன படி படின்னு சொல்ல போறீங்க, அதனால லைப்ரரி பத்தி தான் பேச போறீங்கன்னு நான்
3: கண்டிப்பா அறிவு கொழுந்து. ஆனா நான் லைப்ரரிய பத்தி பேச போறது இல்ல.
1: அப்புறம்
3: அந்த ஸ்மிருதி வித்யாலயான்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா?
1: ஏதோ ஸ்கூல் பத்தி சொல்ல போறீங்களா?
3: அதான் இல்ல, ஸ்மிருதி வித்யாலயாங்கிறது சுடுகாடு.
1: என்ன சுடுகாட்டுக்கு ஸ்மிருதி வித்யாலயான்னு ஒரு பேரா? எந்த ஊர்ல இது?
3: நான் சொல்றேன் கேளு, உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் அதை சொல்லணும்னு நினைச்சேன்.
1: ஆமா, உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
3: ஆமா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மயானத்துக்கு தான் அவ்வளவு அழகா சிங்காரிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பர்மனண்டா ரெஸ்ட் எடுக்கிற இடம் அதுதானே, அது நல்லா இருக்கணும்ல, அப்படி யோசிச்சு அதை சரி பண்ணிருக்காங்க.
1: சமரசம் உலாவும் இடம்,
3: அதேதான். ஆஹா, இன்னொன்னு நீ சொன்ன பத்தியா லைப்ரரி, நான் அந்த போட்டோ காட்டுறேன் பாரு, எப்படி இருக்கு பாரு.
1: இது என்ன லைப்ரரியா? என்னக்கா, ஏதோ ஒரு பெரிய பேலஸ் அரண்மனையை காமிச்சு லைப்ரரிங்கிறீங்க.
3: அததான் அவங்க சொல்றாங்க, கிராமத்துல இருக்கிற லைப்ரரி எதுக்கு துணூண்டு இருக்கணும், ஏன் பேலஸ் மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு, கட்டுறா மாளிகை மாதிரி அப்படின்னு கட்டி வச்சிருக்காங்க.
1: ஒரு லைப்ரரியே ஒரு மாளிகை மாதிரி இருக்குன்னா அப்ப அந்த கிராமமே எப்படி இருக்கும்?
3: கிராமமே மாளிகைகள் உள்ள கிராமம் தான், அத பணக்கார கிராமமா இப்ப இருக்கான்.
1: அப்படிப்பட்ட ஒரு கிராமமா? என்ன பேர் அது?
3: அது பேரு ஹிவ்ரே பசார். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. அந்த ஊரே பெரிய பெரிய வீடுகள். பஞ்சாயத்து தலைவர் அவர் பேரு போப்பட் ராவ். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிராமம் முன்னாடி இருந்தது வேற மாதிரி, ஆனா இப்ப இந்தியால பணக்கார கிராமத்துல இதுவும் ஒண்ணு. இங்க பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பங்களா பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து கிராமத்துக்கே உண்டான ஒரு குடிசையோ சின்ன வீடையோ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அது பாருங்க, கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸ் பாத்தீங்களா, அது பார்த்தா ஹைடெக்கா கார்பரேட் ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஆமா, அப்ப அந்த பக்கம் இருக்கு பாரு, இந்த அந்த போட்டோல பாரு, இன்னொன்னு இருப்பாரு ஸ்கூல். அது ஸ்கூல் பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கு.
1: ஐயோ, பெரிய சிட்டில கூட இந்த மாதிரி ஸ்கூல் இருக்காது.
3: ஆமா, ஆனா அவங்களுக்குள்ள என்ன போட்டிருக்காங்கன்னா, 7 கட்டளைகள், 7 ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. என்ன தெரியுமா? ட்ரக்ஸ் கிடையாது, சிகரெட், ஆல்கஹால், அதான் மது எதுவுமே கிடையாது. அப்புறம் மரங்களை கட் பண்ண கூடாது, வாட்டர் வேஸ்ட் பண்ண கூடாது, வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு அதுக்கு. அப்புறம் நிச்சயம் ஃபேமிலி பிளானிங் உண்டு, குடும்ப கட்டுப்பாடு உண்டு. அப்புறம் எல்லாரும் வாலண்டரியா அந்த ஊருக்காக சேவை செய்யணும். அப்புறம் வந்து திறந்த வெளியில மலம் கழிக்க கூடாது. அப்புறம் நிச்சயமா படிக்கணும். இதெல்லாம் 7 கட்டளைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை தவிர பிளாஸ்டிக்ஸ் இல்ல, குப்பை இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. வெளியில எங்கேயும் குப்பை இல்ல, குப்பையை வந்து குப்பை தொட்டிக்குள்ள இருக்கு. ஒரு காலத்துல எப்படி இருந்ததா இந்த கிராமம், ஒரு வீட்டுக்கு ஒரு மல்யுத்த வீரர் இருந்தாராம், செழிப்பா இருந்த காலம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 72 கிராமங்கள் சுத்தி சுத்தி இருக்குது, எல்லாத்துலயும் கடுமையான வறட்சி.

0: விஷயம். அப்புறம் என்ன பண்றாங்க, முதல் தடவை அந்த ஊர் கிராம மக்கள் வந்து பழைக்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஊர்ல பாலுக்கு பதிலா மது ஆறா ஓடிச்சான்.
1: ஓ சரி.
0: அப்ப ரொம்ப மோசமா இருந்தது, குடிப்பழக்கம் எல்லார்கிட்டயும் இருந்ததுதான். இப்ப அதனால எப்ப பாரு எல்லாருக்கும் ஒரே சண்டை சச்சரவு தான். அப்பதான் எங்க பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு அந்த சர்பஞ்ச் சொல்றாரு. எங்க கிராமத்து பெரியவங்க எல்லாம் படிக்கல, ஆனா வாழ்க்கையை படிச்சவங்க. அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை எப்படி சரி செய்யலாம்னு நாங்க வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டோம். பல நேரம் உட்கார்ந்து பேசணும், அவங்க எல்லாம் வேல்யூஸ் அறிஞ்சவங்க இல்லையா. சோ இந்த மாதிரி மோசமா போன கிராமத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில வந்ததுதான் இந்த சக்சஸ் வெற்றி பயணம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்களா, 10 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கிறாங்களாம். அப்படியே அது சொர்க்க பூமி மாதிரி ஆயிடுதான், ஒரே பச்சை பசேல். அதுல இருக்கிற காய் கனி கிழங்கு எல்லாம் அவங்களே எடுத்துக்கிற மாதிரி தொடர்ந்து விவசாயம், எல்லாரும் செல்ஃப் சஸ்டெயின்ட் தற்சார்பு வாழ்க்கை வாழறது. அது செய்ய ஆரம்பிச்சதுமே அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துதான், தன் கையே தனக்கு உதவி. அதான் வெளியில வேலைக்கு போகாம இங்கேயே வேலையை தேட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் அவ்வளவு சூப்பரா கட்டியிருக்காங்க. இதை தவிர வெளியில இருந்து வரவங்களுக்கும் அட்மிஷன் இருக்கு. ஸ்கூல் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு ஸ்கூல், டிஜிட்டல் போர்டுல இருந்து ஸ்மார்ட் போர்டோட நெட் கனெக்ஷனோட உங்களுக்கு என்ன தேவையோ அது இருக்கு குழந்தைங்களுக்கு. நூலகம் வந்து நம்ம அறிவை வந்து வளர்க்குற விஷயம் இல்லையா, ஸோ அதுவும் ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் இது பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு.
1: என்ன,
0: 7 கட்டளை நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 8வது கட்டளை அதுதான் எல்லாத்துக்கும் தலையாய கட்டளை. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் HIV டெஸ்ட் பண்ணிக்கணுமா, டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு வந்தாதான் திருமணமே நடக்கும்.
1: ஓஹோ பரவாயில்லையே.
0: த பாப்பெட் ஆஃப் பவர், அவர் சொல்றாரு சேஞ்ச் வந்து ஒரு மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும், நம்மளை பார்த்துதான் மத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க அதை அரவணைச்சு எடுத்துட்டு போகணும், அப்பதான் அந்த கிராமம் ஒத்துமையா மேன்மை அடையும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒழுக்கத்துக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, டிசிப்ளினுக்கு. அங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு அப்பதான் ஃபர்ஸ்ட் கோயில் கட்டுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் குடி போதையில சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாரையும் மீட்டு வர்றதுக்காக இவங்க எல்லாரும் கோயில் கட்டி கொஞ்சம் அந்த டைவர்ட் பண்ணி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்த கொண்டு வராங்க. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இஸ்லாமிய குடும்பமா. அவர் சொல்றாரு இவங்க எல்லாரும் நிதி திரட்டி எங்களுக்கு ஒரு மஸ்ஜித் கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அந்த ஒரு குடும்பத்துக்கு. சோ அந்த மாதிரி அந்த ஊர் வந்து ஒரு முன்மாதிரி கிராமமா இருக்கு. அவ்வளவு இணக்கமா இல்ல, ஒத்துமையா நம்ம கிராமம், மத்தவங்களை எதுக்கு எதிர்பார்க்கணும், நம்மளே எல்லாம் செய்வோம் செய்யறாங்க. குழந்தைங்க அவ்வளவு சூப்பர் இன்டெலிஜென்டா இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் சஸ்டைனபிள் திங்ஸ பத்தி அவ்வளவு விழிப்புணர்வோட இருக்காங்க குழந்தைங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த கிராமத்தை விட்டு நாங்க போவே மாட்டோம், இங்க இல்லாத விஷயம் என்ன அங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்காக எல்லாரும் வாழறாங்க. அப்ப அவர் சொல்றாரு இந்த கிராமத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 91 கோடீஸ்வரர்கள் வாழறாங்க அப்படிங்கிறாரு. பரம்பரை பணக்காரங்கன்னு சொல்ல வரல, அவரு உழைச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க, எல்லாருமே வந்து வசதியா இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கு பிரச்சனையே எங்க இருந்ததுன்னா தண்ணி தான் பெரிய பிரச்சனை. வானம் பார்த்த பூமி தான், அது தண்ணி எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். அது வந்து ஒரு பெரிய போர்டு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல வந்து வருஷத்துக்கான தண்ணி வந்து மழை அளவு, நம்ம வந்து சேகரிச்ச அளவு, மைக்ரோ வாட்டர் ஷெட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சேமிப்பு நிலையமா, தண்ணிய சேமிக்கிறதுக்கான வழிய வந்து அவங்க பாக்குறாங்க. இவ்வளவு மழை பெஞ்சது, இவ்வளோ இடங்கள்ல சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் எல்லாம் போக 25 மில்லியன் லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னு எழுதியிருக்காங்க. ஏரி இல்ல, நதி இல்ல, உள்ள எதுவும் இல்லதான், மழை பெஞ்சாதான் நமக்கு தண்ணி. அப்படிங்கும் போது அந்த தண்ணியை சிக்கனமா இந்த ஸ்பிரிங்கிள் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி சுத்துமே, அப்புறம் வந்து ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் இந்த முறைய வந்து யூஸ் பண்றாங்க. முக்கியமா என்ன தெரியுமா பண்றாங்க, 2 பயிரை வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. என்ன சொல்லு,
1: என்ன,
0: ஒன்னு கரும்பு,
1: ஓ சரி,
0: இன்னொன்னு வாழை, ரெண்டுமே வேணாம்னு நிறுத்திடுறாங்க.
1: ஏன்னா நிறைய நீர் தேவை.
0: அதேதான் பார், அப்படியே கரெக்டா சொல்லிட்ட பாரு. அதனால அந்த 2 பயிரும் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு மத்த மாற்று பயிரை வந்து விவசாயம் பண்றாங்களா. எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு, அத்தனை பேருக்கும், குழந்தைங்களும் பெரியவங்களுக்கும் தண்ணியை வீணாக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க மனசுக்குள்ள இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியால இருக்கிற கிராமங்களே எங்க ஊர் தான் பணக்கார கிராமம் அந்த மாதிரி ரொம்ப தைரியமா சொல்றாரு அவரு.
1: ஆமாக்கா, நீங்க சொல்ல சொல்ல எனக்கும் அப்படிதான் தோணுது.
0: வேண்டாம், எனக்கு தெரியும் நீ ஹிபுரே பாசாருக்கு வாங்க போவோன்னு, நம்மளால அதெல்லாம் முடியாது. நமக்கு பக்கத்துல இருக்கிற பஜார், நாம் போகும் பஜார் என்ன தெரியுமா,
1: என்ன,
0: பிக் பஜார் ஸ்ட்ரீட் தான்.
1: ஆமா, பெரிய கடை வீதி,
0: வா அதுக்கே போவோம்.
1: ஆமா, வேற என்ன செய்யறது, நம்மளால என்ன முடியுமோ அதானே செய்ய முடியும். வாங்க நம்ம பிக் பஜார் ஸ்ட்ரீட்டுக்கு ஷாப்பிங் போலாம்.
0: சரி, அத பண்ணுவோம் வா.
1: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது

0: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு பாட்டு கேட்க போறோம்? அது என்ன ரெண்டு சூப்பர் பாட்டுன்னு நீங்க சொல்லலையே. நம்ம போடுற பாட்டு எல்லாமே சூப்பர் பாட்டு தான். ஆக்சுவலா நம்ம ஒன்னு யோசிக்கணும், இந்த பாட்டு ஓகே சுமாரா இருந்தது, ஓகேவா இருந்தது, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் தான். நமக்கு ஒன்னே ஒன்னு, ரொம்ப பிடிக்கும் குறைவா பிடிக்கும், அப்படிதான் நமக்கு. அதனால யாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே அதனால உங்களுக்கு சொல்லிடுறேன், மெசேஜில் கூட உங்களுக்கு அவ்வளவா அது பிடிக்கலன்னா இந்த மனசுல வச்சுக்கோங்க, பிடிச்சா நீங்க தாராளமா மெசேஜில் போடலாம். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரும் ஒரு மெனக்கெட்டு தானே பண்ணியிருப்பாங்க, ஹிட் ஆகணும் தானே பண்ணியிருப்பாங்க. என்ன நமக்கு ரீச் ஆகல அவ்வளவுதான், அதனால அந்த பாட்டை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரே மியூசிக் டைரக்டர் வார வாரம் கேட்க முடியாது இல்லையா, அதனாலதான் வெரைட்டியா உங்களுக்கு இந்த வாரம் ஒத்துறது இந்த வாரம் ஒத்துறதுன்னு மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். நம்ம அன்னோன் மியூசிக் டைரக்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா அன்சங் மியூசிக் டைரக்டர்ஸ், அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்ஸ் சொல்லலாம். அவங்கள பத்தி நம்ம அதிகம் பேசவே இல்லை. நம்ம இப்ப பேசலாம், எப்ப பேச போறோம், அதுக்காக தான் நம்ம தேடி தேடி புதையல் மாதிரி எடுக்கிறோம். சரி, இந்த பாட்டு யாரோட பாட்டு? இளையராஜா சாருக்கு கொஞ்சமும் நான் சளைச்சவன் இல்லை, அப்பப்பா வந்து ஒரு ஹிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அது யாரு? கங்கை அமரன் சார். அவர் இசையமைச்ச படம் ஒண்ணு, அதுல இருந்துதான் ரெண்டு பாட்டு கேட்க போறோம். இளமை அப்படின்னு ஒரு படம். அது என்ன இளமை? ஏகப்பட்ட இளமை இருக்கே, நீ இளமைன்னு போட்டுதான் பாருங்களேன். இனிக்கும் இளமை, இளமை ஊஞ்சல் அடுகிறது, இளமை கோலம், இளமை காலங்கள், அடேங்கப்பா ஏகப்பட்ட இளமை வரும் இந்த இளமையை தவிர. ஆனா 1985 ரிலீஸ் ஆன இந்த இளமை ஓரளவுக்கு ஓடின படம் தான், ஓடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். முக்கியமா இந்த படம் எதுக்கு பேசப்பட்டது தெரியுமா? ஆனந்த் பாபுவோட டான்ஸ். அப்போ வந்து ரொம்ப சொல்லுவாங்க இல்லையா, தினம் தினமுக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் ஏறி போயிருந்த சமயம் அவர் வந்து அவருக்கு ஒரு டான்ஸ் வைப்பாங்களே, இதுலயும் அதே மாதிரி டிஸ்கோ ஃப்ளோர் உண்டு, ஒரு பாட்டும் உண்டு. ஃபர்ஸ்ட் கேட்க போற பாட்டு ரோஜா தேகமே. இந்த பாட்டு நீங்க எல்லாருமே நம்ம ஆல் இண்டியா ரேடியோல கேட்ட பாட்டு தான், அப்ப கேட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம். இப்ப திருப்பி தூசி தட்டி எடுத்து அதை திருப்பியும் கேட்க போறோம். SPB சாரும் SJANAKI பண்ணது. இது ஒரு நல்ல மெலடி தான். அவருக்கு இந்த டியூன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த புன்னகவராளி ஸ்டைல்ல இருக்கும், அதனால்தான் இந்த பாட்டுக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாரு. இளஞ்சோடிகள்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதுல இருந்து கூட நம்ம பாட்டு கேட்டோமே, தோகை புல்லாங்குழல், அதே மாதிரி ஸ்டைல்ல ஸ்விம்மிங் பூல் எடுத்திருப்பாங்க. ரெண்டு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின், நாலு பேர், ஸ்விம்மிங் பூல் சாங், அப்புறம் அருவி, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனந்த் பாபு, ஜீவிதா, அப்புறம் அனிதா, அப்புறம் அர்ஜுன். அர்ஜுனோட ஆரம்ப கால படம், அவர் பார்த்தா அடையாளமே நமக்கு தெரியாது. சோ அந்த பாட்டு தான் கேட்க போறோம். என்ன பாட்டு? ரோஜா தேகமே. கேட்போமா?

இது குவிஸ் டைம். உங்களுடைய இசை அறிவை சோதிக்கிற நிகழ்ச்சி. அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் நீங்க நினைக்க கூடாது. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரண கேள்வி பதில் நிகழ்ச்சி. அவ்வளவே, என்ன பாட்டு சம்பந்தப்பட்டது அவ்வளவுதான். சரி, போன வாரம் என்ன கேட்டிருந்தேன், ஒரு பாட்டுல இருந்து ஒரு பிட் சாங்க போட்டு, ஒரு பாட்டுக்குள்ள பாட்டு அப்படின்னா எப்படி? ஆமா, இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த பீட்டு அதான் போட்டேன். அது என்ன பீட்டு?

0: ஆமா, இது யார் பாடியிருப்பாயா? தி கிரேட் எஸ்பிபி சார் இப்படி மிமிக்ரி பண்ணியிருக்காரு பாத்தீங்களா. அதாவது ஃபீல்டுக்கு வந்தே ஒரு 6-7 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பாருங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு இந்த பீட்டு ஒரிஜினலா எந்த பாட்டை சேர்ந்தது அவ்வளவுதான் கேள்வி. அந்த பாட்டுக்கு நான் அவ்வளவு க்ளூ கொடுத்துருந்தேனே, 10-12 பாட்டு இருக்கும், ஓடு ஓடுனு ஓடின படம், எல்லா லாங்குவேஜ்லயும் இருந்தது. அது இன்னி வரைக்கும் அதே கதையை நம்ம உட்டாலக்கடி பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம், ரீமேக் பண்ணிட்டே இருக்கோம்னு சொன்னேனே, அதேதான். படம் பேரு தேவதாஸ். அதுல வந்த ஒரு சோக பாட்டு நமக்கு சொல்லிட்டேன், அதுதான் க்ளூவா கொடுத்தேன், உலகே மாயம் வாழ்வே மாயம். அதுல வந்த இந்த பாட்டு
1: தனிமொழியால் வாவென்றடையாள், தனிமொழியால் வாவென்றடையாள், இருவிழியால் பேசுவாள். விரைவாக போவோம் நாம் சந்தோஷம் சதம் சவாதி போவோம் செல்லோ செல்லோ.
0: அதே பாட்டுதான், அதுதான் விடை. அடாடா, இந்த பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க. பழைய பாடல்கள் ரசிக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டுபிடிச்சிருவாங்க, இப்போ ஆச்சரியமே கிடையாது. வரிகளை போட்டு தேடினா கூகுளாரே கொடுத்துருவாரு. ஆனா இதுலயும் சில பேர் வரிகளை நல்லா நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேட்டேன், நான் இதே கேள்வியை கேட்டேன், யாருமே கண்டுபிடிக்கல எனக்கு இந்த பாட்டு எதுல இருந்து எடுக்கப்படுது, நீ இதெல்லாம் கேட்காத, ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, இதெல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப வந்து ரொம்ப ஈஸியா போச்சு இல்லையா. பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிக்கிறது தானே பாட்டெல்லாம் இல்லையா. சரி, இது வந்து 79 நிறமாறாத பூக்கள்ல வந்த பாட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல எத்தனை ஒரு வித்தியாசத்தை பண்ணிருப்பாரு பாருங்களேன். இந்த மாதிரி ஆண்டி பண்டாரம் பாடுகிறாருன்னு ஒரு இதை வச்சு அதுல எங்கேருந்து கொண்டு அந்த பாட்டை சேர்த்துருப்பாரு பாருங்க. அப்ப அந்த பாட்டை ராஜா சார் கேட்டிருக்காரு, அவ்வளவு ரசிச்சிருக்காரு. அந்த காலத்துல அது அவ்வளவு ஹிட்டா தான் இருந்திருக்கு. அப்புறம் கண்டசாலா, அப்புறம் சிஆர் சுப்பிரமணியன், அவர் தானே மியூசிக் அந்த பாட்டுக்கு, எல்லார் பேர்லயும் உள்ள அபிமானம். அதனாலதான் அந்த லைன் காலத்துக்கு நிக்கக்கூடிய பாடல்கள் என்னன்னு எடுக்க முடியும், எடுத்து இதுல வச்சிருக்காரு பாருங்க. எழிலார் சிற்பமாக, சரி அதுல பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு குதிரை ஒன்னு கணிக்கும் பாருங்க, அங்க கொண்டு வச்சிருக்காரு. அத பின்னாடி எல்லாம் காட் நைட் ஜோல் எல்லாம் வரும் பாட்டு, வெஸ்டர்ன் மியூசிக். நான் குதிரை உங்களுக்கு போட்டேன்னு நினைக்கிறேன், அதுல வரும், நான் இப்ப உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன்.

அதுலயும் அந்த குதிரை கணக்கிறது வரும். இதுல வந்து 90s தான், ஆனா நம்ம ராஜா சார் பாருங்க எப்பவோ பண்ணிட்டாரு. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்கும். உங்களுக்கு நான் அந்த பாடலோட சேர்ந்த ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன், உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த பாடல் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒதுக்கி வைக்கப்பட்ட பாடல், அதாவது நாட் அப்ரூவ்ட், போடக்கூடாது அப்படின்னு இருந்தது. வந்த காலத்துலேருந்தே இதை போட்டது இல்லை. நான் வரும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் ஜாயின் பண்ண உடனே நாங்களாம் அப்போ டிஸ்கில் தான் எடுத்து பாட்டு போடுவோம். அப்போ இது கிடையாது, சிடிஸ் கிடையாது இல்லையா, ரொம்ப ஏர்லி பீரியட், அந்த எல்பி இபி. அப்போ ஒரு நாள் அதில் போட்டு அடி அடி குத்துலாம் வாங்கியிருந்தது, அன் அப்ரூவ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. என்னடா இதுக்கு நாட் அப்ரூவ்ட் அன் அப்ரூவ்னு சொல்லுவாங்க, இதுக்கு எதுக்கு இப்படி நாட் அப்ரூவ்ட் கொடுத்துருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு நம்ம சீனியர்ஸ்ட்டு போய் கேட்டேன், ஏமா இந்த பாட்டை போட்டுறாத. அப்போல்லாம் வந்து டிஸ்க் இருக்கும், அதில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க, மேனுவலாக எழுதியிருப்பாங்க. பின்னாளில் என்ன ஆச்சுன்னா பாட்டையே நம்ம சிஸ்டமில் அப்லோட் பண்ண மாட்டோம். அதுதான் அப்பா சொன்னாங்க, அதில் நடிகை அவ ஒரு கழுதைன்னு வருது, ஏதோ ஒரு நடிகை தானே, ஏன் இப்படின்னா அதுக்கு அதுதான் ரீசன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்படி இருந்தால் ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது, என்னடா அது இப்படி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்த புதுசு நம்ம அதெல்லாம் கேட்க முடியாதுல. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் ஆச்சு. அப்போ டெப்டி டைரக்டர் ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார், பிஆர் குமார்னு, ரொம்ப பவர்ஃபுல்லான டைரக்டர் அவர். அவர்கிட்ட வந்து ஒரு தடவை எடுத்துகிட்டு போனேன், கொஞ்சம் பயந்துட்டே தான் எடுத்துகிட்டு போனேன். சார் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்னு, ஆ சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு வந்து நாட் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க, இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹிட்டான சாங்கா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அவ்வளோ தெரியல. ஆமா சார், இந்த எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னாரு. நான் ரீசனை சொன்னேன்னா அதுல ஒரு வார்த்தை நடிகை ஒரு கழுதை அப்படின்னு வருது அப்படின்னு, ஏதோ ஒரு நடிகை ஏதோ ஒரு கழுதை தானே, என்ன குறிப்பிட்டு யாரையும் சொல்லலையே, கொடுங்க இப்ப என்ன பண்ணணும், உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ்னு போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு வந்து ஏர்ல வர ஆரம்பிச்சது. சோ நான் கலரை தூக்கி விட்டுப்பேன், ஏன்னா நான் தானே அவர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கினேன் அப்படின்னு. எனக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கு, எப்பேற்பட்ட பாட்டு, அவ்வளோ சந்தோஷம் தர பாட்டு. அந்த ஐயோ அப்படின்லாம் எப்படி பாடியிருப்பார் எஸ்பிபி சார், ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் சளைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி பாடியிருப்பார். அண்ட் மியூசிக் காட் தெய்வமே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அப்படி பண்ணியிருப்பாரு. சரி, இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன கதை இருந்தது. ஒவ்வொரு தரையும் போடும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவை தரக்கூடியது, அப்பாடி நம்ம ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி. ஏன்னா அப்போ நான் அப்ரூவல் வாங்கலைன்னா எப்பவுமே வாங்கியிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து, ஒரு தடவை வந்து நாட் அப்ரூவ்டு போட்டாங்கன்னா அது அவங்களா நினைச்சாதான் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும், அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி ரொம்ப டஃப் டைம். அதை கூட வந்து கங்கையமரன் ஒரு ஷோல பேசியிருந்தார், ஆல் இண்டியா ரேடியோவில் எதுக்கு நாட் அப்ரூவ்டு கொடுக்குறாங்கன்னே தெரியாத காலகட்டம் அதெல்லாம், ரொம்ப டஃப்பா இருந்த டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம எப்பேற்பட்ட பாட்டை மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு எனக்கு அப்ப எப்பவுமே தோணும். சரி, சந்தோஷமா இப்ப கேட்கறோம் இல்லையா. சரி, இந்த குவிஸ கேட்ட உடனே டக்கு டக்குன்னு எல்லாரும் மெசேஜ் அனுப்பிட்டீங்க. முதன் முதல்ல யார் அனுப்பினார், பாபு மாதவன், 12:27 இதுதான் அப்படின்னு போட்டார். உடனே அவர் கூடவே சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவனூர் ஜோதி லட்சுமி, கும்பகோணம் மனோகர், இவங்க எல்லாம் 12:27 போட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு பலத்த கைத்தட்டல், புடிச்சுக்கோங்க. அவரை தொடர்ந்து ஆழியார் சுப்பிரமணியம், அவரு ஒரு 3 நிமிஷத்துல சொல்லிட்டாரு, 12:31 சொல்லிட்டாரு. அவருக்கு அப்புறம் அப்துல் கஃபூர், ரெங்கா கணேஷ், அவினாசிலேருந்து, அதுக்கு சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், சையத் ரசூல் கூட வேற ஏதோ ஒரு பாட்டு கேட்டு இதுவான்னு கேட்டிருந்தீங்க, அப்புறம் கரெக்டா அனுப்பிட்டீங்க. சிறுமுகை சோமு கலைவாணி, பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவினாசிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலேருந்து, திருப்பூர் வெளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரீஷ், சண்முக ஆனந்தம் கஞ்சம்பட்டி, ஆலங்கொம்பு விஜயகுமார் உமா மகேஸ்வரி, சண்முக சுந்தரம் ரமண முதலிபுதூர், குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், அவினாசி எஸ் மேட்டுப்பாளையம் மணிகண்டன், அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், வடவள்ளி கிரிஜா, கவிதா இளங்கோவன், சுதாகர் ஆதித்தன், ரெண்டு பேருமே நான் போட்டு நானே வந்து முதன் முதலாக பாட்டுன்னு சொல்லிட்டேன், அதே நீங்க விடையா எதுக்கு அனுப்பியிருந்தீங்க, அது இல்லையே, இதுல இருந்து எடுக்கப்பட்ட பாட்டு தானே கேட்டிருந்தேன், அதுக்கு 2 அடி நடுவுல வந்தது தானே, அதுதான் குவெஸ்டின். நீங்க என்ன பண்ணணும், குவெஸ்டின்னா சரியா கேட்டுக்கணும், நான் சொல்றது கேக்குறீங்களா இல்லையா அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது. அப்புறம் செந்தில்குமார் ரமண முதலிபுதூர்ல இருந்து, கோணமலை ஆனந்தன், தர்மராஜ் கணியூர்ல இருந்து, பொள்ளாச்சி முருகேசன், ஏதோ 2 பாட்டு கொடுத்துருக்க, பருவமே ஒரே ஜீவன், இது ஏன் இதுக்கு சம்பந்தமே இல்லையே, இது வேற எதுக்காக தான் வந்து விடையாது தெரியல. கிருஷ்ணவேணி காவேலிப்பாளையம், அம்பிகா காவேலிப்பாளையம், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, விஜயகுமார் வரதராஜபுரம், சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி, சின்ன மதம்பச்சேரி, குன்னத்தூர் கருமஞ்சிரை, ரேவதி பாலகிருஷ்ணன், பூபதி ராஜேந்திரன் குடும்பத்தார், அப்புறம் ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, கனியாம்பூண்டி கனகரத்னம், உமா கணேஷ் திருமுகையிலிருந்து, சுரம்பட்டி வலசு பா இளங்கோ, சாந்தி இளங்கோ குடும்பத்தினர், ஹோப் காலேஜ், பிரணயா குகன், கே என் பாளையம், பேச்சுமுத்து, மனவி சந்திரசேகர், சே நடராஜ், சாந்தி, புன்னை கவுண்டனூர், அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து, மதுக்கரை பெரியசாமி, எம் இந்திராணி சரவணம்பட்டி, வி விஸ்வநாதன் டாடா பேட், ஆர் எஸ் புரம் ஹரிஹரன், அப்புறம் அவரோன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க.

சந்திரா கரெக்டா அனுப்பியிருக்காங்க, அப்புறம் கவிதா கரெக்டா அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்ப எல்லார் பேரும் படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அப்படின்னு கொஞ்சம் நினைச்சேன், ஆனா எல்லாரும் எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டா ஆன்சர் சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்த கப்புடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, இந்த வார குவிஸ் என்ன? இப்ப வரப்போற இந்த பாட்டு கேளுங்க.

இது என்ன பாட்டு? பாப்பா லவ்ஸ் மாமா. இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு இல்லையா, அறுபதுகளில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த பாட்டை கேட்டு இன்ஸ்பயராலாம் இல்லை, அதை அப்படியே தமிழுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. யாரு யாருன்னு நீங்க தான் சொல்லணும், நான் இசையமைப்பாளர் பேர் கேட்கல.

இது என்ன பாட்டு? பாப்பா லவ்ஸ் மாமா. இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு இல்லையா, அறுபதுகளில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அந்த பாட்டை கேட்டு இன்ஸ்பயராலாம் இல்லை, அதை அப்படியே தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. யாரு யாருன்னு நீங்க தான் சொல்லணும், நான் இசையமைப்பாளர் பேர் கேட்கல. அந்த பாட்டு என்ன படம் என்ன அவ்வளவுதான். அந்த பாட்டு என்ன நீங்க சொன்னா கூட போறோம், அப்படி அதே தான். ஐயோ இதுல வந்து க்ளூவே வேண்டாம், உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நான் 60கள் அப்படின்னு சொன்னேன்ல வெஸ்டர்ன் மியூசிக், அதே மாதிரி இதுவும் 60s தான். சோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு. பொதுவா இவர் வந்து ஹிந்தி பாட்டை தான் தமிழுக்கு எடுத்துட்டு வருவாரு, ஏன்னா அதெல்லாம் டைரக்டர்ஸ் கேட்டுட்டதுக்கு இணங்க தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப டேலண்டட் மியூசிக் டைரக்டர் தான் அவரும். பாருங்க இந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு போல இருக்கு, இல்ல டைரக்டர் கேட்டாரா என்னன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட்லேருந்து தமிழுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு, அதுவும் ஹிட் ஆச்சு. ஆனா அந்த பாட்டை எழுதினவர் யார் தெரியுமா? ஆச்சரியம், இந்த மாதிரி பாட்டை கூட அவர் எழுதியிருக்காரு பாருங்களேன், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு. ஓ எவ்வளோ க்ளூ கொடுத்தாச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஏன் இந்த பாட்டு அப்படின்னு, பொதுவாக நான் 76 அப்புறம் தான் பாட்டே கொடுப்பேன். என்னவோ தோணுச்சு இந்த பாட்டு கொடுக்கணும்னு, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட் டு காலிவுட்ல இந்த பாட்டு. அதுக்காக கண்டுபிடிங்க பாப்போம், கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு உங்க மெசேஜ் எல்லாம் அனுப்பி தள்ளுங்க. அப்படியே என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல செகண்ட் சாங் என்ன? 1985 ரிலீஸ் ஆன இந்த இளமை பாருங்களேன், கங்கை அமரன் சார் அவரும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு பாருங்களேன். ஆனா ராஜா சார் சாயல் இல்லாம இருக்காது அவர்கிட்ட, இருக்கும் என்ன தம்பி இல்லையா, அவரும் இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருப்பாரு. இந்த படத்தை பத்தி ஒன்னும் சொல்ல மறந்துட்டேன், இது யார் படம் தெரியுமா? டைரக்டர் ராமநாராயணனோட படம். ஆனா நோ, நீங்க நினைக்கிற தப்பு, அனிமல்ஸ் எல்லாம் இல்ல இதுல, அனிமல்ஸ் இல்லாத ராமநாராயணன் படம். அதே கொஞ்சம் ஆச்சரியம் தான் இருக்கலாம். அந்த மாதிரி அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. பின்னாலதான் அவர் இந்த மாதிரி மனுஷங்களை விட்டு விலங்குகளை வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி அடுத்த பாட்டு என்ன? ஆனந்த் பாபு இருந்தார்னா அவருக்கு ஒரு நிச்சயம் ஒரு டிஸ்கோ பாட்டு இருக்கும். எப்பலேருந்து இது தினம் தினம் உன்முகம் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு இல்ல, அதுலேருந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நிறைய நடிச்சாருன்னு சொல்ல முடியாது. நடிச்ச படத்து எல்லாத்துலயும் ஒரு பாட்டு இருக்கும், அதுல நிச்சயமா ஒரு டிஸ்கோ சாங் இருக்கும். அது அந்த டிஸ்கோ ஈரா தானே, இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ஃப்ளோரே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி, அந்த நல்ல அடர ரெட்டுல மஞ்சள்ல பச்சையில லைட்ஸ் போட்ட மாதிரி ஃப்ளோர், டான்ஸ் ஃப்ளோர் இருக்கும். அவர் டான்ஸ் ஆடுறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கையில எல்லாம் அந்த லேஸ்டு ட்ரெஸ் வர மாதிரி கொஞ்சம் ஜில் ஜில்னு இருக்க மாதிரி, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லயே பேக்ட்ராப் எப்படி இருக்குன்னா ஒரு டான்சரே அப்படி உட்காந்துருக்க மாதிரி, ரோபோட்டிக் ஃபிகர் மாதிரி டான்ஸ் ஆடுற ஒரு ஆள் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஃபுல்லா லைட்ஸ்ல பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிருக்காங்க பாருங்களேன், அப்பவே பண்ணிருக்காங்க. செட்டிங்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனந்த் பாபு அர்ஜுன் ரெண்டு பேருமே ஆடுவாங்க, ஆனா ஆனந்த் பாபு எப்படி ஆடிருப்பாரு தெரியுமா? இந்த மூன் வாக் இருக்குல்ல, மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமஸ் மூன் வாக், அது உட்காந்து நடந்திருப்பாரு. எப்படி ஆடுவார் தெரியும்ல, நாகேஷ் சார் எப்படி ஆடுவார், அவர் பையன் அதுல ஒரு பாதியாவது இருக்க வேண்டாம், அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடி இருப்பாரு. மின்னலா தென்றலா அப்படிங்கிற பாட்டு, இது வந்து எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவனும் பாடினது. மின்னலா தென்றலா அப்படின்னு இந்த பாட்டுலாம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க, ஐயோ எனக்கு நான் கேட்டேன் கேட்டேன் ஞாபகம் இருக்கே அப்படிம்பீங்க. வித்தியாசமா எடுக்கப்பட்ட பாட்டுன்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்த காலத்து இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருந்தாங்க. சோ அந்த பாட்டை தான் இப்ப கேட்க போறோம். யார் மியூசிக்? கங்கைமரன் சார் மியூசிக்ல வந்த இளமை அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த மின்னலா தென்றலா அந்த பாட்டு கேட்போமா?

மலைகள் கூவலாம். ஆளுக்காடு தலைவன் என்று ஓட்டி பூசல் இல்லையே பாசம் என்னும்.

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். இப்ப நான் உங்க பேரெல்லாம் படிக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையா இருந்து கடைசி வரைக்கும் நம்ம பேரை சொல்றாங்களா இல்ல விட்டு போச்சான்னு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என் பேர் கண்ணுக்கு தெரியலையா இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் எல்லாமே விடாமல் படிக்கிறேன், மேக்ஸிமம் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த வாரம் டைம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும், ஆனால் மேக்ஸிமம் படித்தேன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி கேட்டுட்டு சொல்லுங்க. என் பாலசுப்ரமணியன் போத்தனூர்லேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, எந்த நிகழ்ச்சியை பாராட்டுவது என்று சொல்வதை விட நிலையத்தில் ஒலிபரப்பாகும் எல்லா நிகழ்ச்சியும் சூப்பர். மெசேஜை நீங்கள் படிக்கும் போது அழகான குரலில் தெளிவாக உச்சரிக்கும் அழகே தனி அப்படின்னு போட்டிருக்காரு. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பிளாஸ்க் பற்றிய உரையாடல் மிகவும் நன்றாக இருந்தது, இருவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஊர்புறத்தில் இடம்பெற்ற பாரதியின் வள்ளிக்கும்மி பாடல் மிகவும் நன்றாக இருந்தது. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்கள் இருவரின் ரசிகனாக மாறிவிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அவர் லெட்டர்ல லிஸ்னர் சாய்ஸ் அப்பப்ப கேட்பாரு, வாரம் ஒரு தடவை லிஸ்னர் சாய்ஸ் கேட்பாரு. லெட்டர்ல கேட்கறவங்களுக்கு நம்ம விடாம போட்டுறோம், ஏன்னா நமக்காக ஒரு லெட்டர் எழுதுறாங்க பாத்தீங்களா, டைம் எடுத்துக்கிட்டு. டாடா மேட் விஸ்வநாதன் அவர் ஒண்ணு போட்டிருக்காரு, பாடல்கள் மிக மிக அருமை. அதை விட ரவி அண்ட் ராஜகோபாலன் பற்றிய குறிப்பு நீங்க சொன்னது அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி சார். கொஞ்சம் கிளி நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சிறுமுகை தங்கவேல் கண்ணப்பன் அவங்க போட்டிருக்காங்க. ஹேமா, வர்ஷினி, அழகு குடும்பத்தார் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, விஎன் இளங்கோ, சாமிச்செட்டி பாளையம், கஞ்சம்பட்டி செல்வராஜ், வெள்ளிக்குப்பம் பாளையம், சங்கமேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன் இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. இசையமைப்பாளர் ரவி மற்றும் ராஜகோபால் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு சோபனா ரவி, சந்தியா ராஜகோபால் அவர்களோட கணவன்மார்கள் அப்படின்னு விளக்கம் தந்தீர்கள். அருமை அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து. என்றோ பாடல் அருமை அப்படின்னு கொடுத்திருக்காரு. நான் டெய்லர் கடை வைத்துள்ளேன், காலையில் மெசேஜ் செய்ய நேரம் இல்லை, ஆனால் பாடல்கள்லாம் சூப்பர், உங்கள் அரட்டை சூப்பர், நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு யார் அனுப்பியிருக்காங்க. அன்னூர்ல இருந்து வசந்தி கார்த்திகேயன், தேங்க்யூ வசந்தி. இது நிஜமாவே வசந்தியா இல்ல கார்த்திகேயன் வசந்தி பேர்ல அனுப்புறீங்களா? ஏன்னா நம்ம லிசனர்ஸ் அப்படிதானே, உமா கணேஷ்னு கொடுப்பாரு, ஆனா கணேஷமூர்த்தி தான் அனுப்புவாரு. அத மாதிரி

0: நிறைய பேர் இருக்காங்க. சோ அதெல்லாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். அப்புறம் 103 ரெயின்போ நீ வாழ்க அப்படின்னு யார் கொடுத்திருக்காரு? தாசர்பட்டி பாலசுப்ரமணியம். அர்த்தமிழ் அரட்டை சிறப்பு, வலம் வந்த பாடல்களும் சிறப்பு அப்படின்னு கவிதா இளங்கோவன் கொடுத்திருக்காங்க. கேள்வி கேட்பதுதான் மிகவும் கடினம், பதிலை எப்படியாவது தேடி எடுத்து விடலாம் அப்படின்னு செல்வபுரம் சையத் ரசூல் போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில வந்து பானை பிளாஸ்க் பற்றிய தகவல் வந்து அருமை அப்படின்னு போட்டிருக்காரு கே என் பாளையம் பேச்சுமுத்து. பொது அறிவு வினா பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு அவரே போட்டிருக்காரு. எந்த பொது அறிவுனா? ஓ, காலையில வருது. ஓகே. சர்வதேச யோகா தினம் பற்றி மருத்துவர் திலீப் அவர்கள் நிறைய விஷயங்களை அருமையாக பகிர்ந்து கொண்டார். நன்றாக இருந்து ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அந்த டாம் செல் பற்றிய தகவலை பகிர்ந்திருக்காரு ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து. அவரு அடிக்கடி படங்களை பத்தி பகிர்ந்துப்பாரு இல்லையா, இதுலயும் பகிர்ந்திருக்காரு. வி ஆறுசாமி ஐயா அவர்களின் எளிமையான விளக்கம் அருமை. ஓ, இது சர்வதேச யோகா தின இன்டர்வியூ பத்தி சொல்றாரு. நீங்கள் அருமையான கேள்விகளை கேட்டீங்க அப்படின்னு கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம் சொல்லியிருக்காரு. கூட்டில் இருக்கும் குஞ்சு பறவைகள் வெளியே சென்ற தாய் பறவை எதை கொண்டு வந்து தரும், எப்போது வரும் என்று காத்திருப்பது போல் நாங்களும் உங்கள் வசந்த இல்லத்திற்காக காத்திருக்கிறோம். மேடம் என்ன தகவல் கொண்டு வருவாங்க, என்ன கேள்வி கொண்டு வருவாங்க, நாங்க நேயர்களாகிய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன் இதே நிகழ்ச்சியை பாராட்டி விரிவா ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, தேங்க்யூ. அப்புறம் சண்டே ஸ்பெஷல் சிறுவாணி சாரல் அருமை, பாடல்கள் எல்லாம் உங்கள் தேர்வு தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நான் தான். 80களின் பாடல்கள் அருமை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அன்னி கொடுத்திருந்தீங்க. அப்புறம் கெட் செட் கோ அருமை அப்படின்னு யார் கொடுத்திருக்கா? உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து கொடுத்திருக்கா. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை, ஆர்ஜே உதய அருமையாக அந்த ஷோவை நடத்தினார்னு போட்டிருக்காரு. கூகுளில் தேடி நாங்கள் பதில் அனுப்பினோம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, நம் காலம் காலமாக நம்ம உபயோகிக்கிற பானை தான், அதுல வந்து நீர் வந்து குளிர்ந்த நீரை ஆக்குங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இப்படியும் ஒரு கிளாஸ்க்கு போல இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொன்னதே எனக்கு இந்த தகவல் ஆச்சரியமா இருந்தது போட்டிருக்காரு. மண் குடுவைக்குள் புணவு புதுமையாக இருந்தது, அதுவும் கோவா மாநிலத்தில். இந்த தகவல் ரொம்ப புதுசு. இந்த மாதிரி தகவலை தந்த நீங்கள் ஒரு கலைக்களஞ்சியம் என்று நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்னு கனகரத்னம் கனியாம்பூண்டியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் ஞாயிறு 12 மணிக்கு வசந்த இளம் கேட்டேன், மண் குடுவையில் சுடு சாப்பாடா, வியப்பாக இருக்கிறதே, அந்த தகவல் ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு பாராட்டிட்டு ராஜா நீ வாழ்க படத்திலிருந்து 2 பாடல்கள் ஒலித்தன, 2 பாடல்களுமே சூப்பர், இதுவரை கேட்டதே இல்லை. பாடல் மற்றும் படத்தை பற்றிய தகவல்களும் சூப்பராக இருந்தது. பூபதி ராஜேந்திரன் குடும்பத்தினர் என்ன போட்டிருக்காங்க? கால்பந்து விளையாடும் தமிழ் வம்சாவளி வீரர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அர்த்தமுள்ள அரட்டை ஞாயிறு ஒலிபரப்பா வருது, மிக்க மகிழ்ச்சி. அர்த்தமுள்ள அரட்டையில் வந்து சூடான பானை கோவா கதை சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. படித்ததில் பிடித்தது, கதை வந்து அருமையா இருந்ததுன்னு கோணமலை ஆனந்தன், அதே மாதிரி 640 பாடல்களையும் பாராட்டியிருக்காரு. சிறுகதை அருமை, என்னுடைய சிறிய வயதுக்கே அழைத்து சென்றது அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த பட்டாசு வெடிச்சத்த நினைவுகள் அப்படின்னு இத வந்து கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகம் உட்பட நிறைய பேர் அதை சொல்லியிருந்தீங்க. வழக்கம் போல இந்த இதுல வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, 12:40 முன்னாடி முடியலன்னா 12:50 கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும்.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

நேரம் 12:38. இனி நம்ம எஃப்எம் ரெயின்போல இருக்கிற ப்ரோக்ராம்ஸோட ஹைலைட்ஸ் கேட்கலாம். இன்று மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணூட்டம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி.
1: बिहार की पहचान और इस नक्षत्र के आगमन पर भगवान इंद्र देव का स्मरण किया जाता है और उनका स्वागत किया जाता है। मान्यता है
0: मत्य अरसु பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகள் உடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்கியராஜ் 1976 ஆண்டு உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்கியராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
1: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20ஆம் நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. 20ஆம் நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும் பச்சே, ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்ல, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு பச்சே. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது தரே. நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது சரே. நீங்கள் பறஞ்ச கதைக்கு நீ கிளைமேக்ஸ் கரெக்ட், இது குறைச்சு ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி குட் பை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆனந்தன்.
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
2: கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் திரும்ப கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
3: கோர்ட்டுக்கு வந்தால் கேசுகளிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
2: கரெக்ட், கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் செருப்பு அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன கலர் செருப்பு அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு JD Vance இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிற்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: ஞாயிறன்று சிறுவாணி சரலில் டி ராஜேந்தர், இளையராஜா ஆகிய இசை ஜாம்பவான்களின் அறிமுக படப்பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்பியது அசத்தல். படித்ததில் பிடித்ததில் கு அழகிரிசாமியின் ராஜா வந்திருக்கிறார் கதையும் சொல்லிய விதமும் நிகழ்வானதின் சேவியர் பால் ஜிஎன் மில்ஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரத்திலிருந்து என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க? பாடல் ஒலிபரப்புவதில் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கோவை வானொலியை அடிச்சுக்கவே முடியாது. இன்று காலை ஒலிபரப்பான 80களின் பாடல்களை ரசித்துக் கொண்டே வசந்த இல்லம் கேட்பதற்கான மதிய சமையல் வேலைகளை ஆனந்தமாக முடித்து விட்டேன் சௌமியா மேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்க நீங்க. பிலிப்ஸ் ரேடியோல தான் நாங்க கேட்கிறோம், ஆனா ஒரு இடத்துல மட்டும் சிக்னல் கிடைக்கிறது, அதனால அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்க முடியவில்லை அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. இதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மொபைல் ஆப்ல ஒரு 5 நிமிஷம் கழித்து ஒலிபரப்பாகிறது, என்ன செய்வது? மொபைல் ஆப்ல வந்து 2 நிமிஷம் லாக் ஆகும், நம்ம ரேடியோக்கும் அதுக்கும் 5 நிமிஷம் இல்ல. ஆமா, கொஞ்சம் தள்ளி தான் வரும், ஆனா மொபைல் ஆப்ல நல்லா வருமே, நீங்க அதுலயும் கேட்கலாம். சில ஏரியால கேக்குறது இல்லதான், எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அது என்ஜினியர்ஸ் கிட்ட நாங்களும் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். சோ உங்களுக்கு விரைவில் அதுக்கான பதில் வரும். தேவகி மேம், பழைய சோற்றை பிழிந்து எடுத்து விட்டார்கள், சிரிப்பு சிரிப்பாக வந்தது, இருவரும் அழகாக உரையாடினீர்கள், நிகழ்ச்சி முழுவதும் நிறைய தகவல்கள் தெரிந்து கொண்டோம். இந்த மெசேஜ் யாரும் அனுப்பியிருக்காங்க? திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து எப்பவும் எதிர்பார்த்து காத்திருப்பது நமது வசந்த இல்லம் நிகழ்ச்சிக்காக தான். அது இப்போது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். இன்னொரு தடவை நீங்க புதன்கிழமை வந்தாலும் நாங்க கேட்போம், அதனால அந்த மறு ஒலிபரப்ப மட்டும் தயவு செய்து நிறுத்தி விடாதீங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து தேவதாஸ் படத்தை பத்தி கரெக்டா அனுப்பியிருக்கீங்க. ஐயா சொல்லியிருக்காரா, 18 பாடல் உள்ள படம், அனைத்து மொழிகளிலும் வந்த படம், பெருமை பெற்றது. அதனாலதான் நீங்க சொல்லும் போது அது மிகச்சிறந்த காதல் படமாக இருக்கிறதுன்னு அவங்க ஐயா சொல்லியிருக்காரா, அதுதான் நீங்க க்ளூ கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகர்லேருந்து என்ன அனுப்பியிருக்காரு? காலை 8 மணிக்கு யோகா நிகழ்ச்சி கேட்டேன், அதில் உங்கள் குரல் வரவில்லை, ஆனால் 10 மணிக்கு உங்களுடைய நேர்காணல் கேட்க முடிந்தது. அருமை, வாழ்க வையகம்னு கொடுத்துட்டு அக்கா தங்கச்சி அருமையோ அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. சிறந்த கேள்வி எப்படி வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. சிறந்த கேள்வி எப்படி வருது? அப்படியே வருது, அவ்வளவுதான். அதுக்காக நான் எதுவும் செய்யறதில்ல. அக்கா தங்கச்சியின் அர்த்தமுள்ள அரட்டை உரையாடலின் மறு ஒலிபரப்பை இன்றும் கேட்டேன், என்ன தூக்கம் போயே போச்சு அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே. ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் என்ன கொடுத்திருக்கீங்க? யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி கேட்டேன். கலை என்பது ரசிக்கக்கூடியதாகவும் ஆச்சரியப்படக்கூடியதாகவும் ஒழுக்கத்தை கற்றுக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று நிகழ்ச்சி சொல்லி சென்றது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில வந்த கெஸ்ட் வாரசாமி சாரையும் அழகாக கேள்விகளை தொடுத்த சௌமியா மேடம் அவர்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. தேங்க்யூ. அப்புறம் சனிக்கிழமை வந்த திரை விமர்சனம் பொண்ணுக்கு தங்க மனசு, அதை வந்து அன்னைக்கே நிறைய பேர் பாராட்டி இருந்தீங்க, நன்றி. சௌமியா மேடம் உங்களுக்கு தலை வணங்குகிறேன். எனக்கு இஷ்டப்பட்ட சாங் நான் மனசில் விசாரிச்ச இந்த பாடல். கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாட்டு வந்து போட்டதற்கு நன்றி அப்படின்னு கீதா அண்ட் ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ கீதா. டாக்டர் பானுமதி அவர்களின் நேர்காணல் மிகவும் சிறப்பு. தொடர்ந்து வந்த இந்த பச்சை கிளிக்கு பாடல் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்ல இருந்து அதை லாஸ்ட் மினிட்ல நான் டிசைட் பண்ணி போட்டது அது. அந்த பாட்டை தான் இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்ஸ்னு கீதாவும் கொடுத்திருக்காங்க. பிரபுதேவி ஸ்ரீசாய் என்ன கொடுத்திருக்காருன்னா, மேடம் நீங்க மதியம் 3 மணி லிஸ்னர் சாய்ஸ் நிகழ்ச்சியில உலகே மாயம் வாழ்வே மாயம் பாட்டு போட்டாங்க, அப்போது நீங்க சொன்ன மாதிரி தான் நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த பாட்டை போட்டிருக்காங்களே, இந்த படத்துல 10 பாட்டுக்கு மேல இருக்கும். அப்புறம் அந்த படம் வந்து ரொம்ப நாள் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில எல்லாம் ஓடிச்சுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு மனைவி கிட்ட பேசிட்டே இருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்க ஒரு க்ளூ கொடுத்தீங்க, கண்டிப்பா இதுதான் இருக்குன்னு முடிவு பண்ணி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போதும் போல அரட்டை வந்து அருமையாக இருந்தது, அது போல எனது பதிவை நான் எப்படி நினைத்து எழுதினேனோ

அதே மாதிரி அதே உணர்வுடன் நீங்க எனக்கு படித்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். நன்றி மேம். அவருக்கு பாடல் கிடைச்சிருச்சுன்னு போட்டிருக்காரு. ஓ, நீங்க கேட்ட லிஸ்னர் சாய்ஸ் சாங் வந்து கிடைச்சிருச்சா? நேர் விருப்ப பாடல் இவர் கிடைச்சிருச்சான் பாருங்க. அவரே அடுத்த 15 நாட்கள் கழித்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நம்ம லிஸ்னர் இல்லையா? மத்தவங்க சாய்ஸ் போட்டாலும் நம்ம நல்ல பாட்டு தானே, அதான் அதையும் கேட்டு ரசிப்போம். அதனால என்ன, நாம கேட்டா என்ன, மத்தவங்க கேட்டா என்ன? மணவை சந்திரசேகர் என்ன போட்டிருக்காரு, அதாவது அர்த்தமுள்ள அரட்டை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. கோவா முதல் ஆஸ்திரேலியா வரை பல சுவாரஸ்யமான தகவல்களை அழகாக தொகுத்து வழங்கினீர்கள். சூட்டை நீண்ட நேரம் தக்க வைக்கும் மண்பானை ஹாட் பாக்ஸ், அது வந்து ஹாட் பாட் இல்லையா, அதை பத்தி தகவல் அருமையாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கீங்க. சோபனா அவர்களின் கணவர் தான் ரவி என்கிற இசையமைப்பாளர்னு சொன்னது புது தகவல் எங்களுக்கு. இனிய பாடல்களையும் வழங்கினீங்க, நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. பா இளங்கோ, மோனிகா, தீபக், சாந்தி இளங்கோ, சுரம்பட்டி வலசு, ஈரோடுல இருந்து என்ன போட்டிருக்காங்க, வசந்த இளம் நிகழ்ச்சியில் மட்பாண்டம் உபயோகப்படுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பற்றி கலந்துரையாடல் அருமை. நான் பெருசா நன்மையெல்லாம் சொல்லல, அதுல என்ன எந்த மாதிரி உபயோகிக்கிறாங்கன்னு தான் சொன்னேன். கூடவே கால்பந்தாட்டத்தில் இந்திய வீரர்கள் பங்கு பெறுவதே கூறிய விதம் அருமை. இந்திய வம்சாவளி வீரர்கள் தான் அவங்க, இந்திய வீரர்கள் நம்ம சொல்ல முடியாது. உண்மையான அர்த்தமுள்ள அரட்டை வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஆமா, ஊர் பேரா ஃபுல்லா படிங்க அப்படின்னா சொல்லாதீங்க, நீங்க எல்லாருக்குமே படிக்கிறோம், டைம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணுவோம், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்க யாருமே அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுங்க, நம்ம விட்டுட்டோம்னா படிப்போம், ஓகே. புலக்காட்டு பாளையம் ஜெகநாத் என்ன கொடுத்து, 1986 வெளிவந்த ராஜானி வாழ்க, வான்வெளியில் அப்படிங்கிற பாட்டும், நேற்று பூந்தொழி இன்று பூங்கொடி, ரெண்டு பாட்டும் அருமைங்க. உங்க ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்கள் கலந்துரையாடல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு மிகச் சிறப்பா இருந்ததுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. கே கோவிந்தராஜ் மாரி செட்டிப்பத்தி, அவர் என்ன போட்டிருக்காரு தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு. இந்த அர்த்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சியில் வந்தது ஹார்ட் பாக்ஸ் பற்றி இல்லை, ஹார்ட் பாட் பற்றி கூறியது, ஆச்சரியமாக இருந்தது, பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏழைகளின் குளிர்சாதன பெட்டி மண்பானை உஷ்ணத்தை தக்க வைக்குமா, மண்பானை கண்டுபிடிப்பு ஆச்சரியம்தான் அப்படின்னு, தகவலுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. என்றோ கேட்டது இன்று மினிக்குது, ராஜாணி வாழ்க திரைப்பட பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆலம் கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் மாமகேஸ்வரி ரொம்ப ரசிச்சிருக்காரு, அந்த அமைப்பு அப்படின்னு சொல்றத வந்து ரசிச்சிருக்காரு. ஓகே, இந்த வாரம் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளி அன்று என 6 நாட்கள் சௌமியம்மா குரலை தான் கேட்டேன், தேன் குரல் கேட்டேன் அப்படின்னு போட்டிருக்காரு. மனபாரமே குறைந்த மாதிரி இருக்கு. வெள்ளி அன்று வல்லுநரின் வார்த்தை நிகழ்ச்சியில் பேசிய தொழிலதிபர் மலர்மொழி குரலும் சூப்பராக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய நண்பர்களிடம் ஒரு கோவை ரெயின்போ FM கேளுங்கள் என்று நான் சொல்கிறேன், அவர்கள் ஹெட்போன் போட்டால்தான் இணைப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள், நான் நெட் மூலம் ஆப் இருக்கு என்று சொன்னேன், இப்ப அவர்களும் டியூன் பண்ணி கேட்டு வருகிறார்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எல்லாரையும் கேட்க சொல்லியிருக்கீங்க. விதவிதமாக சாப்பாடு கொண்டு செல்ல பலது வந்தாலும் புளியோதரையை செய்து அதை வெள்ளை துணியில் கட்டி சென்று சாப்பிட்ட சமூகம் நம்முடையது, ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி அப்படின்னு யார் போட்டிருக்காரு, ரமண முதலி புதூர்ல இருந்து செந்தில்குமார். ஆமா, அதெல்லாம் கரெக்ட், அது வந்து நாள்பட இருக்கும் இல்லையா, பல நாட்கள் அப்படியே கெடாமல் இருக்கும். நான் வந்து இன்னைக்கு கோவா பத்தி சொன்னது அன்றைய நாளுக்கு உண்டானது, அவ்வளவுதான், ரொம்ப டிஸ்டன்ஸ் போறது இல்ல. வயலுக்கு போறப்ப எடுத்துட்டு போறாங்க, அவங்க செய்யற விவசாயம் சார்ந்த தொழில் அது முடியும் வர அவங்க அங்க இருக்க மாதிரி இருக்கு, வீட்டை விட்டு தள்ளி இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு சாப்பாடு தான் அது, அதுக்காக தான் அந்த இது பாட்கா பத்தி நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் ஒத்த ரெண்டு பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குறீங்க, அது வந்து ஏன் உங்களுக்கு வந்து ஆங்கிலம் எதுக்கு, தமிழ் தெரியாதா, நீங்க என்ன இங்கிலாந்துல பிறந்து வளர்ந்தீங்களா, அந்த மாதிரி நீங்க என்ன ஆங்கிலோ இந்தியரா, அந்த மாதிரிலாம் லிசனர்ல ஒத்த ரெண்டு பேர் இந்த மாதிரி கேக்குறீங்க, அது சரியில்லை. அதாவது நம்ம வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா, அப்ப வந்து சம்டைம்ஸ் நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம், ஏன்னா வந்தவங்களுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, அவங்க வேற ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்களா இருக்காங்க, ஃபியூ இயர்ஸ் தான் இருக்கு கோயம்புத்தூர் வந்து, அவங்களுக்கு தமிழ்ல வந்து அதுவும் மைக்கு முன்னாடி நம்ம உட்காந்தாலே உளருவோம். இதுல அவங்க அதர் மொழி பேசுறவங்க பக்கத்து ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது நார்த் இந்தியனா இருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்,
தமிழ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான மொழியா இல்லாதப்ப நம்ம கொஞ்சம் லீனியண்டா தான் இருக்கோம், கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசிக்கோங்கன்னு சொல்லணும். நான் தான் அங்க கூட உட்காந்து மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு. அப்புறம் என்ன உங்களுக்கு, கண்டிப்பா அதை வந்து நம்ம தமிழ் படுத்தி தான் சொல்லுவோம். ஆனா யாரையும் டீக்ரேட் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமானது ஆல் இண்டியா ரேடியோ, எல்லா மொழி பேசுறவங்களுக்கும் தான் இது இல்லையா. நம்ம தமிழ்காரங்க நமக்கு வசதி தான் இருந்தாலும், வேற பாஷை பேசுறவங்களும் நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நம்ம என்கரேஜ் தானே.

பண்ணணும். அப்படியெல்லாம் யாரையும் சொல்லக்கூடாது. உடனே டக்குன்னு அந்த மெசேஜை போட்டுறீங்க. நான் இப்போ பேர் சொல்லாமல் சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும். அந்த சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க அவங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அப்புறம் அந்த இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுதே. எல்லா தொழில் முனைவரும் தமிழ் பேசுகிறவங்களாவே இருப்பாங்களா? அதே மாதிரி எல்லா சக்சஸ்ஃபுல் பர்சனும் தமிழ்நாட்டுக்காரங்களாவே இருப்பாங்கன்னு நினைக்கிறது என்னோட நியாயம்? இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். எல்லாருமே இதை மனசுல வச்சுக்கணும். ராஜா நீ வாழ்க படத்துல வந்த பாடல் ரெண்டுமே நல்லா இருந்தது அப்படின்னு பாராட்டி, அர்த்தமுள்ள ஆராட்டியும் பாராட்டி மதுக்கரை பெரியசாமி மெசேஜ் போட்டிருக்காரு, பெரிய மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே, சூப்பரான என்ரோல ரெண்டு பாட்டு கேட்டோம், அரட்டையை கேட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப நம்ம குவிஸ் தான் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம் இது. இந்த வாரத்துக்கான கேள்வி இன்னொரு முறை கேட்போமா? இப்ப வரப்போறேன் இந்த பாட்டை நல்லா காது கொடுத்து கேளுங்க.

0: ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி இது. இப்போ கேட்டீங்களே அந்த பாட்டு பாப்பா லவ்ஸ் மாமா, என்ன அதே தான் கிட்டத்தட்ட தமிழில், அதே தமிழ் படுத்தியிருப்பாங்க, அதே பாட்டு தான். நான் வரிகளுக்கு சொன்னேன், பாட்டே அதே தான், டியூனுக்குன்னு எல்லாமே. நான் வந்து கொஞ்சம் இருந்தால் அந்த பாட்டையே சொல்லிடுவேன், ஏன்னா அது நாக்கு நுனியில் நிற்குது, அப்படியே விட்டா உளறிடுவேன் போல இருக்கு. சரி, இந்த பாட்டு என்ன, நீங்கள் அதுதான் சொல்ல போகிறீங்க. 60களில் படம் பாட்டு எல்லாமே ஹிட் ஆனது தான். அதாவது இந்த மியூசிக் டைரக்டர், இந்த ஒரு குளோவை வச்சுக்கோங்க, வழக்கமாக அவர் ஹிந்திலேருந்து தமிழுக்கு கொண்டு வருவார் எல்லா பாட்டும். அவர் பண்ணதில் முக்கால்வாசி பழைய பாடல்களில் அந்த ஹிந்தி பாட்டோட அப்படியே தமிழ் சாயல் இருக்கும். சில டைம் ஹிந்தி படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதை அப்படியே அதுலேருந்து ரொம்ப மெனக்கடாமல் அப்படியே பண்ண சொல்லியிருப்பாரு டைரக்டர், அதே டியூனை எடுத்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது அப்ரூவல் வாங்கி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹாலிவுட்லேருந்து தமிழ் கொண்டுட்டார் அந்த டியூன். அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆல அதே டியூன் தான் கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் ஆன்சரை அனுப்பி வைங்கோ. இந்த 3 மணி பாடல்கள் விரும்பிகள் நிறைய பேர் இருக்கீங்க, ஸோ கிளாசிக்ஸ் விரும்பிகள் இல்லையா, அவங்களுக்காக இந்த கேள்வி ரொம்ப ஈஸி. பாருங்க நான் இப்போ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை பேர் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க பாருங்க. ஓகே, சூப்பரான பாட்டு கேட்டோம், சூப்பரான அரட்டை கேட்டாச்சு, பயங்கர ஈஸியான குவிஸும் கேட்டாச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வாரம் உங்களுக்கான இதே நிகழ்ச்சியோடு நான் காத்திருப்பேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா, கீப் ஸ்மைலிங்.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103. நேர்களினி கேட்க இருக்கிற இந்த நிகழ்ச்சி மணி என்று மலர் என்று மலர் என்ற நிகழ்ச்சி. இந்த எப்பயும் நம்ம ஒரு அழகான ஆங்கில திரைப்படத்தை எடுத்து அதுல இருக்க கதை களம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம கேட்கறது வழக்கம். அந்த வகையில இன்னைக்கான என்ன பிலிம் வரப்போகுது உங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி சீக்ரெட் கார்டன். இந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்தகமாக நாவலாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க, இந்த படத்தையும் எல்லாரும் பாத்திருப்பீங்க. மீண்டும் நம்மளுடைய அழகான குழந்தைகளுடைய அந்த ஞாபகத்துக்கு உங்களை எடுத்து போக போதே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் ஆச்சி அகில்.

அனியன் பிலிம்காக பாடல் கேட்டுற சோ மணி ஒன்று மலர் ஒன்று இன்னைக்கு நிகழ்ச்சியில தி சீக்ரெட் கார்டன் இந்த கதையை தான் நம்ம கேட்க போறோம். ஒரு தோட்டம், ஒரு கதவு, ஒரு சாவி, இந்த மூணும் ஒரு வாழ்க்கையை மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா மாறுமா. சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்கிற புத்தகங்களாகட்டும் அல்ல நமக்கு கிடைச்ச ஒரு காஃபி பிரேக், இதெல்லாம் கூட மனுஷங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் தான் தி சீக்ரெட் கார்டன். 1900 வந்து தொடக்கத்திலேயே வந்துட்டு இந்த ஃபீவர் வந்து சீக்ரெட் கார்டனோட ஃபீவர் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது நாவலாக வந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக எல்லாராலும் படிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும்

0: குறிப்பிடத்தக்க விஷயம். மேரி லெனாக்ஸ் அப்படிங்கிற ஒரு 10 வயது சிறுமி. அவளுடைய பெற்றோர் ஆங்கிலேயர்கள், இந்தியாவில் வசித்து வந்தாங்க. பெற்றோர்கள் மகளை கவனிக்க நேரம் இல்லாதனால வேலைக்காரங்க கிட்ட அவங்கள விட்டுறாங்க. அன்பு, அரவணைப்பு, நண்பர்கள் இப்படி யாருமே இல்லாம மேரி ரொம்ப பிடிவாதமா வளர ஆரம்பிக்கிறாள். குழந்தைங்க பொதுவாகவே யாருமே இல்லை அப்படின்னாலே ரொம்ப எரிச்சலான குணத்தோட தான் வளர்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் திடீர்னு ஒரு நோய் பரவுது. சில காலகட்டங்களில் அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாப்டரே ஒன்று உருவாயிருது. ரொம்ப சின்ன வயசுலேயே பெற்றோர்களை இழந்து தன்னோட வாழ்க்கை மிகப்பெரிய வறட்சியான ஒரு வாழ்க்கையாக மாறுது. ஒரே நாளில், ஒரே இரவில் இப்படி இந்த சிறுவி இனிமேல வாழவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவளோட மாமா இங்கிலாந்துல இருந்து மிஸ்டர் ஆக்கிபால் அவர் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறார். அங்கே ஒரு பெரிய மாளிகை. அவளுக்கு தெரியாது அந்த மாளிகையில் என்ன இருக்கும், யார் இருப்பா, எந்த மனிதர்கள்லாம் இருக்காங்க, என்ன ரகசியம் அங்கே இருக்கும் அப்படிங்கிறத யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. சிறுமிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவளுடைய வாழ்க்கை முழுமையாகவே மாறிடுச்சு.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
4: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
5: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
4: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
5: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
4: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க, ரசிங்க.
0: கேளுங்கரசிய, இது மணி ஒன்று மலருந்து ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மர்மங்கள் நிறைந்த ஒரு மாளிகை. மேரி இங்கிலாந்துக்கு வந்து சேர்ற அந்த வீடு சாதாரண வீடு மாதிரியே தெரியல. பயங்கரமான அறைகள்லாம் இருக்கு. நீண்ட நீண்ட நடைப்பயணங்கள், இரவுல கேட்கிற விசித்திரமான சத்தங்கள், வீடு முழுக்க ரொம்ப சோகமான அமைதியான ஒரு சூழல். குழந்தைகளுக்கு பொதுவா அப்படி இருந்தாலே பிடிக்காது. அப்பப்போ வந்து போற மாமா ஆக்கிபால்ட், இவர் வந்து தன்னோட மனைவி குழந்தையோட இருக்காரா அப்படின்னு கேட்டா அங்கேயும் யாருமே காணுமேங்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னு கேட்டா மனைவி லில்லி ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர பெண்ணாகிய மார்த்தா மேரிக்கு சொல்றாங்க. மார்த்தாவோட இந்த ஸ்டேட்மெண்ட் மேரியை இன்னும் டிப்ரெஸ்ட் ஆகுது.

வேட்டையாடு விளையாடு ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். கேட்டுட்டு இருக்கோம் மணி ஒன்று மலர் ஒன்று தி சீக்ரெட் கார்டன். அப்படி மேரி தன்னோட மாமாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்க மெய்ட் அவளுக்கு நிறைய கதை சொல்றாங்க. மாத்தா சொல்றாங்க, ரொம்ப வருடத்துக்கு முன்னாடி இங்க இருக்க மாளிகையில ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரகசிய தோட்டத்தை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க மேரியோட சீக்ரெட் கார்டில். அங்க போகும்போது பூட்டப்பட்ட அந்த தோட்டத்துடைய சாவி காணாம போயிடுச்சுன்னு மாத்தா சொல்றாங்க. அதே சமயம் ஒரு ஒரு இரவும் யாரோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் அங்க கேக்குறதாவும், அது யாரு ஏன் அழுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு தெரியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே மாத்தா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேரி சின்ன குழந்தையா இருக்கிறதுனால ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. பொதுவாகவே குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகம் தான். அப்படிப்பட்ட மேரி என்ன பண்றாங்க, ஒரு திடீர்னு இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தா என்ன அப்படிங்கிற சீக்ரெட்டை இவங்க ஓபன் பண்றாங்க. மேரி ஆர்வத்தோட தேட ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல ஒரு சிவப்பு ராபின் பறவை அவளை எப்போதுமே பின்தொடர ஆரம்பிக்குது. அந்த பறவை ஒரு சாதாரண பறவை இல்ல அப்படிங்கறதும் நம்மளால படிக்கும் போது தெரிய வருது. மேரியோட வாழ்க்கையில மிகப்பெரிய வழிகாட்டியாவும் இந்த பறவை மாறுது. இணைந்திருக்கிறோம், இது மணி ஒன்று மலர் ஒன்று.

0: சிவசங்கரோட இசையமைப்பாளருக்கான பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். நவீன் மாதவ், ஹரிச்சந்திரன், ஆண்ட்ரியா ஜெரமையா, பார்கவி இவங்களோட வாய்ஸ்ல அழகான பாடல்.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
1: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சி படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்கு. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.

0: விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை. அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
1: நாளை வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இது மணி ஒன்று மலர் ஒன்று தி சீக்ரெட் கார்டன் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அந்த ராபின் பறவை என்ன பண்ணுது, மண்ணுல புதஞ்சிருக்க ஒரு பழைய சாவியை எடுக்குது. காட்டி அதை எடுக்கிறதும் மேரி அதோடனே எடுக்கிறாங்க. அந்த சாவி எதுவா இருக்கும், ஒருவேளை அந்த ரகசிய தோட்டத்தோட சாவியா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறா. அந்த தோட்டம் பல வருட காலமா யாருமே திறக்காத ஒரு இடமாவே இருக்கு. கதவை திறந்தோடனே மேரி வியந்து போறா. உதிர்ந்த கிளை, காய்ந்து போன செடி, மறைந்து போன மலர், இப்படி நிறைய அங்க கிடக்கு. ஆக மொத்தம் அங்க உயிரோட்டமே இல்ல அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல இல்ல இதுக்கு இன்னும் உயிர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேரி எல்லாருக்கும் உணர வைக்கிறாங்க. அந்த தோட்டம் இறந்துடல, அதை மீண்டும் உயிர் பெற காத்திருக்குது அப்படின்னு சொல்றான் மேரி. மேரியும் மார்த்தாவுடைய சகோதரனான டிகனும் ஒன்னா சேர்ந்து ஒரு பீஃப்ரெண்ட் மாதிரி சேர்ந்து அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மண்ணை தோன்றதும், விதைகளை நடுறதும், கிளைகளை வெட்டுறதும், அந்த தோட்டம் மெதுமெதுவா மீண்டும் மலர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மேரியோட மனமும் மாறுது. முன்னால மாற கோவப்படுறதில்ல, ரொம்ப அமைதியா இருக்கிறா, சிரிக்கிறா. இந்த சிரிப்பு அவளுக்கு மட்டும் மருந்தா இல்ல, மற்றவங்களுக்கும் சேர்ந்தே மருந்தா இருக்கு. இணைந்திருக்கிறோம், இது மணி ஒன்று மலர் ஒன்று.

0: ஆயிரத்திலொருவன் ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சிங்க. நாம தான் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 93 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க.
0: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் மணி ஒன்று மலருன்று. இப்படி மறைக்கப்பட்டு வைக்கிற இந்த ஒரு அழகான விஷயத்த, சீக்ரெட்டை தேடி கண்டுபிடிக்கிறா மேரி. கேட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில தி சீக்ரெட் கார்லன். மேரி அந்த சத்தத்தை பின்தொடர ஆரம்பிக்கிறான். என்ன சத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்த்தா சொன்னாலே அடிக்கடி இரவு வேலையில இந்த மாளிகையில இருந்து ஒரு குழந்தையோட அழுகிற சத்தம் கேக்குதுன்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த இரவுல அழுகிற குழந்தை யாரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மேரி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ள போறா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்த. காலன் இந்த சிறுவன் அங்க இருக்கிறாரு, மேரியோட மாமாவோட பையன். சிறுவயதிலேயே நீ நடக்க முடியாது, நீ ரொம்ப பலவீனமானவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி சொல்லி சொல்லி அந்த குழந்தைய அதை நம்ப வச்சு அவனை உட்கார வச்சிட்டாங்க. பல வருடங்களா படுக்கையிலேயே இருக்கிறான். மேரி மட்டும் அவன்கிட்ட வேறொரு விஷயத்த சொல்றான், நீ நல்லவன், நீ நோயாளி இல்ல, நீ முயற்சி செய்யற ஒரு பையன், நீ முயற்சி செய்தினா இதுல இருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லி ஒரு ஒரு முறையும் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி காலனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது மேரியோட வார்த்தையினால. அவனை ரகசிய தோட்டத்துக்கு அழைத்து போறான். முதல்ல ரொம்ப பயமா இருந்தாலும் இயற்கையுடைய அழகு, புதிய காற்று, மலர்களுடைய வாசனை அப்படியே காலனுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கையே கொண்டு வந்துருது.

இப்படி கோலினோட வாழ்க்கையிலும் ஒரு அழகான தென்றல் வீசுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேரியோட அந்த அழகான வார்த்தைகள் மூலமா அந்த சீக்ரெட் கார்டனுக்கு கூட்டிட்டு போனது மூலமா கேட்டுட்டு இருக்கோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மணியன்று மலருன்று தி சீக்ரெட் கார்டன். தன்னோட உடம்புல இருக்க எல்லா வலுவான விஷயங்களையும் திருப்பி பெறாரு மேரியோட அந்த அழகான வார்த்தைகள் மூலமா. ஒவ்வொரு நாளும் மூணு பேரும் சேர்ந்த டிகான், அதுக்கப்புறம் மேரி, அதுக்கப்புறம் காலன், இவங்க மூணு பேருமே சேர்ந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க. மலர் எல்லாம் பூக்குது, மலர்கள் எல்லாம் துளிருது, மரங்கள்லாம் வந்து மீண்டும் புத்துயிர் பெறுது. அதே நேரத்துல காலன் தன்னோட உடல்ல இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உணர்றாரு. உடல் திரும்பவும் வளம் பெறுது. ஒரு நாள் மெதுவா எழுந்து நிக்கிறான், அதுக்கு பிறகு ஒரு அடி நகர்றான், இரண்டு அடி, அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான், ஓடவும் ஆரம்பிக்கிறான். நம்பவே முடியல. மந்திரமான்னு கேட்டீங்களா, கண்டிப்பா இல்ல. இருந்த மந்திரம் என்னன்னா நம்பிக்கை, அன்பு, இயற்கை. இந்த மூணு சக்தியும் சேர்ந்து அந்த தோட்டத்தை எப்படி உயிரடைய செஞ்சுச்சோ அதே போல இந்த மூன்று குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. மனச நெகிழ வைக்கிற சில விஷயங்கள் வந்து எல்லா பிலிம்ஸ்லயும் வந்துட்டு எண்ட்ல வரும். அது போலதான் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் சீன்ல இந்த ஆர்கிபால்ட் அவரோட மாமா வீடு திரும்புறாரு. நம்ம முன்னாடி சொன்ன போல ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வரும்போது எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாத தன்னோட மாமாவோட முகத்துல பெரிய பெரிய நம்பிக்கையை வளர்த்திருக்கா மேரி. அவளுடைய மகன் வந்து படுக்கையில இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. ஆனா வரும்போதே தோட்டத்துல அவரை நோக்கி ஓடி யாரோ ஒருத்தர் வராங்க. ஆர்கிபால்ட் பாக்குறாரு, யார் அது அப்படின்னு. ஓடி வர்றது வேற யாரும் இல்ல, காலன் தான். பார்த்த அதிர்ச்சியில அப்படியே நின்னுறாரு. பல வருடங்களா பேசாத தந்தை மகனை கட்டி பிடித்து அழுறாரு. குடும்பமே மீண்டும் வந்து ஒரு அருமையான, ஒரு அழகான, மகிழ்ச்சியான தருணத்துக்குள்ள போறாங்க. சிரிப்பு மீண்டும் திரும்புது. பூட்டி போட்டிருந்த தோட்டம் திறக்குது, அதோட பூட்டப்பட்டிருந்த மனங்களும் திறந்துருச்சு.

எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஹீரோ இருப்பாங்க. அது போல் இந்த சீக்ரெட் கார்டனில் இருக்க மிகப்பெரிய புரோட்டகானிஸ்டான அந்த குழந்தை மேரி தான் மிகப்பெரிய ஹீரோ. இயற்கை மனிதனை குணப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அன்பு இருந்தால் தனிமை மறையும், நம்பிக்கை இருந்தால் முடியாது கூட கண்டிப்பாக முடியும். சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ரகசிய தோட்டம் இருக்கும், அது வெளியே இல்லைங்க, அது நம்ம மனசுக்குள்ளே தான். அதை திறக்க ஒரே ஒரு சாவி போதும், அந்த சாவியோட பேர் என்னென்னா நம்பிக்கை தான். மேரி, மார்த்தா அண்ட் காலன் அங்கிளோட லைஃப், அதுக்கப்புறம் அங்கிள் குழந்தையோட லைஃபான காலினோட லைஃப்லையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது இந்த நம்பிக்கை தான். அதுதான் அந்த சீக்ரெட் கார்டனில் இருக்க சீக்ரெட்டான ஒரு விஷயம். நேர்கள் இதுவரை கேட்டது மணி அன்று மலர் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு த சீக்ரெட் கார்டன் திரைப்படத்துடைய அழகான கதைக்களத்தை கேட்டு ரசித்தோம். 1993 வெளியான அது ஒரு ஃபேண்டசி ட்ராமாவானது. இது டைரக்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்னிசோ ஹாலண்ட் அப்படிங்கிறவங்க தான். ஃப்ரான்சிஸ் வார்டு அப்படிங்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடக்ஷன்லையும் இருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமாகவே இது இருந்தது. நேர்கிலி இன்று மாலை 5:02 சித்திரசவானம் நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். நேரம் 1:44 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜி யாகேல்.

0: செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர் வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல்மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர் உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர் 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்ப அங்கே கேக்குறேன், எங்க
1: கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன்.
2: அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க. பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்
2: சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நானானே
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுஸ்ரீயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: வீராபாய்.
1: அப்புறம்
2: யோ கிட்டா, நாங்க சொல்லிக்கிட்டா இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சம்சாரத்து பேர் சொன்னீங்களா? ஆமாயா, பத்தினி தான். ஏன், உங்க அம்மா பத்தினி இல்லையா இல்ல உங்க சம்சாரம் பத்தினி இல்லையா? உங்க அம்மா மேலயும் உங்க சம்சாரத்து மேலயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்புறம் அந்த பொண்ணு சொல்றது எப்படி நம்ப போறீங்க?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித் தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.

கேட்கலாம் சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த வானிலை அறிக்கை. கோவையை பொறுத்தமட்டில் இன்னைக்கு 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதைத் தொடர்ந்து ஈரோடுல 37 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 26 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து திருப்பூர்ல பார்த்தோம் அப்படின்னா 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. சேலம்ல 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அங்கேயும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேயர்கள் கேட்ட இந்த வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்த வானிலை அறிக்கை.

0: இதில் விவசாயத்தில் அதிக அளவு ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் மண்ணின் வளம் குறைந்து நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. உற்பத்தி செலவு அதிகரிப்பதோடு மனிதர்களின் உடல்நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இந்த பிரச்சினைகளுக்கு ஒரு நீண்டகால தீர்வாக 2024 நவம்பர் 25 மத்திய அரசு தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்தி ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இல்லாமல் சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை. குறிப்பாக நாட்டு பசுக்களின் சாணம், கோமியம், ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், இயற்கை மூலிகை கரைசல்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பயிரிடுவது இந்த முறையின் அடிப்படையாகும். மண்ணில் வாழும் நுண்ணுயிர்களை பாதுகாத்து மண்ணின் இயற்கை வளத்தை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைப்பது, விவசாயிகளின் சாகுபடி செலவை குறைப்பது, மண்ணின் வளத்தையும் உயிரின பன்முகத்தன்மையையும் பாதுகாப்பது, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையான வேளாண்மையை உருவாக்குவது, பாதுகாப்பான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்குவது ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். மத்திய அரசின் பங்கும் மாநில அரசுகளின் பங்கும் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. தேசிய இயற்கை வேளாண் இயக்கத்திற்காக மத்திய அரசு 2481 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 1 கோடி விவசாயிகளை இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 7.5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளவும், அதோடு 15,000 கிராம குழுக்களை உருவாக்கி ஒவ்வொரு பகுதியிலும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கவும் 10,000 உயிரியல் உள்ளீட்டு வள மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம் போன்ற இயற்கை உள்ளீடுகள் தயாரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இயற்கை வேளாண்மைக்கு மாறும் விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு ரூபாய் 4,000 வீதம் 2 ஆண்டுகள் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இயற்கை வேளாண்மை குறித்த பயிற்சிகள், செயல் விளக்க பண்ணைகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், வேளாண் பல்கலைக்கழகங்கள் மற்றும் வேளாண் அறிவியல் மையங்கள் மூலம் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் சேர விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை அலுவலகம் அல்லது உதவி வேளாண்மை அலுவலரை நேரில் அணுகலாம். மேலும் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் மையம், வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை அல்லது உழவர் பயிற்சி மையங்கள் மூலமாகவும் பதிவு செய்து பயிற்சிகளில் கலந்து கொள்ளலாம். மாநில வேளாண்மைத்துறை இயற்கை வேளாண்மை குறித்த பயிற்சி முகாம்கள், செயல் விளக்க பண்ணைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவ்வப்போது நடத்துகிறது. அவற்றில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை முறைகளை நேரடியாக கற்றுக்கொள்ளலாம். தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம் மூலம் விவசாயிகளின் சாகுபடி செலவு குறையும், மண்ணின் வளம் அதிகரிக்கும், நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும், உயிரின பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும், மக்களுக்கு நச்சுத்தன்மையற்ற ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் கிடைக்கும். மண்ணை காப்போம், இயற்கையை காப்போம், விவசாயியை வளப்படுத்துவோம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்படுகிறது தேசிய இயற்கை வேளாண் இயக்கம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், படம் டார்லிங் டார்லிங் டார்லிங்.

நேர்களை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி, பல்வேறு பள்ளி மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போ 2:24. அடுத்த பாடல் முந்தானை முடிச்சு படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரு இசை கேட்டோம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
3: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
2: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
3: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
5: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சி படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்குது. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
4: நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: செந்தமிழ் எனும் தலையணையை சூட்டி செம்மார்ந்து நிற்கும் எம் தமிழுக்கும் எத்தகைய காலமாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றலும் தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல்நாட்டு அறிஞர்களும் செம்மொழி தமிழின் சிறப்புகளை தரணியெங்கும் எடுத்துரைத்து மகிழ்ந்தனர்.
2: வணக்கம் அன்சியா.
1: வணக்கம் கீர்த்தனா.
2: ஏன் சோகமா இருக்க?
1: நேத்து தொலைக்காட்சியில ஒரு தமிழ் பத்தின நிகழ்ச்சி பாத்துட்டு இருந்தனா, என்னால பகுதி ஒன்ன பாக்க முடியல, பகுதி ரெண்ட மட்டும்தான் பாத்தேன்.
2: ஓ அப்படியா? ஆனா நான் பகுதி ஒன்ன மட்டும்தான் பாத்தேன், பகுதி இரண்டா என்னால பாக்க முடியலையே.
1: அப்படியா? அப்ப பகுதி ஒன்ன பத்தி நீ சொல்லு, பகுதி ரெண்ட பத்தி நான் உனக்கு சொல்றேன்.
2: ஆ சரி. தமிழ் சொல்வளம்.
1: தமிழ் சொல்வளமா அப்படின்னு என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: ஆ சொல்றேன் கேளு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்றாரு மகாகவி பாரதியார். கால வெள்ளத்துல கரைந்து போன மொழிகளுக்கு நடுவுல தன்னை நீந்தி நிலைநிறுத்தி வச்சிருக்கு தமிழ் மொழி. என்ன வளம் இல்லன்னு வியக்கிற மாதிரி பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு விளங்குது நம்ம செந்தமிழ் மொழி.
1: தமிழ் மொழியின் சிறப்புகளை பத்தி உன்னால கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: ஓ சொல்றேனே கேளு. தமிழ் மொழி உலகோட மூத்த மொழியாவும் உயர்தனி செம்மொழியாவும் திகழது. மேலும் அது காலத்துக்கு ஏத்தவாறு தன்னை வளர்த்து கொண்டே இருப்பதனால சொல்வளம் நிறைந்த நிலைத்த மொழியா விளங்கி வருது. ஒவ்வொன்றையும் தனித்தனியான சொற்களை கொண்டு சொற்பஞ்சமே இல்லாம அழைப்பது தமிழ் மொழியோட தனிச்சிறப்பு. தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற உலக நாடுகளிலையும் பேசப்படுது. மொழியில இருக்க வகைப்படுத்தப்பட்ட சொல்வளங்களை பேச்சிலையும் எழுத்துலையும் இடமறிந்து கையாளணும். முதன் முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவரு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இது எல்லாமே தன்னியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைக்கிறாரு. உலக செம்மொழியோட வரிசையில தமிழுக்கு ஈடில்லாத ஒரு தனித்தன்மை உண்டு. 2000 ஆண்டு பழமையான செவ்வி இலக்கியத்தோட களஞ்சியமாவும் மூத்த திராவிட இலக்கிய அணிகளனோட கவசமாவும் திகழது. தமிழ தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தாங்க நம்ம முன்னோர்கள். இதுதான் அன்சியா பகுதி ஒன்ல இருந்துச்சு. ஆனா பகுதி ரெண்டனால பாக்க முடியல.
1: சரி கவலைப்படாத, பகுதி ரெண்ட பத்தி நான் உனக்கு விளக்கறேன்.
2: சொல்லு.
1: நாட்டு வளமும் சொல்வளமும்.
2: நாட்டு வளமும் சொல்வளமுமா? அப்படின்னா என்ன?
1: ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன. நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குவது, சொல்வளம் நாட்டு வளத்தை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டா இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை நம்ம சொல்லலாம். இலையோட வன்மை, மென்மை போன்ற தன்மைகளை வச்சு தால், ஓலை, தோகை, இலைன்னு தமிழ்ல பல வகை பெயர்கள் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல இலையை குறிக்கிறதுக்கு லீஃப் என்ற ஒரு சொல் மட்டும்தான் இருக்கு. பயிர்களோட அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் போன்ற பகுதிகளை குறிக்க தமிழ்ல பல சொற்கள் இருக்கு. அப்புறம் தாவரங்களின் அடிப்பகுதியில இருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனிப்பெயர்கள் இருக்கு. தெரியுமா?
2: இல்லையே, கொஞ்சம் தெளிவா சொல்றியா?
1: சொல்றனே கேளு. அடிமரத்துல இருந்து பிரியும் மாபெரும் கிளைக்கு பேரு கவைன்னு சொல்றாங்க. கவையில இருந்து பிரியறது கொம்பு, கொம்புல இருந்து பிரியறது சிறு கிளை, சிறு கிளையில இருந்து பிரியறது சினை, சினையில இருந்து பிரியறது போத்து, போத்துல இருந்து பிரியறது குச்சி, குச்சியில இருந்து பிரியறது இனுக்குன்னு சொல்லப்படுது. தெரியுமா?
2: தெரியாதே.
1: அப்புறம் பொருள்களை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் நம் முன்னோர்கள் மதிநுட்பத்தையும் உணர்த்துகின்றனர். தமிழ் சொல்வளம் பற்றிய கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றனர்.
2: ஓ தமிழுக்கு இவ்வளவு தனிச்சிறப்புகள் இருக்கு.

0: எனக்கு தெரியவே தெரியாதே. இனி பகுதி மூணுல என்ன வரும் தெரியல, ஒரே ஆர்வமா இருக்கு.
1: ரொம்ப ஆர்வப்படாத, அங்க போய் பகுதி மூணு நம்ம பாக்க வேண்டாமா?
0: வெயிட் பண்ணி பாக்கலாம்.
2: நம் முன்னோர்கள் ஒரு எழுத்தை கொண்டு எவ்வாறு சொற்களை உருவாக்கினார்கள் என்பதை அறியலாமா? வே என்றால் மறை, அதாவது மறைத்து வைத்தல் என்று பொருள். தாவர வேர் மண்ணுக்குள் மறைந்து கிடப்பதால் அது வேர் ஆனது. மறைந்திருந்து தாக்குவதால் வேடன் என அழைக்கப்பட்டான். சுற்றி மறைந்து பாதுகாப்பதால் வேலி எனப்பட்டது. சுடுநீரில் மூலிகைகளிட்டு துணி கொண்டு முகத்தை மூடி முகர்ந்து நோய் போக்கும் நிகழ்வு வேது பிடித்தல் எனப்பட்டது. பெண்ணின் அடர் கூந்தல் அவள் உடலையும் கவிழ்த்து மறைப்பதால் சங்க இலக்கியங்களில் வேய் குழல் எனப்பட்டது. உடல் பாகங்களையும் மானத்தையும் மறைத்து காப்பதால் வேட்டி எனப்பட்டது. நிஜமுகத்தை மறைத்து இருப்பதாலேயே நடிகர்கள் வேடம் போடுவதாக சொல்கிறோம். மறைவாக விரிவாக செல்வதால் வேகம் ஆனது. கசப்பு வெளியே தெரியாமல் இருப்பதால் வேம்பு எனப்பட்டது. இவ்வாறு தமிழில் ஒவ்வொரு சொற்களையும் ஆய்ந்து அறிந்து நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள்.
0: தன்னம்பிக்கை கதையொன்றை கூற வருகிறாள் ஃபாத்திமா.
2: இரண்டாம் மரம். ஒரு ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி மரத்திடம் கேட்டது, மழை காலம் தொடங்க இருப்பதால் நானும் என் குஞ்சுகளும் வசிக்க கூடு கட்ட அனுமதிக்க முடியுமா என்றது. முதலில் இருந்த மரம் முடியாது என்றது. அடுத்த மரத்திடம் கேட்டது, அது அனுமதித்தது. குருவி கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அன்று பலத்த மழை, ஆற்றில் வெள்ளம் வந்து முதல் மரத்தை அடித்து சென்றது. தண்ணீரில் இழுத்து செல்லும் பொழுது குருவி சிரித்து கொண்டே சொன்னது, எனக்கு வசி கூடு கட்ட இடமில்லை என்று சொன்னதால் இப்போது தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது. அதற்கு மரம் கூறிய பதில், எனக்கு தெரியும், நான் வலுவடைந்து விட்டேன். எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணீரில் அடித்து செல்லப்படுவேன். நீயும் உன் குழந்தைகளும் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் உனக்கு இடமில்லை என்றேன், மன்னித்து விடு என்றது. உங்களை யாரும் நிராகரித்தால் அவர்களை தவறாக நினைக்காதீர்கள். தன்னம்பிக்கை கதையை கூற வருகிறாள் அருள் கீர்த்தனா.
0: ஒரு அரசன் போற்றி ஒன்றை அறிவித்தான், கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும், தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பலவாறாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன் வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்களே, உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நானும் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிரில்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம், கதவு சட்டென திறந்து கொண்டது. ஏனென்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடப்படவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள், தோற்று விடுவோமோ தோற்று விடுவோமோ தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டுவிடுகிறார்கள். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டும்.
3: இந்த வயசுலயே பாட்டி ஆகி வைத்தியம் சொல்ல வர்றாங்க நம்ம சுவாதி.
4: அவரை இதன் இலை பூ விதை பட்டை வேர் இவைகளை இடித்து கசாயம் போட்டு குடித்தால் நீரிழிவு குணமாகும். ஊமத்தை ஊமத்தை இலையை இடித்து பிழிந்து சாற்றை தேங்காய் எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி தைலம் செய்து பயன்படுத்தினால் ஆறாத புண்கள் புரைகள் ரணங்கள் தீரும். நீர்வடிதல் ஆஸ்துமாவிற்கு நல்ல பலன் உண்டு. எருக்கு இதன் பாலை முள் குத்திய இடத்தில் தொட்டு வைத்தால் முள் தானாகவே வெளியே வரும். கண்டங்கத்திரி இதை கஷாயம் செய்து குடித்தால் இருமல் கோழை ஆஸ்துமா போன்ற நோய்கள் கட்டுப்படுத்தும். பாதை எரிச்சல் குணமாகும். கொப்புளங்கள் மறையும். சிறுநீர் நன்றாக பிரியும். உடல் வீக்கம் குறையும். பற்கள் உள்ள கிருமிகள் மறையும். கற்பூரவள்ளி இலைகளின் விளக்கெண்ணெய் தடவி நெருப்பில் வாட்டி சாறு பிழிந்து குடித்தால் நாட்பட்ட மந்தம் கோழை இருமல் இவைகள் குணமடைகின்றது. சாற்றுடன் கற்கண்டு சேர்த்து குடிக்கலாம். பாம்பு கடிக்கும் இதன் சாறு நல்ல மருந்தாக அமையும். கருவேப்பிலை இதனை குழம்பு மற்றும் தாளிக்க பயன்படுத்தலாம். சீரகத்துடன் கருவேப்பிலை சேர்த்து அரைத்து மோரில் கலக்கி குடித்தால் செரிமானம் சரியாகும். கொழுப்பு சத்து குறையும்.

0: இரத்த அழுத்தம் குறையும். கீழா நெல்லி இதனை அரைத்து நெல்லிக்காய் அளவு மோரில் கலந்து குடித்தால் மஞ்சள் காமாலை தீரும். உலர வைத்து பொடியாக்கி வெந்நீரில் கலந்து குடித்தால் சர்க்கரை நோய் சரியாகும். தைலமாக்கி தலைவலிக்கு தடவலாம். சர்ம நோய்கள் வராது. நன்றி.
1: வீட்டுக்கான சில குறிப்புகளை சொல்ல வராங்க நம்ம ரம்யா கிருஷ்ணா.
2: உளுந்தை ஊற வைக்கும் முன்பே கழுவ வேண்டும். ஊற வைத்த பின் கழுவினால் சத்துக்கள் வீணாக்கிடும். காப்பி டிக்காசனில் அரை தேக்கரண்டி பனை வெல்லம் சேர்த்தால் மனமும் ருசியும் அதிகரிக்கும். மழை நீரில் துணிகளை துவைத்தால் அழுக்கு நீங்கி பளிச்சிடும். அரை ஸ்பூன் சர்க்கரை அல்லது எள் சேர்த்து கீரையை வேக வைத்தால் பசுமை நிறம் மாறாமல் இருக்கும். உப்பு கரைத்த நீரில் தக்காளி பழங்களை வைத்தால் அவை அழுகாது. வாடி போன கீரை, கேரட், பீட்ரூட் போன்றவற்றை உப்பு கலந்த நீரில் சிறிது நேரம் போட்டு வைத்து எடுத்தால் ஃப்ரெஷ் ஆகிவிடும். ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் ட்ரேவில் மீது வெதுவெதுப்பான நீரை விட்டால் ஐஸ் துண்டுகளை சுலபமாக எடுக்கலாம். சுண்ணாம்பை ஓர் வெள்ளத் துணியால் கட்டி தயிரில் போட்டு வைத்தால் தயிர் புளிக்காது, கெட்ட வாடையும் வராது. சர்க்கரை இனிப்பு தின்பண்டங்களை வைக்கும் டப்பாவை சுற்றி உப்பு மஞ்சத்தூளை தூவி வைத்தால் எறும்பு வராது. மாவெடு ஊறுகாவை தயாரிக்கும் போது கொஞ்சம் சுத்தமான விளக்கெண்ணெயை விட்டால் மாவெடு நீண்ட நாட்களுக்கு கெடாது. மீனை நீரில் போட்டதும் முழுங்கிவிட்டால் அது நல்ல மீன். நீரில் முழுங்காமல் மிதந்தால் அது கெட்டு போன மீன் என்று அறியலாம். தீப்பெட்டியில் 4-5 அரிசியை போட்டு வைத்தால் தீக்குச்சி நமத்து போகாது. கடுக்காய் பொடியை நீரில் சற்று நேரம் போட்டு அதை நீரில் வாயில் கொப்பளித்தால் பல் கூச்சம் போய்விடும். கோதுமை மாவை சலித்து அதில் கொஞ்சம் உப்பு தூவி வைத்தால் மாவில் பூச்சி வண்டு வராமல் இருக்கும். பாலில் சிறிது சமையல் சோடாவை சேர்த்து காய்ச்சினால் பால் திரியாது. தோசை மாவு அரைக்கும் போது அரிசியுடன் ஒரு கைப்பூடி அவல் சேர்த்தால் சுவை கூடும். முட்டை கோசை வேக வைத்த தண்ணீரை குடித்தால் குடல் புண்கள் ஆறத் தொடங்கும். கோதுமை மாவில் பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் சேர்த்து பஜ்ஜி போடலாம். அரிசி பருப்பு நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். முட்டையில் மேல் எண்ணெய் தடவி வைத்தால் பல நாட்களுக்கு முட்டை கெடாமல் இருக்கும். நன்றி.
3: அப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க. புதுசு புதுசா நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புறேன். நன்றி. இந்த வாய்ப்பை எங்க பள்ளிக்கு கொடுத்த எஃப்எம் ரெயின்போக்கு எங்க பள்ளியின் சார்பாக கோடான கோடி நன்றிகள்.
4: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம்.
5: தங்கள் ஊரின் தெய்வ பலத்தையும் இயற்கை வளத்தையும் தொழில் வளத்தையும் ஒற்றுமை நலத்தையும் நாட்டுப்புற பாடலாக்கி நம் கண்முன்னே கஞ்சப்பள்ளியை காட்சிப்படுத்த வருகின்றனர் எஸ் கார்த்தியா தேவி, சுபாநதி, கிருத்திகா, ஆயிஷா மற்றும் கபிலன்.

0: இதுவரை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லட்சுமணன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.
1: இதே வேலையா போச்சு.

நாளை நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். இத்துடன் இன்றைய நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரை

0: ஊடகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் பிராங்க் ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன பாடல்கள்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடல்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறாத மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள் இருந்தால் கேட்கும் போதே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தான். இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடைவெளி விட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய நேயர்கள் வந்து இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்காங்க. ஸோ அவங்களோட வருத்தத்தை கண்டிப்பாக நம்ம போகலாம், சரிங்களா? ஓகேங்க. நம்ம கேட்கக்கூடிய முதல் பாடல் பணமா பாசமா படத்திலிருந்து சுஷீலா பாடியது கே வி மகாதேவன் இசையில். அந்த பாடல் ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து வரும். நீங்க கால் பண்ணுங்க, கால் பண்ணி உங்களோட பாடலை கேளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0422 அப்படின்ற முன் இணைப்பினோட 2312103 இல்லைனா 2316312 இன்னொரு எண் கூட இருக்கு 2317046 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ஆகாஷவாணி 103 FM, ஓகேங்களா?

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் கேட்டுருக்கிறோம். 3:07 ஆயிட்டு இருக்கு. வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கணக்குமல் ராஜி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜி, என்ன பாடி கேட்கலாங்க?
1: முகராஜி திரைப்படத்துல இருந்தது ரெண்டு பேர்
0: அப்படிங்களா? சரிங்க, கேட்கலாங்க.
2: உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து

எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், கல்யாணம் செய்வதற்கும் நாள் சொல்லுவார், எந்த காரியத்தை செய்வதற்கும் தேதி குறிப்பார், நல்ல செய்தி சொல்ல

அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் எடுத்தான்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
3: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
4: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
3: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
4: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் டீ டைம் கேட்டிருக்கிற நேரம் 3:12 ஆகுதுங்க. வணக்கங்க, யார் பேசுறீங்க?
5: வணக்கம் சார், கோயம்புத்தூர் போக்ஸ் பையிலிருந்து அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு கேட்கலாம்?
5: எதிரிகள் ஜாக்கிரதை படத்துல வந்து ஒரு நாள் இருந்தேன் தனியாக அந்த பாட்டை கொடுங்க.
0: சரிங்க.

0: la la la la la la la la la la la la la la la la la la la la la.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் டீ டைம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாம். 4 மணி வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்

0: கால் பண்ணுங்க 04222 அப்படின்ற முன்னிணைப்பு என்னோட 2316312 இல்லை நான் 2312103 இன்னொரு எண் கூட இருக்கு 2317046 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கங்க.
1: குடமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து பூ மடிப்பால் அந்த பூங்குழலி அழகான பாடலை காட்டல் தாழ்வு.
0: சரிங்க, ஓகேங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. 3:22 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில நீங்க பாடல்கள் கேட்கும்போது கொஞ்சம் உற்சாகமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் இந்த நிகழ்ச்சி கேட்கறதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்படின்றதுதான். ஓகே, அடுத்த கலர் இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்,
5: என் பேர் ஜெய்சன் சார், அவனாசி தாலுகா தேவூர் சூரிய பேசுறாங்க சார்.
4: ஓகே சூப்பருங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
5: குமுதம் படத்துல சார்.
4: குமுதம் படத்துல? ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: டீ டைம் கேட்டுட்டு இருக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. அடுத்த கால் இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் சார். மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மடத்துக்குளோட்டம் கலியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க சார்.
1: சொல்லுங்க அண்ணாதுரை, என்ன பாட்டு கேட்கலாங்க
2: சார்? பார்த்தால் பசி தீரும் படத்துல இருந்துங்க சார். அன்று ஊமை தென்னல்ல இன்று.
1: கண்டிப்பா அந்த பாட்டு நம்ம கேட்கலாங்க. நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் தொடர்கிறது. அந்த பாடல்
3: மெல்லினமாம்
4: இடையினமாம்
3: இடையினமாம்.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் 3:36 டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. நெல்லை இன்று மாலை 5:02 சித்திரசிவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ITI படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் வழிகாட்டுகிறார் பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி கேளுங்க. டீ டைம் நிகழ்ச்சியில்

0: வணக்கம். அடுத்த காவலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருமூகிலிருந்து சோமு கலைவாணி பேசுறேன்
0: சார். சோமு, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சோ, நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன்ல?
1: ஆமாங்க சார், இப்பதான் கூப்பிடுங்க சார்.
0: சூப்பர், வாழ்த்துக்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க சரிங்களா? என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து வளர்ந்த கலை அந்த பாட்டுங்க சார்.
0: ஓகேங்க, கேட்டலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க. 3:40 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: சொல்லுங்க இளங்கோவன், என்ன பாடி கேட்கலாம்?
1: காஞ்சி தலைவன் திரைக்காக நம் பண்பலையில் வெளிவராத வெல்க நாடு வெல்க நாடு என்ற பாடலை கொடுங்க ஐயா. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி.
0: ஓகேங்க.
2: வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சந்த நாதம் கேட்டு செல்க செல்கவே.

சோழ மழலை பேசும் குழந்தைகளின் மூட்டமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் குழலை போல மழலை பேசும் குழந்தைகளின் மூட்டமும் கொஞ்சுகின்ற அஞ்சுகத்தின் கோலமொழி சட்டமும் உன் குன்று தோளில் புது பலத்தை

0: உலகத்தின் படிவமடா, வேங்கை புலி மன்னனடா, வீரர்களின் தலைவனடா, அவர் கட்டளைக்கு காத்திருந்த நல்லவனே, களநோக்கி புறப்படடா வல்லவனே.
1: ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம். நம்ம அந்த காஞ்சி தலைவன் படத்துல இருந்து பாட்டு கேட்டோம் இல்லையா, அந்த பாட்டு இளங்கோவன் அவர்கள் கேட்டிருந்தாரு. பட் அவரோட பேர் சொல்லும்போது அவரோட மனைவி பேரையும் சேர்த்து சொன்னாரு. பட் ஒரு சில நேரத்தில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது, கவிதானா இவங்க பேரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட பேரை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வேண்டுதலோட அடுத்த நேயர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் பெருமானந்தி. குமார் சட்டமே பேரன்.
1: குமார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
2: எனக்கு வெள்ளக்கிளி படத்துல இருந்து சித்தாடை கட்டிக்கிட்டு பாடல் வேணும்.
1: சரிங்க, கேட்டுடலாங்க.
2: நன்றி.
1: ஓகேங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல
1: டீ டைம்
2: டீ டைம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி 103 எஃப்எம்ல. 3:50 ஆயிட்டு இருக்குங்க. வணக்கங்க
3: சார்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் பதுவம்பலிலிருந்து பேசுறேன், சூலூர் வட்டம்.
2: ஓகேங்க, உங்க பேருங்க?
3: சண்முகம்.
2: சண்முகம், இன்னைக்குதான் முதல் முறையா பேசுறீங்களா?
3: என்ன
2: பாட்டு கேக்கலாங்க?
3: எங்க வீட்டு
2: சரிங்க, கேட்டுலாங்க.

0: உங்களுக்கு பிடிச்சா 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை வந்த திரைப்பட பாடல்களை டி டைம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவான நேயர் வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: கல்லும் கரிய படத்திலிருந்து கை விரலில் பிறந்தது நாதம்.
0: ஓகேங்க, கேட்டுடலாங்க.

நெல்லை இது வரைக்கும் டீ டைம் நிகழ்ச்சி கேட்டோம். டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாளைக்கு பிற்பகல் 3 மணியிலிருந்து நீங்கள் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 4 மணிக்கு செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கி வந்த 22 சாயப்பட்டறை ஆலைகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராஜு சீல் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு

0: விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா ஷிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் பிராங்க்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: வணக்கம். ஆகாஷ்வாணி 103 கோயம்புத்தூர்ல கேக்குற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வரப்போது. எஸ், சோ நாம இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு புலியா மாற இருக்கிறோம். என்னது, ரெண்டு கால் புலியா மாறவா இருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, கணக்கு புலியா மாற இருக்கிறோம். உங்களுக்காக இன்னைக்கு புதிர்கள், அதுலயும் ஸ்பெஷலா வந்து கணிதம் இருக்கிற மாதிரியான அந்த புதிர்களை நான் உங்களுக்கு தரப்போறேன், சரிங்களா? சோ நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு அந்த ஆன்சரை வாட்ஸ்அப்லயோ இல்ல முகநூலையோ எங்களுக்கு அனுப்புறீங்க, சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடி, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க முகநூல் பக்கத்துல சர்ச்ல போயிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட முகநூல் பக்கம் வரும். இது வரைக்கும் நீங்க லைக் பண்ணலன்னா ஒரு லைக் போட்டு அந்த முகநூல் பக்கத்துல கெட் செட் கோன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், போஸ்ட்க்கு கீழே கமெண்ட்ல உங்களோட அந்த பதில்களை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கணக்கு அப்படின்னு சொன்ன உடனே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஸோ பயந்துருவோம். பட் அப்படி ரொம்ப பெரிய கணக்குலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான கணக்கு. பட் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நாம ஒரு வட்டத்திலிருந்து வெளியே வந்து நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அதுக்கு ஈஸியான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில நேரத்தில் அச்சா இப்படி மொக்கையா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிற கூட தோணும். ஸோ அந்த மாதிரியான புதிர்களோட நாங்க இங்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில பேசிருக்கிறது உங்க அஜய் உதயா. முதல் பாடல் இருமுகன் திரைப்படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர், உஜயினி ராய், கிறிஸ்டோபர் ஸ்டான்லி இவங்க எல்லாம் சேர்ந்து பாந்த பாட்டு ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கல்ல தொடர்ந்து கேட்டீங்க. ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர், 4:04 ஆயிட்டு இருக்குங்க.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி
1: கருவாடு
2: சுத்தமான
0: இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கேம் ஷோல நம்ம என்ன விளையாட போறோம் அப்படின்னா உங்களுக்கான புதிர்கள் வரப்போது. சரி, ஃபர்ஸ்ட் புதிர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நம்பரை நினைச்சிருக்கேங்க, என்னோட மனசுக்குள்ள நான் ஒரு நம்பரை நினைச்சிருக்கேன். அந்த நம்பரை 3 பெருக்கி 12 கழிச்சிங்க அப்படின்னா எனக்கு 24 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. அப்படின்னா என் மனசுக்குள்ள நான் நினைச்சிருக்க கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்றத நீங்க இப்ப கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா, நான் ஒரு நம்பரை நினைச்சிருக்கிறேன், அந்த நம்பரை 3 பெருக்கி 12 கழிச்சிங்க அப்படின்னா 24 அப்படின்ற நம்பர் வருது. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. நீங்க அதற்கான பதிலை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்ல அப்படின்னா நீங்க முகநூலையோ ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 அப்படின்றது முகநூல் ஐடி, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா முகநூல்ல நம்மளோட முகநூல் பக்கத்துல கெட் செட் கோ அப்படின்னு போஸ்ட் இருக்கும். போஸ்ட் கீழே கமெண்ட்ல உங்களோட பதில்களை சொல்லுங்க. சரிங்களா, விளம்பரத்தை அடுத்து நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாட்டு பாப்பன் மரியா ராய் வின்சென்ட் இவங்க சேர்ந்து பாடின பாட்டு டிமானோட மியூசிக்ல போக்ரி ராஜா படத்துல இருந்து. இந்த விளம்பரத்துக்கு அப்புறமா
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா, வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு, சுத்தமானது ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும், மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

கேட்டோம் அந்த பாட்டு போக்ரி ராஜா படத்திற்காக. 4:15 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். கெட் சைட் கோ கேம் ஷோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரு புதிர் போட்டிருந்தேன் இல்லையா, நான் ஒரு நம்பரை மனசுக்குள்ள நினைச்சிருக்கேன், அதை 3 பெருக்கி 12 கழிச்சிங்கன்னா 24 வருது, அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ நேயர்கள் வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ் பாண்டிய நகர்ல இருந்து கார்த்திகா, சிவசங்கர், இந்திராணி, சக்தி, அம்மு, சரண்யா, 33 தாங்க அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் கொக்கு மாதிரி கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது கரெக்டாக நான் சொல்ல மாட்டேன். கள்ளியம்புதூர்ல இருந்து திரு ராஜசேகர் அவர்கள் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்ன வந்தச்சேர்ல இருந்து அவங்களும் 12 சொல்லியிருக்காங்க. ஓவியா மதன் திருப்பூர்ல இருந்தும் அதே நம்பரை சொல்லியிருக்காங்க. எகைன் மனோ ரெட்ஃபீல்ட்ஸ்ல இருந்து 12 சொல்லியிருக்காங்க. தென் ரமணி முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா 4:06 நான் என்ன கேட்டேன், ஒரு நம்பர் தானே கேட்டேன், நீங்க என்னங்க இப்படி. ஓகே, கஞ்சப்பட்டியில இருந்து சண்முகானந்தம் 12 சொல்லிருக்காங்க. அண்ட் ஒரு நேர் வந்து பாண்டி கிட்ட இருக்காரு அவினாஷ்ல இருந்து, கண்டிப்பா உங்களுக்காக எல்லா பாட்டும் நாங்க கொடுப்போம். மல்லிகா, மந்திராச்சலம், பிரியங்கா, ஊர் பெரிய வந்தபஷேரி, அவங்களும் பதில் 12 இருக்குமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செம்மிப்பாளையத்திலிருந்து 12 சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து 12 சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருந்திருக்காங்க. கெடாசெகோ, கெடாசெகோ, செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகாநகர், மூக்கனூர், 12 அப்படின்றதா எங்களோட ஆன்சர் சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனந்தன் அவர்கள் கோணமூலியிலிருந்தும் இதே பதிலை சொல்லி இணைந்திருக்கிறார்கள். குள்ளக்காபாளையத்திலிருந்து

வீரமணி நிதி அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கணக்கை சால்வ் பண்ணி 12 சொல்லிருக்காங்க. சூப்பர், நீங்க கணக்குல புலிதான் போங்க. திருப்பூர்ல இருந்து பால அவர்களும் 12 சொல்லிருக்காங்க. அண்ட் 8 சொல்லிட்டு ராஜலிங்கம் அவர்கள் அவர் ஊர் எதுன்னு சொல்லாம இணைஞ்சிருக்கார். அண்ட் அடுத்தது ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து நினைஞ்சிருக்காரு, அவரும் 12 சொல்லிருக்காங்க. நிறைய பேர் 12 சொல்லிருக்கீங்க, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் அதுதான் கரெக்டான பதில். வாழ்த்துக்கள், சமயம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சோ இப்போ அடுத்த ஒரு புதிர் உங்களுக்காக, ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் அவங்க, அதாவது ஒரு தந்தை ஒரு மகன் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட வயசையும் சேர்த்தீங்கன்னா 66 அப்படின்றது வருது. தந்தையோட வயசு மகனோட வயசு தலைகீழான ஒரு நம்பர். தந்தையோட வயசை நீங்க தலைகீழா பாக்கலாம், அது வந்து மகனோட வயசா இருக்கும். அப்படின்னா அவங்களோட வயசு என்ன, தந்தையோட வயசு என்ன, மகனோட வயசு என்ன? ஒன் செகண்ட், ஐ ரிபீட், தந்தை மகன் இந்த ரெண்டு பேரோட ஏஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 66 அப்படின்னு நம்பர் வருது. சோ தந்தையோட வயதை நீங்க தலைகீழா பாத்தீங்கன்னா அந்த வயது தான் மகனோட வயது. அப்படின்னா தந்தையோட வயது என்ன, மகனோட வயது என்ன அப்படின்றத எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, பாக்கலாம். ஓகே, இப்ப அடுத்த பாட்டு வெடி படத்துல இருந்து விஜய் ஆண்டனி இசையமைத்து சங்கீதா ராஜேஸ்வரனோட சேர்ந்து பாடிருக்கக்கூடிய பாட்டு.

0: அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
0: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. உங்களுக்காக வந்துட்டு இருக்கேன். 4:22. இந்த பாட்டுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேட்டிருந்தோம் இல்லையா, ஒரு தந்தை மகன் இவங்க ரெண்டு பேரும் வயசு சேர்த்தீங்க அப்படின்னா 66 வருது. சோ தந்தையோட வயசு அப்படியே நீங்க தலைகீழா பாத்தீங்கன்னா அது மகனோட வயசா இருக்கும். சோ அப்படின்னா அவங்களோட ரெண்டு பேரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் 33 அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க. எப்படி 33 வரும்னு தெரியல. தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே வயது எப்படி வரும்? சரியா, ஓகே, நல்லா யோசிங்க. இப்போ நமக்காக ஆன்சர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, பாக்கலாம் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிலட்சுமி சுரேஷ் சின்ன வந்தம்பச்சேரில இருந்து 42 24, சோ அந்த ரெண்டையும் கூட்டினா 66 வருது. ஓ நைஸுங்க. அண்ட் ஆரஸ்புரத்துல இருந்து முத்துலட்சுமி அசோகன் அவர்கள் 12 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை போன கேள்விக்கான ஆன்சரா இருக்குமோ. சோமு கலைவாணி சிறுமுகல்ல இருந்து அப்பா வயசு 51, மகனோட வயசு 15 சொல்லிட்டு இந்த ஆன்சர் கூட அப்ளிகபிள் தான். அண்ட் கஞ்சம்பட்டில இருந்து சண்முகானந்தம் அவர்களும் 51 15 அனுப்பிச்சிருக்காங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்திலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி இவங்க அனுப்பிச்சிருக்காங்க 42 24 சொல்லிட்டு. தென் சையத் ரிசல் அவர்கள் 46 20 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. 46 நீங்க தலைகீழா பார்க்கும்போது 64 தானே வரும், எப்படி 20 வரும் அப்படின்ட்டு தெரியவில்லை, அதனால் அப்படியே விட்டு விடுகிறேன். நெகமத்திலிருந்து கதிர்வேல் கௌசல்யா, மகனோட வயது 24, தந்தையோட வயது 42 சொல்லிருக்காங்க. ரமணி முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் அவர்கள் 99 சொல்லிருக்காங்க, வேற லெவலுங்க நீங்க. அண்ட் திருப்பூர்ல இருந்து ஓவியா மதன் 33 சொல்றாங்க, எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே ஏஜ் இருக்குமா? மகேந்திரன் ஃப்ரம் பாண்டிய நகர்ல இருந்து டேடி ஏஜ் 51 சன் ஏஜ் 15 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கஞ்சமல்லிருந்து சண்முகன், தந்தையோட வயசு 91 எப்படிங்க சார்? இப்படி நீங்க கழிச்சீங்களோ 91 16, அப்படி கழிச்சாலும் 66 வராது. வாட் இஸ் திஸ்? உடுமலையிலிருந்து முருகானந்தம் ஜெயந்தி, தந்தை வயசு 51, மகனோட வயசு 15 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இதே ஆன்சர் ஆனந்தன் அவர்களும் அனுப்பிச்சிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவனும் இதே ஆன்சர் அனுப்பிச்சிருக்காங்க. தென் புனிதா திருப்பூர்ல இருந்து ராமகிருஷ்ணன் நஞ்சப்பா நகர் இவங்களும் 51 15 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தென் கள்ளியம்புதூர்ல இருந்து ராஜசேகர் அவர்களும் இதே ஆன்சர் அனுப்பிச்சிருக்கிறார்கள். அப்படின் போது அடுத்து மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா, பிரியவதம்பச்சேரில் இருந்து 12 அப்படின்னு நினைச்சிருக்காங்க. யாருக்கு 12 அப்படின்றது நீங்க சொல்லவே இல்லையே. சரண்யா அம்மு, கார்த்திகா இந்திராணி பாண்டிய நகர்ல இருந்து சக்தி 39 நினைச்சிருக்காங்க. நான் தந்தை மகன் ரெண்டு பேரோட ஏஜ கேட்டேன், நீங்க ஏன் இப்படி அனுப்பிடுங்க? ஓகே, சோ நீங்க சொன்ன ரெண்டு ஆன்சர் கரெக்டுங்க. 51 15 கரெக்ட், அதே மாதிரி 42 24 கரெக்ட். சோ அதனால நம்ம நேயர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். சூப்பர். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்காக ரொம்ப சிம்பிளானது, டக்குன்னு அனுப்பிடணும். ஓகேங்களா? 100 10 வந்து எத்தனை முறை உங்களால கழிக்க முடியும் அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. 100 10 எத்தனை முறை கழிக்க முடியும் அப்படின்றதுதான். சோ இந்த கேள்விக்கான பதில டக்குன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுங்க, இல்லைன்னா போனலையும் அனுப்பிச்சுடலாம். கேட்கக்கூடிய இந்த பாடல் வீர சிவாஜி படத்திற்காக வைகோ விஜயலட்சுமி பாடியது, டிமானோட மியூசிக்கல. 4:25 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ கேம் ஷோ மூளைக்கு வேலை.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: நூறுல இருந்து பத்து முறை கழிக்கலாம் இதெல்லாம் ஒரு கேள்வி அன்ட்டு கள்ளியம்புதூர்ல இருந்து ராஜசேகர் அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க இப்படி பேசும்போது அதுல ஏதோ ஒரு உள்கத்திற்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கல்ல. சிறுமுகை சோம கலைவாணி ஒரு முறை தான் கழிக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசமான ஆன்சர் யோசிச்சிருக்காங்க. 9 முறை அப்படின்னு சொல்லிட்டு ரமணி முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா, ஒருத்தர் 9 முறை, ஒருத்தர் 10 முறை, ஒருத்தர் 1 முறை, எப்படி எனக்கு புரியல. ஓகே, இன்னொரு பேர் 9 முறைன்னு சொல்லியிருக்காங்க, நடராஜ் சாந்தி பொன்னைகவுண்டனிலிருந்து அண்ட் அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீ சாய் 9 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதராஜபுரத்திலிருந்து விஜயகுமார் 10 முறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பூர் இருந்து கவிதா அவர்கள் வந்து 7 முறைன்னு சொல்லியிருக்காங்க. 7 முறையா, எப்படிங்க இது. சுரேஷ்குமார் ஜோதிலட்சுமி சின்ன வந்தபட்சர்ல இருந்து 10 முறைன்னு சொல்லிருக்காங்க. கஞ்சப்பள்ளியில இருந்து சண்முகம் வேற லெவல், 90 முறை கழிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. உங்ககிட்ட நான் வந்து கணக்கு கத்துக்கணும் வர. அதுக்கப்புறம் வந்து மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா ஊர் பெரிய வந்தபட்சர்ல இருந்து 10 முறைன்னு சொல்லிருக்காங்க. ஹாய், ஐ எம் மகேந்திரன் ஃப்ரம் பாண்டிய நகர், ஆன்சர் 9 முறை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பூர் வெள்ளிங்கார்ல இருந்து மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் 9

முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மணிநகரம் மதுரையிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. வாசுதேவன் ஃப்ரம் பீடமல்லியிலிருந்து ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்பது முறை கழிக்க முடியும் சொல்லிட்டு மல்லை கவுண்டன் பாளையத்திலிருந்து விமலா வேணுகோபால் பூபனா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. நெகமம் கதிர்வேல் கௌசல்யா நூறிலிருந்து பத்தாக பத்து முறை கழிக்கலாம் சொல்லிட்டு ரொம்ப விவரமா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. ஒன்பது முறை கழிக்கலாம் சொல்லிட்டு மோகன சுந்தரம் அனுப்பிச்சிருக்காரு. ஆலங்கொம்பு தண்ணீர் தட்டத்திலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி 55 முறை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாமி சாவுக்கட்டு பாளையத்திலிருந்து ஒரு முறை தான் சொல்லியிருக்காரு. இப்படி சுமதி கனகராஜ் தமிழக செம்மிப்பாளையத்திலிருந்து பதில் 9 அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கள்ளி வலசிலிருந்து பாரதி மகாலிங்கம் அவர்கள் ஒரு முறைதான் கழிக்க முடியுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், 100 பத்து ஒரு முறை மட்டும்தான் கழிக்க முடியும் சொல்லிட்டு மூக்கனூர் நேயர்கள் சண்முக நகர் சிவசாமி நிர்மலா திவ்ய பாரதி செந்தில் பிரபு எல்லாம் சொல்லியிருக்காங்க. 100 - 10 ஒரு 10 தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குள்ளக்காப்பாளையத்திலிருந்து வீரமணி நித்யா அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. 100 - 10 ஒரே ஒரு முறை மட்டும்தான் கழிக்க முடியும் என்னங்க இது அப்படின்னு ஹரிஹரன் சொல்லியிருக்காரு. மணியன் புஞ்சை புளியம்பட்டியிலிருந்து ஒரு முறை தான் கழிக்க முடியும், அதற்கான ஆன்சர் என்னன்னா சாரி ஒரு முறை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து விழாவறியா சொல்லியிருக்காங்க. 10 கழித்தவுடன் 90 ஆக முடியும், மறுபடியும் எப்படி கழிக்க முடியும் அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ், நீங்க கேள்வி கேட்டதுனால அதுதான் சரியான பதில். சூப்பர் சூப்பர். சோ இதுதான் வந்து திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்லுவாங்க. 100 பத்தை எவ்வளவு முறை கழிக்க முடியும்னா 100 ஒரு முறை கழிக்கும் போதே 90 மறுபடியும் 100 எப்படி பத்தை கழிப்பீங்க? இப்படிதான் நாங்கெல்லாம் வந்து கேம்ஸ் விளையாடுவோம் சரிங்களா? ஓகே சூப்பர். இல்ல இன்னும் தொடர்ந்து நம்ம விளையாடலாம். இப்ப அடுத்தது உங்களுக்கு ஆன புதிர், 10 மெழுகுவர்த்திகள் ஒரு அறையில எரிந்து கொண்டிருக்கிறது. 10 மெழுகுவர்த்திகள் ஒரு அறையில எரிந்து கொண்டிருக்கின்றன, 3 அணைஞ்சிருச்சு, மீதம் எத்தனை இருக்கும் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி சொல்லுங்க. சிங்கம் 3 காக கார்த்திக் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி நிகிதா காந்தி பாடினது ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கல்.

ஐயோ பாட்டு கேட்டு முடிச்சிருக்கிற 4:39 ஆகாஷவாணி 103 FM கைமடியில் கேட்டிருக்கோம். கெட் செட் கோ கேம் ஷோங்கில் வந்துருக்கேன். இன்னைக்கு கணக்கு புள்ளியா நம்ம வாரி விளையாடிட்டு இருக்கிறோம். எஸ், இப்போ ஒரு புதிர் போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு அறையில் 10 மெழுகுவர்த்திகள் எரிகின்றன, 3 அணைந்து விடுகிறது, மீதம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம நேர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அதில் என்னன்ற நம்ம படிக்கலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கான ஆன்சர் இப்போதாங்க ஜஸ்ட் கேட்குறீங்க, டியூன் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல உங்களோட அந்த ஆன்சரை அனுப்பிச்சுடுங்க. துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து, மீதம் 10 மெழுகுவர்த்திகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. கள்ளியம்புதூர்லேருந்து ராஜசேகர் அவர்களும் இதே பதிலை சொல்லியிருக்கிறார். கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அவர்களும் இதே பதில் சொல்லியிருக்காங்க. வாசுதேவன் பீடம்பள்ளி இதே பதிலை சொல்லியிருக்கார். இதே பதிலாம் 10 சொல்லியிருக்காங்க. நெகமம் கதிர்வேல் கௌசல்யா அவர்கள் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 சொல்லிட்டாங்க, 7 சொல்லிட்டாங்க. ஓகே, 10 மெழுகுவர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. 10 அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 அங்கதான் இருக்குமா? ஓகே, இப்படி சொல்றது யாருன்னு கேக்குறீங்க. திருப்பூர்ல இருந்து பாலா அவர்கள், ஒன்றும் எரியாதுன்னு சொல்லிருக்காங்க. எங்க நானே எரியுதுன்னு சொல்றேன், நீங்க இப்படி எரியாதுன்னு சொன்னாதான் எரியுதுங்க. ஓகே, 10 மெழுகுவர்த்தியும் அங்கேதான் இருக்கும் சொல்லிட்டு ஆலங்கம்புல இருந்து தண்ணீர்தர விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 10 மெழுகுவர்த்தி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி பொன்னேகவுண்டனூர்ல இருந்து நடராஜ் அவர்களும் சேர்ந்து 10 மெழுகுவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த அறையில் 10 மெழுகுவர்த்தி தாங்க இருக்குமுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க, இப்படி சொல்லியிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லணும்ல. பூபனா விமலா வேணுகோபால் அவர்கள் மல்லிகவுன் பாளையத்திலிருந்து, சிறுமுகிலிருந்து கணேஷ் அவர்கள், 13 இன்னொரு 3 எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. 10 மெழுகுவர்த்தின்னு சொல்லிட்டு கோபாலன் கள்ளியம்புதூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதியிலிருந்து 10 மெழுகுவர்த்திகள் அனுப்பிச்சிருக்காங்க. ஓவியா மதன் திருப்பூர்ல இருந்து 10 அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் சுமதி கனகராஜ் 10 பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே 10 தானா? இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா நாங்களாம் எப்படி கேம்ஸ் விளையாடுறதுன்ற மாதிரி இருக்கு. தாசரபட்டில இருந்து பாலசுப்ரமணியம் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி 10 மெழுகுவர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி ஸ்ரீஷாய் அபிநாசிலிருந்து 10 தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி அவர்கள், 3 தான் இருக்கும்னு இவர் ஒரு வித்தியாசமான ஆன்சர் சொல்லிடுறாங்க. மணிநகரம் மதுரையிலிருந்து, திருப்பூர் வெள்ளியங்காடிலிருந்து தர்மராஜ் மகேஸ்வரி ஹரீஷ் அவர்கள், 10 தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே 10 தான் சொல்லியிருக்கீங்க. சரி, எரிஞ்சாலும் எரியாவிட்டாலும் 10 தாங்க இருக்கும்னு சொல்லிட்டு சுதாகர் ஆதித்தன் சேரன் மாநகரிலிருந்து இந்த மாதிரி பதில் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். முழுசா ஒன்று கூட இருக்காது, அறகுறையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாமி

அவர்கள் சாவுக்கட்டு பாளையத்திலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. வீரமணி நித்யா குள்ளக்கா பாளையத்திலிருந்து, அணிந்தது 3 மீதம் 7 மொத்தம் 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சூப்பருங்க, நீங்க 10 மார்க் பதில் சொன்னா 50 மார்க் பதில் சொல்லியிருக்கீங்க, வேற லெவல், சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இந்த மாதிரி ஒரு 2-3 நேயர்கள் தான் சரியான பதில சொல்லியிருக்காங்க. என்னன்னா 3 தான், ஏன்னா 10 மெழுகுவத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, 3 அணைச்சிடறோம், மீதம் எத்தனை இருக்கும்னா அணைச்சறது எரியாது இல்லையா நம்ம, ஏன்னா அது எரியறத ஃபர்தரா நம்ம ஆஃபர் பண்ணிடுறோம். அப்போ அந்த 3 மெழுகுவத்தி தான் ரிமைன் இருக்கும், மற்ற 7 மெழுகுவத்தி எரிஞ்சு முடிஞ்சிடும். புரியுதா? ஓகே, எரிந்தவை முழுசா கரைஞ்சிடும். சோ நம்ம அதை அணைச்சிடறோம் இல்லையா, அந்த 3 மெழுகுவத்தி அது மட்டும்தான் மீதம் இருக்கும் அப்படின்றதா கரெக்டான பதில். ஏன் பேரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை கனியூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. 3 இருக்கும் அப்படின்னு அவர் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், சூப்பர் செம்மைங்க. இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி உங்களுக்காக சொல்றேன். நீங்க சாட் ஜிபிடி அதெல்லாம் போட்டு கண்டுபிடிக்க கூடாது சரியா, நிறைய பேர் அந்த மாதிரி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோ இரும்பு 1 கிலோ பருத்தி இருக்கு, இதுல எது வந்து அதிகமான எடை? 1 கிலோ இரும்பு ஒரு சைடு, 1 கிலோ பருத்தி நம்ம வச்சு வெயிட் பண்ணா எது வந்து அதிகமான வெயிட் இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ நாம கேக்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் வந்து, ஆமா இந்த மாதிரியான புதிர்கள் கேட்கும் போது நம்ம மண்டையில சுருன்னு தான் சொல்ல சொல்லும். எஸ், வேட்டைக்காரன் மூவிக்காக கிருஷ்ணா ஐயர், சோபா சந்திரசேகர், சாருலதாமணி, சக்திஸ்ரீ கோபாலன் பாடினது, விஜய் ஆண்டனி இசையில்.

ஒரு கிலோ பருத்தி அண்ட் இரும்பு இந்த ரெண்டையும் வந்து ரெண்டு சைட்ல வச்சு நம்ம எடை போடும் போது எது அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஓகே, ஒரு கிலோ இரும்பும் ஒரு கிலோ பருத்தியும் நாம ஒரு தராசுல வச்சு வெயிட் போடும் போது எது வந்து அதிகமா இருக்கும்னு கேட்டிருந்தேன். யூஸ்வலா இதெல்லாம் ஒரு கேள்வியான்ற மாதிரி நம்ம நேர்கள் சொல்லியிருக்காங்க. அயன் கணி சாரி அயன் சொல்லிருக்காரா, ஓகே அயன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் மூர்த்தி சூலூர் கோவிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இரும்புதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரே அளவாதான் இருக்கும்னு ஒரு பார்வை சொல்லியிருக்காங்க. பாருங்க யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எறும்புவா இரும்புங்க எறும்பு இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பருத்தி. ஓகே, அந்த எறும்புன்னு யாரு சொன்னாங்கன்னு கண்டிப்பா படிக்கணும் இல்ல. சிவசங்கர் இந்திராணி பாண்டியன் நகர் அவங்க கூட இன்னும் நிறைய நேர்கள். அண்ட் அதுக்கப்புறமா அண்ணாதுரை வந்து பருத்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மந்த்ராச்சலம் மல்லிகா பெரிய வந்தபட்சேர்ல இருந்து ரெண்டு ஒரே வெயிட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா பருத்தி பார்வைக்கு மட்டும் அதிகமா தெரியும் ஆனா ஆன்சர் ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. இரும்பும் பருத்தியும் ஒரே அளவு எடையாதான் இருக்கும், அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா ரெண்டுமே சேமாதான் இருக்கும்ட்டு மல்லையகவுண்டன் பாளையத்திலிருந்து விமனா வேணுகோபால் பூவனா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே ஆன்சர் சொல்லியிருக்காங்க அந்தோனி ராஜ் சென்னையில இருந்து அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் திருப்பூர் சாமண்டிபுரத்துல இருந்து வெள்ளியங்கிரி திலகவதி ஒரே அளவாதான் இருக்கும் சமமாதான் இருக்கும் சொல்லிட்டு சண்முக சுந்தரம் ரமணி முதலிப்புதூர்ல இருந்து சொல்லிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சின்ன வேடம்பட்டியில இருந்து பத்மநாபன் நித்யா ரெண்டுமே ஒரே வெயிட் தான் சார், என்ன சார் ஆச்சு உங்களுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிலோ இரும்பை பஞ்சின் மீது வைத்து பார்த்தால் தான் பதில் தெரியுமுங்க. சரி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு கிலோ பருத்தி சாரி ஒரு கிலோ பஞ்சு ஒரு கிலோ இரும்பு எடுத்துட்டு வரேன். தண்ணீர் தடத்திலிருந்து ஆலங்கொம்பு விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஜி துளசி நிவேதா பொள்ளாச்சியிலிருந்து பருத்தின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ் கனகராஜ் தமிழ்நகர்ல இருந்து செம்மிப்பாளையம் ரெண்டும் சம்மாதா இருக்கும் ரெண்டும் சம்மாதா இருக்கும்னு சொல்லிட்டு மித்திரன் அக்ஷய மீனாட்சி அவர்களும் சொல்லியிருக்காங்க. மணிநகரம் முதலில் இருந்து சிறுமுகையிலிருந்து கணேஷ் அவர்களும் கரெக்டா தான் இருக்கும் சமமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னோட பேர் சொல்லுங்க பிளீஸ் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சாரி, உங்க பேரு பிரபு சிங்காநல்லூர்ல இருந்து 10 கேண்டில்ஸ் இருக்குன்னு அப்பதான் சொல்லிருக்காங்க. இப்போ கேட்ட கேள்விக்கு வந்து சேம் வெயிட்டா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சமமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யாருன்னா மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ் திருப்பூர் வெள்ளியங்காடுல இருந்து. சூப்பருங்க, சோ சமமா இருக்கும் அப்படின்றது கரெக்டான பதில். ஏன்னா நான் தான் சொல்லிட்டு ரெண்டு ஒரு கிலோ இரும்பு ஒரு கிலோ பருத்தின்னு சொல்லிட்டு வாட் இஸ் திஸ் ஜுஜிப்பி. இப்ப அடுத்து உங்களுக்காக நிறைவான இந்த புதிர் நான் சொல்ல போறேன், நல்லா யோசிங்க. ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு மூணு மாத்திரை கொடுக்கிறார், அரை மணி நேரத்திற்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த மூணு மாத்திரையும் நீங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்றத எனக்கு சொல்லணும். ஓகே, ஒரு டாக்டர் உங்ககிட்ட மூணு மாத்திரைகள் குடிக்கிறார், கொடுத்த உடனே அரை மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த மூணு மாத்திரையும் நீங்க சாப்பிட்டு முடிக்கும் போதே எவ்வளவு நேரமா இருக்கும் அப்படின்றத டக்குன்னு பட்டுன்னு போடுங்க உங்களோட ஆன்சரை வாட்ஸ்அப்ல இல்லைன்னா முகநூல்ல. இப்ப கேட்கக்கூடிய இந்த பாடல் மொட்டா சிவா கெட்டா சிவா படத்துல இருந்து கேட்க போறோம். எஸ் ஸோ அதுக்குள்ள அந்த பாட்டு நம்ம கேட்க முடியல. இப்ப அடுத்த பாட்டு கேட்கலாம். காரைக்குடியில வரிசை வராங்க, கலகலப்பு 2 படத்திருக்காங்க. ஆஹா, அந்த பாட்டும் நம்ம அப்புறமா கேட்கலாம். மம்பட்டியன் படத்துல இருந்து இப்ப இந்த பாட்டு

நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் தூள் கலப்புது மொமட்டியா மொமட்டியான்னு தான் பாடு தோணுது. 4:55 ஆகாஷவாணி 103 FM கிரைம் டூல கெட்ஸ் இட் குட் கேம் ஷோட நிறைவான தருணத்தில் இருக்கிறோம். 3 டேப்லெட் டாக்டர் கொடுக்கிறாரு, ஹாஃப் அன் அவர் கழிச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு டேப்லெட்டுன்னு. சோ இப்படி 3 மாத்திரை மொத்தமா நீங்க முழுங்கி இருக்கும் போதே எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். சகாதேவன் பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து 1 மணி நேரம் சொல்லிடுறாங்க, ஒரு மாத்திரை சாப்பிட்டா 1 நொடி எடுத்துக்கலாம், அப்ப 3 நொடி தான் சொல்லிட்டு. இந்த பாருங்க நான் என்ன சொன்னேன், 1/2 hour ஒன்ஸ் தானே, நான் சொல்லல டாக்டர் சொன்னாரு. செங்குட்டு வன்சிங்கானல இருந்து இந்த ஆன்சர் சொல்லிருக்காங்க, 1 hour 30 minutes and 0 seconds அப்படின்னு சொல்லிட்டு கள்ளி முதல்ல திரு அவர்கள் சொல்லிருக்காங்க. 1 மணி நேரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி வெள்ளியங்காட்டில இருந்து சொல்லிருக்காங்க. 2 மணி நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு ஆனந்தன் கோணமலையில இருந்து சொல்லிருக்காங்க. 1 மணி நேரம் தாங்க பிரபுதேவி ஸ்ரீசாய் சொல்லிருக்காங்க. சோ நிறைய பேரு கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. ஒரு சில பேர் 60 நிமிஷம் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க, 1 மணி நேரம் ஆகுன்னு சொல்லிருக்கீங்க. 1 மணி நேரம்ன்றதுதான் கரெக்டான பதில். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் சொன்ன உடனே நீங்க ஒரு மாத்திரை எடுத்துக்கிறீங்களா, அது வந்து 0 மினிட்டோ செகண்டோ, அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு 30 நிமிஷம் ஆயிடுது, 2 மாத்திரை முடிஞ்சிரு. அப்புறம் நீங்க இன்னொரு 1/2 hour கழிச்சு எடுக்கும் போது மொத்தமா 1 மணி நேரத்துல 3 மாத்திரை முழுங்கிடுறீங்க அப்படின்றது அர்த்தம். சோ வாழ்த்து சொன்னவங்களுக்கு சூப்பர், சாரி அது சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள் சூப்பர். ஓகே, நிறைவான பாடல் நாம கேக்குறோம். இந்த

மொட்டை சிவா கிட்ட சிவா பத்திரிகா அம்ரீஷ் கணேசி சமைச்சு பாடின பாட்டு பத்மன்லதாவோட சேர்ந்து கேட்டுட்டு இருக்க இந்த பாடலோட கெட் செட் கோ கேம் ஷோ நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட உங்க ஆட்சி உதயா.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் சீஷெல்ஸ் அதிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சகுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபாங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இந்த மாலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது சித்திரை ஜவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வழக்கம் போலவே நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தர் இணைஞ்சிருக்காங்க. ஐடிஐ படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேச போறாங்க. பேரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் அதாவது பிளேஸ்மெண்ட் ஆபீசரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், இப்போ ஐடிஐகள் நம்ம தொழிற்கல்வி இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் இதில் நிறைய மாணவர்கள் பிளஸ் டூ முடிச்சு சேர்றாங்க. அதே நேரத்தில் டென்த் முடிச்சுட்டு நிறைய மாணவர்கள் தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு சேர்றாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் எத்தனை அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்லாம் இருக்கு
3: சார்? கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் கவுண்டர் மில்ல ஆண்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கு. அதில் 850 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார். பெண்களுக்கு வந்து 304 பேர் படிக்கிறாங்க சார். பேரூரில் புதுசாக வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2025 ஐடி தொடங்கியிருக்காங்க சார். இங்கே இந்த வருஷம் 176 சீட் கேண்டிடேட் இருக்காங்க சார்.
2: ஓகே சார். இப்போ பேரூரில் இருக்கக்கூடிய ஐடிஐ வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க.
3: எஸ் சார்.
2: இப்போ அங்கே என்னென்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது சார்?
3: சார், அங்கே வந்து அட்வான்ஸ் சிஎன்சி மிஷின் டெக்னீஷியன், ஏரோநாட்டிக்கல் ட்ரெச்சர் எக்யூப்மெண்ட் ஃபிட்டர், மல்டிமீடியா அனிமேஷன் அண்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இன்பிளான் லாஜிஸ்ட் அசிஸ்டன்ட், சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான்ட் மெக்கானிக் மற்றும் வயர்மேன் சார்.
2: ஓகே சார். இப்போ வந்து அட்மிஷன் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க.
3: இப்போ அட்மிஷன் நடந்துருக்கு சார். June 9 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு சார். இப்போ வந்து ஸ்பாட் அட்மிஷன் போட்டிருக்காங்க சார்.
2: ஓகே, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். அட்மிஷன் எப்படி நடக்குது, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லுங்க
3: சார். அட்மிஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபீஸ் வந்து 50 ரூபீஸ் வாங்குறாங்க சார்.
2: ஓகே.
3: அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் 8th, 10th சார். இதில் வந்து வயர்மேன் சொன்ன பார்த்தீங்களா சார், அதில் வந்து 8th வந்து பாஸ் பண்ணால் போதுங்க சார். மற்ற ட்ரேட்ஸ் எல்லாமே 10th பாஸ் பண்ணியிருக்கணும் சார். அந்த விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் வந்து டிசி சார், அப்புறம் பேங்க் பாஸ்புக்குங்க, இது ரெண்டாவது ஜாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, அப்புறம் 5 ஃபோட்டோ வேணுங்க சார்.
2: சரி.
3: அண்ட் தென் எங்கள் ஐடியில் ஒன்று ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்களுக்காக ஸ்பெஷலாக ஆரம்பிக்கப்பட்ட ஐடிங் சார் இது.
2: சரி சார்.
3: கட்டுமான தொழிலாளர் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு நலவாரியம் மூலமாக அந்த அட்டை இருக்கிறவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க சார்.
2: ஓகே சார். அது வந்து அந்த நலவாரியத்தில் அவங்க பதிவு பண்ணி
3: பதிவு பண்ணியிருக்கணும் சார்.
2: அந்த பசங்களும் பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லை
3: பேரண்ட்ஸ் யாரோ அப்பா அம்மா யாரோ ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தா போதும் சார்.
2: கட்டுமான நலவாரியம் கோயம்புத்தூரில் எங்கே சார் இருக்காது
3: சார்? அங்கே நிறைய இருக்கு சார். அங்கே பேரூரில் வந்து செல்லூரத்தில் இருக்குது, அண்ட் தென் பச்சாப்பாளையத்தில் இருக்குது, ராமநாதபுரத்தில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு சார். அது வந்து நாங்களே கைட் பண்ணிடுவோங்க சார்.
2: அவங்க வீட்டு குழந்தைகள் வரும்பொழுது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க?
3: ஆமாம் சார்.
2: எல்லா வகையான படிப்புகள்லையும?
3: ஆமாம் சார், எல்லா விதமான படிப்புகள்லையும்.
2: ஓகே சார்.
3: சமுதாயம் முன்னேறணுங்கிறது ஒரு ஈமெண்ட்ஸ், இது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காங்க.
2: ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து இந்த படிப்புகளை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். என்னென்ன கோர்ஸை பற்றி சொன்னீங்க, அந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரியான படிப்புகள், அது எத்தனை வருஷம், டியூரேஷன் என்ன, அதை பற்றியில?
3: சரிங்க சார். அட்வான்ஸ் சிஎன்சிங்கிறது வந்து 2 இயர்ஸ் சார்.
2: ஓகே சார்.
3: அட்வான்ஸ் சிஎன்சிங்கிறது 2 இயர்ஸ் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு தொழிற்சாலைக்கு தேவையானது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் லேத் இருந்தது சார். இப்போ இன்னைக்கு அட்வான்ஸ் சிஎன்சி கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் சார். ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டோம்னா அது சிஎன்சி, அதே ஆட்டோமேட்டிக் ஒரு ஜாபை நம்ம வச்சிட்டோம்னா அதே அந்த ஜாபை ஃபினிஷ் பண்ணி நமக்கு கொடுத்துரும் சார். இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் வந்து சிஎன்சி தான் சார். தொழிற்சாலை எல்லாம் LMW எல்லா கம்பெனிலையும் வந்து மோஸ்ட் நீடு வந்து சிஎன்சி ஆப்ரேட்டர் சார்.
2: சரி சார்.
3: அண்ட் தென் வந்து ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் ஃபிட்டருங்கிறது வந்துங்க சார். ஏரோநாட்டிக்கல் சம்மந்தமாக சார், அதாவது நம்ம தொழிற்சாலைகள், அதாவது ஏரோநாட்டிக்கல் அதில் அந்த தளவாடங்கள் தயாரிக்கிறது, அந்த கருவிகள் உபகரணங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துல பயன்படும் சார். இது வந்து 2 வருஷ கோர்ஸுங்க சார். அண்ட் தென் மல்டிமீடியா அனிமேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட் சார், அது வந்து 1 இயர் ட்ரேட் சார்.
2: ஓகே சார்.
3: அண்ட் தென் இன்பிளான்ட் லாஜிஸ்ட் அசிஸ்டன்ட் சார், அது வந்து 1 வருஷம் ட்ரேட் சார்.
2: ஓகே.
3: அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியலில் வந்து ஒரு தொழில் சேலையில் வந்து பொருட்கள் எப்படி கையாள்றது, ஒரு பொருள் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆகி அதை எப்படி கையாண்டு அதை ஸ்டோர் பண்ணி அதை அவுட்புட் பண்ணுற வரைக்கும் லாஜிஸ்ட் அவங்களுடைய வேலைங்க சார். அது வந்து 1 இயர் ட்ரேடுங்க சார். அப்புறம் சென்ட்ரல் ஏர் கண்டிஷன் பிளான் மெக்கானிக் 2 வருஷம் ட்ரேட் சார். அது வந்து ஆல்ரெடி எல்லா ஏசி பற்றி, ஃப்ரிட்ஜ் எல்லாம், A2Z எல்லாமே படிக்கலாங்க சார். அதில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இருக்கு.
2: ஓகே.
3: வயர்மேன்ங்கிறது 8th பாஸுங்க சார்.
2: ஓகே.
3: அது வந்து 2 வருஷங்க சார். இது

0: மேன் முடிச்ச இமீடியட்டா இபி அந்த மாதிரி இதுல வேலை வாய்ப்புகள் நிறைய
1: இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து உங்கள் ஐடி வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கக்கூடிய?
0: எஸ் சார், ஆண் பெண்.
1: இப்போ நம்ம தொழில் பயிற்சி நிலையம் வந்து இப்போ ஜிஎன் மில்ஸில் ஒன்று இருக்குது.
0: ஆமாம் சார்.
1: அங்கேயே பெண்களுக்கு தனியாக ஒன்று இருக்குல்ல சார், இங்கெல்லாம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க சார்?
0: அங்கே வந்து 880 பேர் படிக்கிறாங்க சார்.
1: சரி சார்.
0: ஆண்கள் தொழில் பயிற்சி நிலையத்தில் அதில் ஆண் பெண் சரிபாதி இருக்காங்க சார்.
1: ஓகே.
0: நிறைய ட்ரேட்ஸ் வந்து கோப்பா அண்ட் தென் நிறைய ட்ரேட்ஸில் பெண்கள் படிக்கிறாங்க சார். உமன் ஐடியில் எஸ்பெஷலி ஃபார் ஒன்லி ஃபார் உமன் தான் சார். அங்கே வந்து அங்கே நிறைய டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது சார். டெய்லரிங் இருக்குது, பெண்களுக்கு அங்கேயும் கோப்பா இருக்குதுங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்ஸஸ் இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்டர், டேர்னர், எலக்ட்ரீஷியன், வயர்மேன் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கு சார். இப்போ டாடா மூலமா 4.1 ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார் கோயம்புத்தூர் ஐடியில். அது டாடாவுடைய இதில் ஸ்பான்சர்ஷிப்ல பண்ணியிருக்காங்க சார். அல்ட்ரா மாடர்ன் எல்லாமே இருக்கு சார் இதில். இன்னைக்கு தொழிற்சாலையில் என்ன அப்டேட் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ் வந்து டாடா வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி டாடா 4.1 நாங்கள் செல் படுத்திட்டு வரோங்க சார்.
1: ஓகே ஓகே. அது எங்கள் பேரூர்ல இருக்கா சார்?
0: இல்லை சார், இப்போ பேரூர்ல நீ வரும் சார்,
1: காலையில் வரும். வருங்காலம்
0: நாங்கள் தொடங்கியிருக்கோங்க சார்.
1: ஓகே,
0: கூடி சீக்கிரம் வருங்க சார்.
1: ஓகே சார். இப்போ ஒரு நம்ம கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஐடிஐ பற்றியும் அதில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, எப்படி விண்ணப்பிப்பது, அதுக்கான இப்போ டியூரேஷன் வந்து இந்த கால அளவு எப்போ எந்த தேதி வரையில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கா சார், டேட் இருக்கா
0: சார்? இப்போ June 9 ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு, ஆகஸ்ட் வரைக்குமே போகுங்க சார். அது
1: ஓகே,
0: பை ஆகஸ்ட் வரைக்கும் நாங்கள் அட்மிஷன் ஆகும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போவோங்க சார், லேட் ஆகாங்க.
1: இப்போ நம்ம கோயம்புத்தூர் சுற்று வட்டார மாணவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் இல்லை, மற்ற மாவட்டம்
0: எல்லாம் வராங்க சார். இந்த கோயம்புத்தூர் இல்லாம வெளியிலிருந்து வராங்க சார், பொள்ளாச்சி இந்த பக்கம் திருப்பூர்,
1: சரி,
0: எல்லா பகுதி மாணவர்களும் வந்து சேர்றாங்க சார். அவங்களுக்கு டைப் ஆஃப் கோர்ஸ் அவங்களுக்கு நீடு, இப்ப திருப்பூர் லைட்டே இருக்கு சார், அங்க வந்து ஒரு சில கோர்சஸ் இல்லைங்க, ஒரு 5-6 வகையான கோர்சஸ் தான் இருக்கு.
1: சரி,
0: இங்க வந்து 24 வகையான கோர்சஸ் இருக்கு சார்.
1: சரி,
0: அப்ப பசங்க வந்து இங்க படிக்கணும்னு ஆர்வத்துல இங்க வருவாங்க சார்.
1: ஓகே ஓகே. எந்த பகுதியா இருந்தாலும் சரி மாநிலத்துல இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
0: அங்கெல்லாம் இருந்து வந்து படிச்சிருக்காங்க,
1: படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்ப பேரூர் ஐடி இப்பதான் ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இப்ப வந்து போன வருஷம் என்ன மாணவர் சேர்க்கை இப்ப வந்து அதிகரிச்சிருக்கா இந்த வருஷத்துல
0: சார்? 176 சீட்டுங்க சார்.
1: ஓகே,
0: போன வருஷம் அதே தாங்க சார்.
1: இப்ப வந்து மக்களுக்கு வந்து அதிக அளவுல தெரியுதா
0: பேரூர்? இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு மக்களுக்கு வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருதுங்க சார். நாங்களும் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடா கேன்வாஸ் போய் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம்.
1: எப்படி சார் விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க
0: சார்? நாங்க இதை வச்சு மீடியாலையும் பண்றோங்க சார்.
1: ஓகே, பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறீங்க?
0: பேப்பர்ல போட்டிருக்கோங்க அண்ட் தென் மீடியாலையும் கொடுத்துருக்கோங்க சார். வீடு கூட போய் நாங்கள் இண்டிவிஜுவலாக போயிங்க சார், நாங்களே ஸ்டாஃப்ஸே போய் நோட்டீஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணி மக்களுக்கு ஒரு சரௌண்டிங்கில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி.
1: இங்கேயும் ஒரு பேர் ஒரு பக்கத்துலேயே ஒரு அரசு ஐடிஐ இருக்கு, கவர்மெண்ட் ஐடிஐ இருக்கு அப்படிங்கறத நீங்க வெளிப்படுத்துறீங்க.
0: ஆமாங்க சார், ஆமாங்க
1: சார். ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:15 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ரமேஷ். இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்காங்க. பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலர் பிளேஸ்மெண்ட் ஆபீசரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சார் ரொம்ப விரிவாக விளக்கமாக நம்ம கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஐடிஐ பற்றி சொன்னீங்க, கவர்மெண்ட் ஐடிஐஸ் பற்றி சொன்னீங்க. அதே நேரத்தில் பேரூர் ஐடி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற விவரத்தையும் மாணவர் சேர்க்கைக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கூட சொன்னீங்க, என்னென்ன படிப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பாடத்திட்டத்துக்கு சேருவதற்கான வயது வரம்பு பற்றி சொல்லுங்க.
1: சரி,
0: அதே நேரத்தில் இந்த ஐடிஐயில் படிக்கிறதுனால பொதுவாகவே அரசாங்க ஐடிஐயில் நம்ம படிக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான சலுகைகள் அரசாங்கத்தால் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த விவரத்தை பற்றி சொல்லுங்க.
1: கண்டிப்பாக சார். சார், இது வயது வரம்பு ஆண்களுக்கு வந்து 40 வயது சார்.
0: சரி சார்.
1: பெண்களுக்கு வயது வரம்பு இல்லைங்க சார். போன வாரம் கூட எங்கள் ஐடியில் 52 வயசான ஒரு அம்மா அட்மிஷன் போட்டாங்க சார். படிக்கிறதுக்கு
0: 52 வயசு.
1: ஆமாங்க சார்.
0: என்ன படிப்பில் சேர்ந்துருக்காங்க
1: சார்? அவங்க வந்து மல்டிமீடியா அனிமேஷன்.
0: ஓ சரி சரி சார்.
1: அவங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் சார். அந்த சூழ்நிலை அவங்களுக்கு வந்து அந்த டைமில் படிக்க முடியலைங்களாமா?
0: இப்போ
1: அது நியர்பை ஐடி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குங்காடி எங்களுக்கு ரொம்ப பயன்படுன்னு சொல்லி முந்தானியத்து வந்து ஃப்ரைடே அட்மிஷன் போட்டு போனாங்க.
0: பேரூர் ஐடி?
1: ஆமாங்க சார், பேரூர் ஐடியில்.
0: சரி சார்.
1: அதையும் தாண்டி 57 வயசு 60 வயசில் படிக்கிறவங்களா
0: இருக்காங்க
1: அந்த ஆண்கள் ஐடியில் வந்து.
0: இப்போ அந்த மேடம் படிக்கக்கூடிய

0: கோர்ஸ் வந்து எத்தனை மாத கோர்ஸ்
1: 1 இயர் கோர்ஸ் வந்து
0: 1 இயர் கோர்ஸ். ஓ, அது மல்டிமீடியா படித்தா என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்?
1: மல்டிமீடியா படித்தா நான் அனிமேஷன் சார், நம்ம சிஸ்டம் ஒர்க்கு
0: சரிங்க
1: கிரியேட் பண்ணுறது, நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டட்
0: சரி சார்,
1: எண்ணற்ற வேலைவாய்ப்பு. நீங்கள் உலகமே மல்டிமீடியா தாங்க.
0: ஓ, அந்த வேலை வாய்ப்புகள் உண்டு.
1: உண்டு சார், அந்த நாங்களே பெற்றுத்தரங்க சார்.
0: ஓகே ஓகே சார்.
1: நாங்களே என்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் என்னுடைய வேலையாக தானுங்க.
0: இப்போ
1: லாஸ்ட் இயர் 20 ஸ்டூடெண்ட் படித்தாங்க சார். அவங்களுக்கு 20 பேருக்கும் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோங்க சார்.
0: உங்கள் பேர்
1: பேரூரிட்டியில் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்.
0: சரி சார் சார். இப்போ வந்து இந்த வயது வரம்பு வந்து எவ்வளோ சார் சொன்னீங்க?
1: இப்போ பெண்களுக்கு வயது 9 இல்லைங்க சார், ஆண்களுக்கு வந்து 40 வயதுங்க.
0: 40 வயதுக்குள்ளே வந்து இங்கே படிக்கலாம். ஐடி என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம்.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சார். இப்போ வந்து ஐடியில் வழங்கப்படக்கூடிய இந்த சலுகைகள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய
1: தமிழக அரசால் பயிற்சிகளுக்கு வந்துங்க சார், மடிக்கணினி கொடுக்குறோங்க சார், லேப்டாப்.
0: சரி சார்.
1: இச்செல்லாம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே கொடுக்குறோங்க சார். அண்ட் தென் மாதம் 750 ரூபா உதவித்தொகை கொடுக்கணும் சார்.
0: சரி சார்.
1: அண்ட் தென் மாதம் 1000 ரூபா தமிழ் புதல் லோன் ஆண்களுக்கு சார், புதுமை பெண்ணில் 1000 ரூபா பெண்கள் கொடுக்குறோம். இதை எப்படி கொடுக்குறோம்னாங்க சார், 6th அந்த ஸ்டூடெண்ட் வந்து 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்.
0: சரி சார் சார். அரசு பள்ளியில் படித்தா,
1: அரசு பள்ளியில் படித்தா இந்த எவ்ரி மந்த் 1000 ரூபீஸ் ஒரு மாணவருக்கு வந்து 1750 ரூபா உதவித்தொகை மட்டும் கொடுக்குறாங்க சார். அண்ட் தென் பஸ் பாஸ் கொடுக்குறாங்க சார்.
0: சரி.
1: டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வரைபட கருவிகள் எல்லாம் A to Z எல்லாமே கொடுக்குறாங்க சார்.
0: ஓகே.
1: அண்ட் தென் பாட புத்தகங்கள், ப்ராக்டிக்கல், தியரி, இஎஸ் எல்லா சப்ஜெக்ட் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க சார். அண்ட் தென் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மிதிவண்டி கொடுக்குறோங்க சார், அனைத்து மாணவர்களுக்கும் மிதிவண்டி கொடுக்குறோங்க
0: சார். இதுதான் இந்த சலுகைகள்.
1: ஆமாங்க சார்.
0: இந்த சலுகைகள் பயன்படுத்திட்டு வந்து படிக்க வேண்டியதான் நம்ம வேலை.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சார். ஓகே. இப்போ ஐடியோட சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லுங்க சார்.
1: சிறப்பு அம்சங்கள் என்னென்னா சார், நாங்கள் படிக்கும்போதே ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1 இயர் ட்ரெயின்னா 6 மந்த்ஸ் 7 மந்த் முடிஞ்சோனே சார், நாங்கள் ஒரு 1 மந்த்து ஆன் ஜாப் OJT ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுப்போம் சார். ஒரு நல்ல கம்பெனியில் நாங்கள் MOU போட்டுக்கோங்க சார். அந்த கம்பெனியில் வந்து MOUன்னு ஒன்று போட்டுக்கோங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அது போட்டோம்னா அந்த கம்பெனிக்கு எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சார். எங்கள் மாணவர்கள் வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரிங்க சார்.
0: சரி.
1: MOU போட்டு அவங்கள வந்து நாங்கள் OJT அனுப்புவோம் சார். அந்த OJT வந்து அவங்க படிக்கும் போதே ஒரு 1 மந்த்துக்கு வந்து 10,000 சேலரி கிடைக்கும் சார் அவங்களுக்கு.
0: யார் கொடுப்பாங்க?
1: அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க.
0: கம்பெனி கொடுப்பாங்க.
1: அப்போ அவங்களுக்கு ஒரு படிக்கும்போது வேலைக்கு போகும்போது அந்த வேலையுடைய தன்மை எப்படி நம்ம செய்யணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கம்பெனியில் எப்படி நம்ம டிசிப்ளின் நடந்துக்கணும், நிறைய ரூல்ஸ் இருக்கு சார். இப்போ ஈவன் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனியில் டிசிப்ளின் ரூல்ஸ் பஞ்சிங்லேருந்து எல்லாமே கற்றுக்குவாங்க சார். பசங்க வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க சார். அது அவங்களுக்கு ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரிங்க சார்.
0: ஓகே.
1: அது முடிச்சு போகும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு உதவியாக இருக்குங்க சார். OJT வந்து இப்போ இருக்கிறதுல பசங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்.
0: இப்போ OJTங்கிறது எத்தனை மாதம் பயிற்சி?
1: 1 மந்த்துங்க சார்.
0: 1 மந்த்து தான் அந்த சம்பளம் வந்து 1 மாதம் தான் கிடைக்கும்.
1: 1 மந்த்து.
0: அது வந்து 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கா 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கா?
1: சார், 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சார்.
0: முதல்
1: 2ஆம் ஆண்டு அனுப்புவோம் சார் நாங்கள்.
0: ஓகே ஓகே.
1: 1ஆம் ஆண்டு ஒரு இந்த இது நான் சொன்ன சார் மல்டிமீடியா அனிமேஷன் அவங்களுக்கெல்லாம் வந்து 1 இயர் சார்.
0: ஓகே.
1: அவங்களுக்கு வந்து 1st இயர் அனுப்பிச்சிருவோங்க சார்.
0: ஓகே சார். வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள்
1: சார்? முன்னணி நிறுவனங்கள் 15,000 ரூபா வரைக்கும் நாங்கள் வேலைவாய்ப்பு பண்ணி தரோங்க சார்.
0: ஓகே.
1: படிச்சு
0: முடிச்சா போதும்?
1: ஆமாம் சார், படிச்சு முடிச்சா எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் தான் மெயின் சார். மாணவர்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் சார். நாங்கள்
0: அது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல படிச்சா கோயம்புத்தூர்க்குள்ளேயே வாங்கி கொடுப்போம்.
1: ஆமாங்க சார். எல்லா முன்னணி நிறுவனங்கள் டெக்ஸ்போ, LMW, அக்வாசப் அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் எங்கேயே வருவாங்க சார், எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ சில கம்பெனிகளுக்கு வந்து டெய்லியுமே ஒரு பேஸில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க சார். மாணவர்கள் தான் சொல்லுங்கள், இன்றைக்கி வேலைவாய்ப்பு வந்து ஐடி படித்தவங்களுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக
0: இருக்குது.
1: ஆமாம் சார். அதனால் வந்து அவங்க எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க சார்.
0: இப்போ வந்து ஐடி சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு மாணவர்கள் ஆர்வமாக வந்து ஐடியில் சேர்றாங்களா, அந்த படிப்புகள் எடுத்து படிக்கிறாங்களா?
1: கண்டிப்பாக சார்.
0: கண்டிப்பாக
1: கண்டிப்பாக சார். ஏன்னா முடிச்ச உடனே வேலைவாய்ப்பு சார். நீங்கள் மற்ற இது படித்தா கூட டிகிரிலாம் படித்தா லேட் ஆகும் சார். இது முடிச்சோன்னே 15,000 சேலரி வாழ்க்கை வந்து வளமாகும் சார். உங்களுக்கு
0: வளமாகும்.
1: ஆமாங்க சார்.
0: முதல்ல எடுத்தோன்னே நல்ல சம்பளம் கையில் கிடைக்கும்.
1: ஆமாம் சார், 15,000ங்கிறது நல்ல சேலரிங்க சார்.
0: இப்போ வந்து என்னென்ன மாதிரியான படிப்புகள் வந்து பொதுவாக நம்ம கவர்மெண்ட் ஐடியில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய படிப்புகள், மாணவர்கள் விரும்பி எடுக்கக்கூடிய படிப்புகள் என்ன, அதே நேரத்தில் மாணவிகள் விரும்பி படிக்கக்கூடிய படிப்புகள்
1: என்னென்ன? சார், மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மோட்டர் வெஹிக்கிள் சார்.
0: சரிங்க சார்.
1: எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், RDC ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங், அண்ட் தென் வயர்மேன், வெல்டர் அந்த மாதிரி ட்ரேட் சார். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோப்பா, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், பெண்கள் அந்த மாதிரி தான் எடுத்து படிக்கிறாங்க சார். டெய்லரிங். ஓகேங்க சார்.
0: சரிங்க சார். இப்போ வந்து இப்போ நம்ம திருப்பூர் பக்கத்துலேயே இருக்கு பெரிய
1: தொழில் நகரம்
0: சொல்லலாம். இப்போ டெக்ஸ்டைல் ஓரியன்டாக இந்த டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வாண்டட் இருக்கு சார்? இங்கே படிச்சுட்டு அங்கே எல்லாம் வேலைக்கு போகிறாங்களா, இல்லை லோக்கலில் டெய்லர்ஸாக இருக்காங்களா?
1: சார், மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்களுக்கு அங்கே இங்கேயே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துறோம்.

0: இங்கேயும் நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார்.
1: இருக்கு
0: நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல டெக்ஸ்டைல் ரிலேட்டட் நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார், டிராவிட்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். இங்கேயும் எங்களுக்கு 100% நாங்கள் பிளேஸ்மெண்ட்
1: டெய்லரிங் முடிச்சவங்களுக்கு
0: எல்லாருக்குமே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துறாங்க சார் கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயே.
1: ஏன்னா பெண்கள் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் டெய்லரிங். அப்படி இருக்கும் பொழுது பிளேஸ்மெண்ட் வந்து ஈஸியாக நீங்கள் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க.
0: ஆமாம் சார், 100% சார்.
1: அப்போ முதல் மாத சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கலாம் ஒரு டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு?
0: சார் மினிமம் 15,000 சார்.
1: முதல் மாதத்துலேருந்து 15,000 கிடைக்கும்.
0: அவங்க திறமையின் அடிப்படையில் ஈஸியாக கெயின் ஆயிடலாங்க சார்.
1: அது எத்தனை மாத கோர்ஸ் சார் டெய்லரிங்?
0: சார் டெய்லரிங் வந்து 1 இயர் சார்.
1: 1 இயர் வந்து அவங்க படிக்கணும், ஐடிஐயில் வந்து படிக்கணும். படித்தா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு. அதே நேரத்தில் அவங்களுக்கு வயது வரமும் இல்லை,
0: பெண்களுக்கு வயது
1: வரம் இல்லை அப்படிங்கறனால அவங்க எந்த வயதில் வேணாலும் வந்து படிச்சிடலாம், வேலை வாய்ப்பு வாங்கிக்கலாம்
0: கண்டிப்பா.
1: அதே மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழிற்சாலையில் இவ்வளவு வயதுக்குள்ளதான் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்க எம்ப்ளாயி இந்த வயதுக்குள்ளதான் எடுப்போம்னு சொன்னா நீங்க அதிகபட்ச வயதுல வந்து?
0: சில கம்பெனிஸ்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சார். நாங்க சர்டன் பீப்பிள் சில கம்பெனிஸ்ல 58 ரிட்டைர்மெண்ட் கொடுத்துறாங்க சார்.
1: சரி ஓகே.
0: சோ அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ்ல அது பிலோ அது மாதிரி எடுப்பாங்க.
1: எடுப்பாங்க ஓகே.
0: அது தவிர்க்க முடியாது சார்.
1: இல்ல சார், இப்போ ஒரு 45 மேல ஒரு
0: அதெல்லாம் கண்டிப்பா எடுக்கிறாங்க
1: சார். எடுக்கிறாங்க.
0: பெண்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பானவர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் அவங்க நிறைய நாங்களும் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம்.
1: வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு 40 மேல வந்து படிச்சாலும் கூட பெண்களுக்கு நல்ல கம்பெனியில வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
0: 100% வாங்கி கொடுப்பாங்க சார்.
1: வேற என்ன சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம் சார்? நம்ம ஐடிஐ படிப்புகளை பொறுத்தளவு இப்போ மாணவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய சிறப்பான படிப்புகள் அதில் ஏதாவது ஒன்று அதை பற்றி சொல்லுங்க.
0: பெரிய சிறப்பான படிப்புகள் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் சார், மோஸ்ட் வாண்டட் சார். எலக்ட்ரீஷியன் வந்து முடிச்சுன்னே ஐபியில் வாய்ப்புகள் அதிகம் சார். எனக்கு தெரிஞ்சு பிஇ முடிச்சு டிப்ளமோ முடிச்சு ஐடி படித்த அந்த ரயில்வே அதுலலாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் ஐடியிலேயே அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலேயே பிளேஸ்மெண்ட் ஆகலாம், வேலை கிடைக்கும். நான் அப்படி தான் படித்தேன். 92-94 படித்தேங்க. 2016 அந்த டிபார்ட்மெண்ட் வந்தாங்க சார்.
1: இங்கே அரசு வேலை வாங்கிட்டு?
0: ஆமாம், இது அரசு வேலை. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குங்க சார். எல்லாம் ஐடி படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குங்க சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. பேரூர் கவர்மெண்ட் ஐடிஐ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள். சார், நிறைய விஷயங்கள் பற்றி விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ வந்து நேரடியாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக கூட அப்ளை பண்ணலாம்ல சார்? ஐடிஐல சார் இருக்கு
4: ஆன்லைன் மூலமாக ஸ்கில் ட்ரைனிங் www.skilltraining.tn.gov.in என்ற டாட்இன் முகவரியில் பண்ணலாங்க சார்.
3: சரி,
4: இப்போ நாங்கள் நேரடி சேர்க்கை நடைபெறுது சார். ஐடிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அங்கேயே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு அட்மிஷன் போட்டுருவோம்.
3: இப்போ தொலைதூரத்துலேருந்து கேட்குறவங்க ஆன்லைனில் பண்ணலாமா, பண்ண முடியுமா?
4: ஆன்லைனில் ஆப்ஷன் இருந்தது சார். இப்போ நேரடி சேர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார்.
3: இப்போ நேரடியாக வந்தால்
4: நேரடியாக வந்தால் நேரடி சேர்க்கை பண்ணிக்கலாங்க சார்.
3: ஓகே சார். இப்போ வந்து ஐடிஐயில் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு படிப்பு முடிச்சிடற 2 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி நிறைய படிப்புகள் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் மேலே என்ன சார் படிக்கலாம்? மேலே படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கலாம்
4: சார்? ஐடி முடித்தா அவங்க வந்து டிப்ளமோ செகண்ட் இயர் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாங்க சார்.
3: ஓகே.
4: அதில் ஜாயின் பண்ணால் கம்பெனிஸ்லேயே சப்போர்ட் பண்ணுறாங்க சார். பார்ட் டைம் டிப்ளமோ பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே கம்பெனியில் சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க சார். ஐடிஐ முடித்து டிப்ளமோ முடிக்கலாம் சார். அதுக்கப்புறம் பிஇ பண்ணி துறையில் எங்கள் இதில் வேலை வாய்ப்புக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சார்.
3: ஓ, சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் மேலே என்ன சார், வேறு என்ன கோர்ஸில் என்ன மாதிரி படி
4: சார்? அது அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ் பண்ணலாங்க சார். அவங்க ஐடி முடிச்சுருந்தே ஒரு 1 இயர் அப்ரெண்டிஸ் பண்ணலாங்க சார். அது வந்து கவர்மெண்ட் ஐடி அப்ரெண்டிஸ் சார். எங்கள் டிஎஸ்டி அலுவலகம் மூலம் தொடர்பு கொண்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு முன்னறி நிறுவனம் கூட நாங்கள் வந்து டிஎஸ்டியில் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சார்.
3: சரிங்க.
4: அந்த அப்ரெண்டிஸ் முடித்தோம்னா ஈக்குவல் டு டிப்ளமோங்க சார். ஐடிஐ ப்ளஸ் 1 இயர் அப்ரெண்டிஸ் முடித்தா சார் அது ஈக்குவல் டு டிப்ளமோ வரைங்க சார். அந்த 1 இயரில் அவங்க ஒரு எக்ஸாம் கடைசி எழுதணுங்க சார்.
3: சரி,
4: மறுபடியும் ஐடி சப்ஜெக்ட் தாங்க சார். அதை படித்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எல்லா கம்பெனியும் ரயில்வேல மெட்ரோவில்

0: அதிலெல்லாம் வந்து அப்ரண்டிஸ் முடிச்சுருந்தது தான் சார் முன்னணி இதில் வேலை வாய்ப்புக்கு அவங்க அப்ரண்டிஸ் தகுதி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க சார்.
1: அதாவது படிப்பு மட்டும் கிடையாது, ஐடிஐ முடிச்சிருந்தாலும் இந்த தொழில் பழகுனர் அதை வந்து அது எத்தனை
0: அது ஒன் ஒன் ஒன் இயர் சார்,
1: ஒரு வருஷம்
0: ஒன் இயர் சார்,
1: அதை முடிச்சிருந்தால் மட்டும்தான்.
0: ஆமாம் சார், அவங்க கவர்மெண்ட் ஜாப்க்கு எலிஜிபிள் சார் அவங்க
1: எலிஜிபிள். ஓகே.
0: ரெண்டாவது அவங்களுக்கு வந்து அது நாலேஜ் கெயின் ஆயிருங்க சார், நல்ல ஒரு கன்சர்னில் போகும்போது அவங்களுடைய ஸ்கில் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் சார். எங்களுக்கு மெயின் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறதாங்க சார். அவங்க ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிட்டான், அடுத்து வர கம்பெனிஸ் போகும்போது அந்த அப்ரண்டிஸ் முடிச்சு அடுத்த கம்பெனிஸ் போகும்போது அவங்க வெல் ட்ரெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்.
1: இப்போ இந்த தொழில் பழகுனர் பயிற்சி காலத்தில் இதே இதே மாதிரி உதவித்தொகை ஊக்கத்தொகை?
0: ஆமாம் சார், அது 9 to 12,000 சார், அது கம்பெனி அக்ரிமெண்ட் படி கொடுப்பாங்க சார்.
1: சரி, ஓகே. அதான் கம்பெனிகள் விருப்பப்பட்டு நம்ம கவர்மெண்ட் ஐடியிலேருந்து மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா
0: சார்? அவங்க போட்டி போட்டு எடுத்துக்கிறாங்க சார்.
1: போட்டி போட்டு எடுத்துக்கிறாங்க.
0: ஆமாங்க சார்.
1: ஓகே சார், ஓகே சார். அடுத்தது இப்போ இந்த விண்ணப்பிக்கும் முறை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. இப்போ என்னென்ன மாதிரி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது ஆவணங்கள் பற்றி சொல்லிடுங்க சார். இப்போ நேரடியாக வராங்க இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: ஏன்னா அங்கே கொண்டு வந்துட்டு இது இல்லை அது இல்லைன்னு அவங்க வந்து குறைபட்டு கூடாது இல்லையா? நம்ம தெளிவாகவே சொல்லிடலாம், இந்த ஆவணங்கள் கொண்டு வந்துருங்க கையோட.
0: ஆமாம் சார்,
1: நேரடியாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம்
0: சார். நான் எங்கள் இதில் வந்து பேரூர் அரசு தொழிற்பயிற்சியிலேருந்து 6 ட்ரேட் சொன்னாங்க சார்.
1: சரி சார்.
0: அதில் வயர்மேன் வந்து 8th passing சார்.
1: அதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். இந்த
0: ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8th and 10th எல்லாத்துக்கும் காமன் தாங்க சார்.
1: சரி.
0: டிசி சார், ஸ்கூல் டிசி ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வேணும் சார்.
1: சரி.
0: பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் சார். அவங்களோட இமெயில் ஐடி வேணுங்க சார். அண்ட் தென் கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அட்டை வேணுங்க சார்.
1: அது வந்து முக்கியமா?
0: அது முக்கியங்க சார்.
1: ஓகே ஓகே. நீங்கள் அந்த அட்டை இல்லைன்னு என்ன சார்?
0: சார் அட்டை இல்லைன்னா சில தொழில் நிறையா இந்த எலக்ட்ரீஷியன் சில இதெல்லாம் வராங்க சார், அவங்கெல்லாம் கட்டுமான தொழிலாளர் வருங்க சார். அவங்களாம் சொல்லி கைட் பண்ணி அவங்கள வாங்க வச்சு அதுக்கப்புறம் அட்மிஷன் போகிறோங்க சார்.
1: அப்படியா?
0: ஏன்னா அனைத்து இதுவும் பயன்படணும்லாங்க சார்.
1: நான் என்ன நினச்சேன்னா கட்டுமான தொழிலாளர் வாரியத்திலேருந்து அடையாள அட்டை இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்படி
0: கிடையாது. இல்லை சார், அது அந்த சட்டம் அவங்க மெயினாக அவங்களுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது சார்.
1: ஓகே ஓகே.
0: ஸோ அதில் எலக்ட்ரீஷியன் நிறைய இதெல்லாம் வருதுங்க சார், பெயிண்டர் அவங்க கூட அதில் வராங்க சார். எலக்ட்ரீஷியன் பெயிண்டர் கூட கட்டுமான தொழிலாளர்
1: வந்து நம்ம பேரூர் ஐடியில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆவணங்களோட கட்டாயம் வந்து கட்டுமான நல வாரியத்திலிருந்து.
0: ஆமாம் சார்,
1: அடையாள அட்டை வேணும்
0: கண்டிப்பாங்க சார்.
1: அது கேட்கின்ற நேயர்கள் அதை பதிவு பண்ணிக்கணும், ஏன்னா மற்ற ஐடிஐ மாதிரி நேரடியாக வந்து நீங்கள் டிசி இது மாதிரி கொண்டு போய் ஜாயின் பண்ண முடியாது இல்லைங்களா?
0: ஆமாங்க சார்.
1: ஓகே சார்.
0: அப்புறம் ஜாதி சான்றிதழ் வேணுங்க சார்.
1: சரி.
0: ஆதார் அட்டை, 5 புகைப்படங்க சார், வருமான வரி சான்று, வருமான சான்றிதழ் சார்.
1: அது இருந்தால்
0: அந்த ஆவணங்கள் இருந்தால்
1: இப்போ வந்து இந்த கட்டுமான நல வாரியத்திலேருந்து அடையாள அட்டை இல்லைனாலும் நீங்கள் வந்து அதுக்கு
0: நாங்கள் அதை கைட் பண்ணி வாங்குறதுக்கு இது பண்ணுறாங்க சார்.
1: ஓகே சார். இப்போ அது எத்தனை நாளில் கிடைக்கும்? நம்ம
0: 15 days ஆகும் சார். அப்ளை பண்ணாங்கன்னா சப்போஸ் நிறைய கட்டுமான தொழிலாளர் வராங்க சார்.
1: சரி.
0: அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லைங்க, அப்போ நாங்கள் சொல்லி புரிய வச்சு அதில் எண்ணற்ற பெனிஃபிட் இருக்குது சார். கட்டுமான தொழிலாளர் நலவாரி அட்டை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் பென்ஷன் கிடைக்கும் சார். கேஸ் எனி திங் ஆக்சிடென்ட் ஆகிட்டா கிளைம் கொடுக்குறாங்க சார். பசங்க பொண்ணுங்க படிக்கும்போது உதவித்தொகை கொடுக்குறாங்க சார். அதில் எண்ணற்ற பெனிஃபிட் இருக்குது சார்.
1: இருக்குது மக்களுக்கு, கட்டுமான தொழிலாளர்களுக்கு தெரியாத அளவுக்கு.
0: ஆமாங்க சார், அதை நாங்கள் அவங்களுக்கு விலக்கி சொல்லி அவங்களுக்கு நாங்கள் அந்த அட்டை வாங்க கைட் பண்ணி நாங்களே அட்மிஷன் போட்டுக்கிறோம்.
1: அப்போ வந்து ஒரு கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுருக்கூடியவர் வந்து தன்னோட பசங்களை வந்து சேர்க்க வந்தால் அவங்களுக்கு தெரியலனாலும் இந்த பயன் வந்து அவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி.
0: ஆமாங்க சார்,
1: இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஐடியிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகளும் அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில்
0: ஹோல் ஃபேமிலிக்கே கிடைக்கும் சார். பசங்க பொண்ணுங்க ஹஸ்பண்டு அவருக்கு எதாவது விபத்தில் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் கிளைம் கொடுக்குறாங்க சார். 2 to 3 lakhs கொடுக்குறாங்க.
1: பென்ஷன் வந்து எவ்வளோ சார் கிடைக்கும்?
0: பென்ஷன் 3000 போட்டு.
1: ஓகே, 60 வயசுக்கு மேலே.
0: ஆமாங்க சார்.
1: ஓகே, அரசாங்கமே கொடுக்குது?
0: அரசாங்கமே கொடுக்குதுங்க சார்.
1: ஓகே ஓகே. இது வந்து நிறைய தெரியாமல் இருப்பாங்க.
0: ஆமாங்க சார், நாங்கள் வந்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க சார். நாங்களும் இவ்வளோ நாள் கட்டடம் கட்டுறோம், எங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை, அந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி நாங்கள் கார்டு வாங்கி வச்சு ஐடியில் ஜாயின் பண்ணி விட்ருக்கோங்க சார்.
1: இப்போ வந்து பேரூர் அரசு ஐடியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டுமான தொழில்துறை நலவாரியத்திலேருந்து அடையாள அட்டை.
0: அடையாள அட்டை கண்டிப்பாக வேணும் சார்.
1: முக்கிய விதி.
0: ஓகேங்க சார்.
1: ஓகே சார்.
0: ஏன்னா அவங்களுக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சோம் சார் அந்த ஐடியை.
1: அவங்களுக்காக மட்டும்
0: சமூகத்தை முன்னேற்றணும்னு சொல்லி அவங்கள அடித்தட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: சரி.
0: அவங்கள வாழ்க்கை தரம் உயரணும்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஐடி சார்.
1: ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நடந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க. பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சார், ரொம்ப விஷயங்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம பேரூர் ஐடி வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றி மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லை. நாங்கள் வந்து ரொம்ப முயற்சி

0: பண்ணி அதை பத்தி நாங்க நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து மாணவர் சேர்க்கையை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வந்து பேரூர் ஐடிஐ எந்த இடத்துல அமைந்திருக்கிறது, அந்த இடத்த பத்தி சொல்லுங்க சார்.
1: கவர்மெண்ட் ஐடிஐ பேரூர் வந்து ராமலிங்க அடிகள் அரங்கம் வளாகம் அங்கே சார், வேடப்பட்டி ரோடு கென்ரா வங்கி பின்புறங்க சார்.
0: பேரூர் டவுனுக்குள்ளே இருக்கா?
1: அந்த தாலுகா ஆஃபீஸ் எதிர்ப்புறங்க சார்.
0: சரி, ஓகே.
1: அந்த குளத்துக்குற ரோட்டில் முன்னாடி வந்து ரைட் சைடில் ராமலிங்க அடிகள் வளாகம்னு எல்லாருக்குமே தெரியுங்க சார்.
0: ஓகே,
1: சாந்தலிங்க அடிகளோடைய இதுங்க சார்.
0: சரி சார், ஓகே, அங்கே இருக்கு.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஐடிஐயில் வந்து என்னென்ன மாதிரியான பாடப்பிரிவுகள் இருக்கு, அதை எப்படி கற்பிக்கிறீங்க மாணவர்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்க
1: சார். எங்களுக்கு வந்து அங்கே மெயின் வந்து ப்ராக்டிக்கல் சார். பசங்களுக்கு வந்து ஹாஃப் டே ப்ராக்டிக்கல், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு வந்து செகண்ட் ஆஃப் ப்ராக்டிக்கல் கொடுப்போம் சார். அந்த 4 மணி நேரத்தில் நாங்கள் பயிற்சியை வந்து அவங்க என்ன ஒரு தொழில் எப்படி எல்லாமே இங்கே ஏர் கண்டிஷன் யூனிட் இருக்குது சார், சிஎன்சி இருக்குது, அதை ஆப்ரேட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, ஏர் கண்டிஷனை நாங்கள் அதை வயரிங்லேருந்துங்க சார், அதை டிஸ்மான் பண்ணுறது, வயரிங்னா வயர்மேன்னா நாங்கள் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் வயரிங் பண்ணி கொடுக்குறக்கு அதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார். மல்டிமீடியா அனிமேஷனில் சிஸ்டம் ஒர்க் அது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான் நாங்கள் மெயின், அந்த டைமிங் அதிகமாக நாங்கள் பண்ணுறோங்க சார். அடுத்து தியரி சார், நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதை வந்து தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். சப்ஜெக்ட் எப்படி நம்ம ஒரு தொழிலை கையாளணுங்கிறத நம்ம தியரியாக சொல்லிட்டோம்னா அவங்க ப்ராக்டிக்கல் செய்யும்போது ஈஸியாக இருக்கும் சார். அப்புறம் மேக்ஸ் அண்ட் ட்ராயிங் எடுக்கிறோங்க சார், பேசிக் மேக்ஸ் பேசிக் ட்ராயிங் எடுக்கிறோங்க சார், நம்ம இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் மேக்ஸ் அண்ட் ட்ராயிங் சார். அண்ட் தென் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் எடுக்கிறோங்க சார், ஒரு தொழிற்சாலை எப்படி நம்ம வேலை சேஃப்டி மெத்தட் என்ன, ஒரு கம்பெனியில் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இருந்தால் அவங்க உண்மையாகவே அவங்க ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்சனாக வரலாங்க சார். அதுக்கு நாங்கள் இஎஸ் ஸ்டாஃப் தனியாக இருக்காங்க சார்.
0: ஓகே,
1: அவங்களுக்கு ஒரு டைமிங் 1 ஹவர் கொடுத்துங்க சார், டெய்லி இஎஸ் கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க.
0: இஎஸ் கிளாஸ்?
1: இஎஸ் கிளாஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் சார்.
0: ஓகே சார், இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இஎஸ் கிளாஸ்லாம் எடுக்கிறீங்க, நார்மலாக ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு அந்த மாணவர் வந்து வேலைக்கு தான் போகணுமா, அல்லது ஒரு தொழில் முனைவோர் ஆகக்கூடிய தகுதி வந்து உங்கள் படிப்பு முடிச்சோன்னே
1: கிடைக்கும்? கண்டிப்பாக சார், அந்த அப்ரண்டிஸ்ங்கிற 1 இயர் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா சார், அவங்களோட அந்த பயிற்சி ஆல்மோஸ்ட் நிறைவு பெற்ற மாதிரிங்க சார், அதில் ஸ்கில்ட் ஆயிடுவாங்க சார். ஆனால் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஓஜிடி போகும்போது அவங்க ஓரளவுக்கு தரவாயிருவாங்க சார், அப்ரண்டிஸ் போகும்போது அவங்க ஒரு 70% தரவாயிருவாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு அதிகபட்சம் என்னுடைய கணிப்பு ஒரு 1 இயர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா சார், அவங்க கண்டிப்பாக தொழில் முனைவர் ஆகலாம் சார். எங்கள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய தொழில் முனைவர் ஆகி நல்லா பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க சார், பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க சார்.
0: ஓ, சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இருக்கிறதா சொன்னீங்களே சார்.
1: ஆமாங்க சார்,
0: அதை பற்றி சொல்லுங்க சார் கொஞ்சம்.
1: ஏரோநாட்டிக்கல் ஃபிட்டருங்க சார்.
0: ஓகே,
1: அது வந்து இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோங்க. அதில் வந்து நம்ம படிக்க என்ன சொல்லிக் கொடுக்கணும் பாடங்கள் என்னென்னா, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர் சார், ஏர்க்ராஃப்ட் ஃபிட்டிங் அண்ட் டெக்னிக்ஸ், என்ஜினியரிங் ட்ராயிங், சீட் மெட்டல் ஒர்க், ரிவிட்டிங் அண்ட் ஃபாஸ்டனிங், மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான், அதாவது அளவிடுதல், அண்ட் பேசிக் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் சார்.
0: சரி சார்.
1: ஒர்க் ஷாப் ப்ராக்டிஸ், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஏவியேஷன் சேஃப்டி சொல்லிக் கொடுக்குறாங்க சார். இதில் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சார், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சார்.
0: படிச்சு
1: முடிச்சு போகணும்.
0: எத்தனை டியூரேஷன் கால அளவு சார் இது படிக்கிறதுக்கு?
1: எதுங்க சார்
0: இந்த ஏரோநாட்டிக்கல் கிராஃப்ட்?
1: 2 இயர்ஸ் சார். 2 இயர்ஸ்.
0: 2 இயர்ஸ், 2 வருஷம் முடிக்கணும் இல்லைங்க?
1: 2 வருஷம் முடிக்கணும் சார்.
0: ஓகே.
1: ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீஸில் வாய்ப்பு இருக்குங்க சார், டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் விமான பராமரிப்பு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்குங்க சார். இவங்க என்ன மாதிரி போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ரேம் டெக்னீஷியன், அசம்பிளி டெக்னீஷியன், ப்ரொடக்ஷன் டெக்னீஷியன், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் தலை சிறந்த வேலைவாய்ப்பு சார். இது வேலைவாய்ப்பு சம்பளமே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20-35,000 சார்.
0: கோயம்புத்தூர்ல எந்தெந்த ஐடிஐல, அரசு ஐடிஐல இந்த படிப்பு இருக்கு?
1: நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, எங்க பேரூர்ல இருக்கு சார்.
0: பேரூர்ல இருக்கு, அது உறுதியா சொல்றீங்க?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா?
1: கடைசி தேதி இல்லைங்க சார், இப்போ இது ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டு இருக்கு சார். எங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் தான் பயிற்சி துவங்குங்க சார்.
0: சரி சார்.
1: அட்மிஷன் போட்டாலும் ஜூன்லேயே அட்மிஷன் போட்டாலும் ஆகஸ்ட் 1st week அட்மிஷன் சார். ஃபர்ஸ்ட் இயர் வந்து இப்போ இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ரெண்டு வருஷம் ட்ரேடில் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 1st semester ஜூலையில் முடியுங்க சார். ஜூலையில் எக்ஸாம் முடிஞ்சால் அவங்க 1st year முடிஞ்சது சார்.
0: சரி.
1: அண்ட் தென் செகண்ட் இயருங்க போது அவங்க மறுபடியும் 1 வருஷம் படிச்சு அடுத்த ஜூலையில போவாங்க சார். ஸோ அப்போ அந்த ஜூலை முடியும் போது அடுத்த செக்ஷன் ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் சார்.
0: ஓகே. ஸோ அது இப்போ அட்மிஷன் போட்டாலும் கூட ஆகஸ்ட்ல
1: தாங்க சார். அதனால நம்ம அட்மிஷன் ஆகிற வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சார். தேதி வந்து அப்படியே நீட்டிப்பு செஞ்சுட்டே போவோம் சார். எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் ஆகஸ்ட் வரைக்குமே, ஜூலை வரைக்குமே, எண்டு வரைக்குமே போடுவோம் சார்.
0: ஜூலை எண்டு வரைக்குமே,
1: ஜூன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோங்க சார். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்பாட்ல போடுறோம். இப்போ வேணா போட்டுக்கலாங்க சார்.
0: நேரில் வந்து?
1: ஆமாங்க சார், நேரில் வந்து சர்டிஃபிகேட்
0: எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் சார்.

0: ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: நமக்கு சார்
0: அதுக்கு வந்து தேதி நீங்கள் தள்ளிட்டே இருப்பீங்க. இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கு ஸ்பாட் அட்மிஷன்.
1: முதல்ல நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் சார், கலந்தாய்வு இருக்கும். எஸ்சி எஸ்டி பிஹெச்சு
0: சரி சார்,
1: அந்த கம்யூனிட்டி வைஸ் பிரிப்பாங்க சார். மாற்றுத்திறனாளிகள், எம்பிசி, எஸ்சி அந்த மாதிரி பிரிப்பாங்க சார். இப்போ எஸ்டி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனகட்டியில் ஒரு ஐடி செயல்படுது சார்.
0: சரி சார்.
1: அது வந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் மலைவாழ் மக்களுக்காக மட்டும் அந்த ஐடி ஆரம்பிச்சாங்க சார், ஆனகட்டியிலே இருக்குங்க சார்.
0: ஓகே ஓகே.
1: அதில் அவங்கள தவிர யாரும் ஜாயின் பண்ண முடியாது சார்.
0: இப்போ எப்படி இங்கே கட்டுமான தொழிலாளர்,
1: கட்டுமான தொழிலாளர் மாதிரி எஸ்டி வந்து ஆனகட்டியில் அந்த ஐடி செயல்படுதுங்க சார், கவர்மெண்ட் ஐடி. அது வந்து அரௌண்டு 7-8 இயர்ஸ் ஆச்சுங்க சார்.
0: ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்போ வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு நேரமாக கடைசி தேதி வந்துருச்சு அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம்
1: இல்லை சார்.
0: ஜூலை வரைக்குமே
1: நாங்கள் அட்மிஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்க சார். சீட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்பாங்க சார். இப்போ எங்களுக்கு அரௌண்ட் 50% அட்மிஷன் ஆயிடுச்சுங்க சார்.
0: ஆயிடுச்சு.
1: அது சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அதை கால் நீட்டிப்பு செய்வோம்.
0: கால் நீட்டிப்பு
1: மக்கள் பயன்பெறும் வரையில் நாங்கள் கால் நீட்டிப்பு செய்வோம்
0: சார். செய்வீங்க. ஓகே சார், ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவாக பேசிகிட்டு இருக்காங்க. பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணி அமர்த்துதல் துறை அலுவலரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
1: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சிப்படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்குது. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்க காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. சோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும்.
0: நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: நேரம் 5:56 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவனம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மோடு ITI படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்காங்க. பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய பணியமர்த்துதல் துறை அலுவலரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், சார் நிறைய விஷயங்கள் ITI பத்தி சொன்னீங்க, குறிப்பாக உங்க பேரூர் ITI பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்ப நார்மலாக வந்து ஒரு ITI முடித்த மாணவர் வந்து வேலைக்கு மட்டும் போக தேவையில்லை, தொழில் முனைவோர் ஆகலாம் அப்படிங்கறதையும் சொன்னீங்க, அப்படி ஆயிருக்காங்கன்னு சொன்னீங்க.
4: கண்டிப்பா.
3: இப்ப அந்த தொழில் முனைவோர் ஆகிறவங்களுக்கு வங்கிகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லுங்க
4: சார். அது மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் மூலமா
3: சரி
4: அந்த சப்போர்ட்ஸ் பண்றாங்க சார். அதுல வந்து அவங்க சர்டிபிகேட் முடிச்சு அப்ரண்டிஸ் முடிச்சிருந்தாங்க சார்.
3: சரி.
4: பேங்க்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க சார். 10 lakhs வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க சார். பிணையெல்லாம் பயன்பட்டு ஒரு தொழில் முனைவோர் ஆயிருக்காங்க சார். எல்லா விதமான தொழில்களுக்கும் ஏர் கண்டிஷன் CNC எல்லா ட்ரேட்ஸும் வேலை வாய்ப்புகளுக்கு வந்து DIC சப்போர்ட் பண்றாங்க சார்.
3: அதுக்கு வந்து நம்ம ITI சர்டிபிகேட் இருந்தா சரி.
4: ஆமா சார், ITI சர்டிபிகேட் அண்ட் அப்ரண்டிஸ் இருந்தா சப்போர்ட்டிவா இருக்குங்க சார்.
3: அது வேணும் கண்டிப்பா.
4: ஆமா சார், DIC மாவட்ட தொழில் மையம் ராஜவீதியில் இருக்குங்க சார், டவுன் ஹால் மணிகுண்டுக்கு பின்புறம்.
3: நினைக்காம தொழில் முனைவோர் கூட ஆகலாம், அதற்கு வங்கிகள்
4: கண்டிப்பா சார்
3: மாவட்ட தொழில் மையம் எல்லாம் உதவி பண்றாங்க அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. சார், இப்ப நிறைவா நாம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நம்ம அரசு ITI பேரூர்ல இருக்கிற அரசு ITI வந்து

0: ஒரு மாணவர் வந்து 10வது முடிச்சிருக்காரு, வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யாரை தொடர்பு கொள்வது? அதுக்குண்டான தொலைபேசி எண்களை சொல்லுங்கள் சார்.
1: சார், தொலைபேசி எண் 9363103633ங்க சார்.
0: ஓகே, மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுங்க.
1: 9363103633ங்க சார்.
0: ஓகே, இந்த நீங்கள் என்னில் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல் இருக்கோ, எப்படி என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாம் சொல்லுவீங்க இல்லைங்களா சார்?
1: ஆமாங்க சார்.
0: ஓகே ஓகே சார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரையிலும் சித்திரச்சவான வழிகாட்டியலை நினைந்து எங்களோடு பயணித்ததுக்கு நன்றி சார்.
1: எனக்கு இந்த பொன்னாணை வாய்ப்பை அளித்த ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி 103க்கும் எங்கள் பிரின்சிபால் வளர்மதி மேடம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இதுவரையிலும் நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஐடிஐ படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு பேசினாங்க. பேரூர் அரசு தொழில் பயிற்சி நிலைய, அதாவது ஐடிஐ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரான என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
2: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
3: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
2: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
3: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 6 மணி, ஆகாஷவாணி 103 பண்பலை கோயம்புத்தூர், பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. நேரம் 6 மணி.

டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலை கேட்டோம். திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக 6:03 ஆகாஷவாணி 103 பண்பலையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

மனைவி ஒரு மாணிக்கம் திரைப்படத்திற்காக கே சித்ரா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 6:12.

தாயே நீயே துணை திரைப்படத்திற்காக கே ஜெயசுதா, சித்ரா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். 6:23 நிமிடம் பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசையின் நிறைவாக.

0: நேர்களே, கேட்டோம் திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியது. கேட்ட அந்த பாடலோடு பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. மீண்டும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை 6:40 கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல. இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து 7:32 ஏறும் ஊரும். வரும் ஞாயிறன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண் காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை வழங்குகிறார் ஸ்ரீமுகா அவர்கள். நேற்று இன்று 9:30 வரப்பிரசாதம் திரைப்பட விமர்சனம். தொடர்ந்து 10:00 மல்லடி மெட்டுக்கள் அறிமுக நேயர்களுக்காக. இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, நாளை காலை 11:00 மன் கி பாத், மனதின் குரல், நமது பாரத

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வாயிலாக நாட்டு மக்களுக்கு ஆற்றுமுறை டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அதனைத் தொடர்ந்து அவர் ஆற்றுமுறையின் தமிழாக்கமும் இடம்பெறும் மனதின் குரலாக சென்னையிலிருந்து. மீண்டும் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றூர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் இரா குணசீலன் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விழுக. நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ உங்களுக்காக இருக்கிறது. நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மணிக்குது. இன்று நண்பகல் ஒலிபரப்பான வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே பிரசவ காலங்களில் பெண்கள் சந்தி

பன்னிரண்டு மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்று மணிக்குது. இன்று நண்பகல் ஒலிபரப்பான வசந்த இல்லம் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு. நாளை பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். நாளை மாலை 4 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம் சென்னையஞ்சல். நாளை மாலை 5:30 சித்திரசிவானம் KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை நிகழ்ச்சி. நாளை மாலை 6:30 இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC பெண்கள் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேர்முக வர்ணனை ஆட்ட நேர் இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். நாளை இரவு 10:00 மெலடி மெட்டுகள். இதுவரைக்கும் நம்ம ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இன்னைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்கியராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால்

0: நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்கியராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்கியராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்கியராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு

0: குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் சியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: நேர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நிலையத்தில் நேரம் 6:40:35 பொன்மாலை பொழுது ஆனந்தமயமான எழுதுகளின் இனிமையான தொகுப்பு.

0: எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது கேட்டுருக்கீங்க. 6:45. சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல அதிகபட்ச வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமா 23°C. ஈரோட்டில் அதிகபட்சமா 37, குறைந்தபட்சமா 26°C. திருப்பூர்ல அதிகபட்ச வெப்பநிலையா 36°C, குறைந்தபட்சமா 25°C. நீலகிரியில அதிகபட்ச வெப்பநிலையா 24°C, குறைந்தபட்சமா 17°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையா 33°C, குறைந்தபட்சமா 25°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வானம் அவ்வப்பொழுது மேகமூட்டத்துடன் காணப்படும் நாளை, அதேபோன்று லேசானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.
1: பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக.

ராஜநாகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். வி குமார் இசை. 6:50 பொன்மாலை பொழுது கேட்டுருக்கீங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. மாநகரின் சில முக்கியமான இடங்களில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. முக்கியமாக காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு, 100 feet ரோடு, அதே மாதிரி நஞ்சப்பா ரோடு, டவுன் ஹால், வெரைட்டி ஹால் ரோடு, ராஜவீதி, உக்கடம், போத்தனூர், மேடுபாளையம் சாலை, புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் கவுண்டர் மில்ஸ், அவினாசி சாலை லட்சுமி மில்ஸ்லேருந்து நீலம்பூர் வரையிலான சில பகுதிகள், திருச்சி சாலை சிங்காநல்லூர் சிக்னல், அதே மாதிரி சத்திய ரோடு கணபதி விளாங்குறிச்சி சந்திப்பு சரணம்பட்டி, ஸோ இந்த இடங்கள்லாம் லேசான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. பார்த்து பத்திரமாக ட்ராவல் பண்ணுங்கள்.

கல்யாணிமன் என் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சுஜாதா திரைப்படத்திற்காக கேட்டோம். நேரம் 6:59 ஆகாஷவாணி 103 FM-ல புன்மாலை பொழுது கேட்டுட்ருக்கோம்.

கேட்ட பாடல் மூன்று முடிச்சு திரைப்படத்துக்காக பி ஜெயச்சந்திரன் வாணிஜராம் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனோடு இணைந்து இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

கேட்ட பாடல் பருவத்தின் வாசலிலே. திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை கங்கை அமரன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைகிறது.

0: கேட்ட பாடல் எங்க வாத்தியார் திரைப்படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் இந்நிகழ்ச்சியில்
5: விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. சோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சி படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்கும்.

0: இருக்குது. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஹெச்ஆர் மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும்.
1: நாளை வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு

0: விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் ஐஎன்எஸ் சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலாண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் ஐஎன்எஸ் சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் ஐஎன்எஸ் உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3

0: நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 28°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-8 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-8 km வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணில் உள்ள ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொளிஞ்சி சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலேயே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். கடந்த வார மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி இரவையில் மக்காச்சோளத்தினை விதைக்கும் முன் இமிட்டா குளோபிரிட் மருந்தினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து பின் விதைக்கவும். பெறப்பட்ட மழையினை பயன்படுத்தி 45 முதல் 60 நாட்கள் வயதுடைய நிலக்கடலைக்கு மண் அணைக்கும் போது ட்ரைகோடர்மா விரடி 2.5 கிலோவை 3 கிலோ எருவுடன் கலந்து வேறு பகுதியிலிட்டு நீர்ப்பாசனம் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாளியில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10-20 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டவும். இடைக்கண புழுவை மேலாண்மை செய்ய ட்ரைகோகிரமா கயோனிஸ் முட்டை ஒட்டுணியை 2.5 cc 1 ஹெக்டர் என்ற வீதம் 15 நாட்களுக்கு ஒரு முறை 4வது மாதத்திலிருந்து கட்டவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு ஒருமிடம் மரத்தைச் சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரை வட்ட வடிவில் குழி எடுக்கவும். ஒரு மரத்திற்கு 650 கிராம் யூரியா, 1 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 1 கிலோ பொட்டாஷ் உரத்தினை 50 கிலோ எருவுடன் கலந்து அளிக்கவும். அதிகப்படியான மழை நீரை சேமிக்க மரத்தினை சுற்றிலும் உட்சரிவாக வட்டப்பாத்து எடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை

கொண்டு மடியை கழுவும். இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026-27 ஆண்டிற்கான வகுப்புகள் அக்டோபர் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த

0: இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும், கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதற்கான கல்வி கட்டணம் உண்டு. இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி, விதைக்கடை வைக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளர்கள் ஆகலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர், திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண்கள் 9442111048 மற்றொரு எண் 9489051046. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி தொடர்வது ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: Hello, I'm Nick Hatton at the BBC Sports Centre with the latest World Cup news. Cape Verde have made history by becoming the smallest nation to reach the knockout stages at the World Cup. Their goalless draw with Saudi Arabia mean they finished second in Group H in their debut tournament. Here's manager Bobista.
2: Although we had it in our heads, in our minds, in the team's minds, that we could reach this stage after the first few matches, we felt the team was also very keen to show that to the whole world. We're proud of what we've achieved so far. Once again, we've shown that we're a small country, but that we fight for things that we want to achieve. For us, nothing is impossible.
1: Uruguay are heading home after their 1-0 defeat to Spain. Senegal's 5-0 win over Iraq sees them through. Egypt's 1-0 draw with Iran also sees them progress. Iran will have to wait to see if they will qualify. They had a late goal ruled out and also hit the post in the final minute of stoppage time. Belgium finished top with a 5-1 win over New Zealand. Results elsewhere mean both England and Ghana have secured last 32 places. Ghana can secure top spot in Group L with a win over Croatia and drop points for England. England against Panama. England will win the group with a win over Panama. Manager Thomas Tuchel is looking for an improved performance after their draw against Ghana. He is expecting a difficult game.
3: It's a complex one. We're in the role of the favourites. We have to do some stuff better, details better than against Ghana. But it's another challenge, and we need another top performance to be able to win.
1: Later, Colombia and Portugal meet to decide who finishes top of Group K. DR Congo face Uzbekistan, looking to keep alive their hopes of a place in the last 32. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
4: World Football Update from the BBC.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் தினசரி கண்ணோட்டம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டோம். நேரம் 7:32.

0: இந்த நிகழ்ச்சி எங்க நடக்குது, எப்ப நடக்குது?
1: இப்ப வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து வேலூர்ல விஐடி பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து நடத்துறோம். இதுல மொத்தம் 10 பேச்சாளர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. பேச்சாளர்கள்னா இதுல எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் வந்து மேடையிலேயே இந்த மேடையில தான் முதல் தடவை பேசுவாங்க. பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் அனுபவஸ்தர்கள், களத்துல இருக்கிறவங்க. சோ விவசாயிகள் வர்றாங்க, விஞ்ஞானிகளும் இதுல வர்றாங்க. சென்னை இதுல பெங்களூர் IHR-ல இருந்து அவங்க விஞ்ஞான பூர்வமா ரெண்டு விஷயங்களை வந்து பேசுறாங்க. ஒன்னு இந்த விதைகள்லயே ஓகே, நீங்க உடனடியா வந்து நீங்க நாட்டு விதைக்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, தயக்கமா இருக்குன்னா அவங்க வந்து தரமான உற்பத்தி, நல்ல உற்பத்தி ஆகக்கூடிய விதைகளை வந்து இது பார்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது இயற்கை விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இயற்கை முறையில நீங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து சொல்லி தருவாங்க. நீங்க படிப்படியா கூட நீங்க வந்து பாரம்பரிய விதைகளுக்கு மாற முடியும். விதைகளை பத்தி நல்ல மகசூல் தரக்கூடிய காய்கறிகள் விதைகளை பத்தி பேச இருக்காங்க விஞ்ஞானிகள் வந்து. ஒருத்தவங்க வந்து சங்கர்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து பேசுறாங்க. இன்னொருத்தவங்க இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க விவசாயத்துல இன்னைக்கு நம்ம அப்பப்ப கேள்விப்படுறோம், தக்காளிக்கு விலை இல்லன்னு கொண்டு போய் எல்லாம் விவசாயி எல்லாம் கொட்டிட்டாங்க ரோட்ல,
0: அறுவடையே
1: பண்றாங்க. ஆமா, அறுவடையும் கூட பண்ணாம, ஏன்னா பறிக்கிறதுக்கே கட்டுப்படியாது. ஆமா, அப்படியே நிலத்திலேயே ஓட்டி விட்டுருவாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தக்காளியை வந்து சரியான முறையில் அதை பதப்படுத்தி இது பண்ணீங்க அப்படின்னா, வேல்யூவேஷன் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் வச்சுக்கலாங்கிறாங்க.
0: போஸ்ட் ஹார்வெஸ்ட்.
1: ஆமா, நீங்க அறுவடை பண்ணி அதை வந்து பவுடர் ஃபார்ம்ல பண்ண முடியுங்கிறாங்க. பவுடர் பண்ணி நீங்க வந்து வச்சுக்க முடியும், அதே சுவை அதே இது வந்து கிடைக்கும், நீண்ட நாள் வச்சுக்க முடியும். நீங்க 20 ரூபாய்க்கு விற்கிற தக்காளியை வந்து 400 ரூபாய்க்கு விற்க முடியும். அதே ஒரு கிலோ தக்காளியை
0: மதிப்பு மாத்தணும்,
1: மதிப்பு கூட்டணும். அந்த பவுடரை வந்து 400 ரூபாய்க்கு வந்து நீங்க விற்க முடியும். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து பவுடர் ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீண்ட நாளைக்கு நீங்க வச்சுக்க முடியும், நல்ல விலையை வந்து கிடைக்கும், நீங்க வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளையும் நம்ம எப்படி வந்து பேக் பண்றது, எப்படி மதிப்பு கூட்டுறது, அதுல வந்து பெரிய வந்து கெடுதல் தராத பொருட்களை எல்லாம் போடாம நீண்ட நாள் வச்சிருக்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேசுறதுக்காக அவங்க ஒரு விஞ்ஞானி வந்து புவனேஸ்வரி அக்கான்னு சொல்லிட்டு அவங்க முதன்மை விஞ்ஞானியா இருக்காங்க. அவங்க வந்து பேசுறாங்க. IHR இருந்து ரெண்டு விஞ்ஞானிகள் வந்து வர்றாங்க. இது இல்லாம சென்னையில இந்த இயற்கை பொருட்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறதுக்காக ஆர்கானிக் ஷாப் வந்து ஒரு 10 ஷாப் வச்சிட்டு இருக்காங்க. தானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் ஷாப், மதுசூதனன் சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்து சென்னையில இந்த துறையில இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பு இதுக்கு இருக்குது, என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறாங்க. அப்போ ஒரு இயற்கை விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை வருது, தரமான உணவு உற்பத்தி பண்ணா அதுக்கான சேனல்ஸ் இருக்குது, மக்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கறதுல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்.
0: சென்னை மாடலே வந்து நம்ம பொள்ளாச்சியிலயோ ஈரோட்லயோ
1: எந்த நகரத்துல வேணாலும் நம்ம பண்ண முடியும். கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விவசாயி இருக்கு, எந்த இடத்துல இருந்தாலும் அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய நகரத்தை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒண்ணு இல்லன்னா ஒரு விவசாயி 50-100 குடும்பங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்கனாலே நல்ல ஒரு வருமானம், ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்.
0: நான் சமீபத்துல உங்களுடைய ஈஷா ஃபார்முக்கு வந்தப்போ அங்க உங்களுடைய நண்பர் இருந்தார் முத்துக்குமார், அவர் சொன்னார் ஒரு கான்செப்ட், ஃபேமிலி டாக்டர்னு எல்லாத்துக்கும் இருக்காங்க, ஃபேமிலி விவசாயின்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 ஃபேமிலி சேர்ந்து ஒரு விவசாயி, அவங்களை டிபெண்ட் பண்ணாவே போதுமே, அவருடைய வாழ்வாதாரமும் மேல வந்துடும், இவங்களுடைய வாழ்க்கை முறையும் ஹெல்த்தியா இருக்கும்.
1: நிச்சயமா,
0: நல்ல கான்செப்ட் அது.
1: ஆமா, ஏன்னா அது மாதிரிதான், அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா ஒரு சுலபமான ஒரு வாழ்வியல் முறையா இது வந்து மாறிடும். சுத்தி இருக்கிற மக்கள் யாருக்கெல்லாம் விவசாயம் இல்லையோ எல்லாருமே சாப்பிட்டு ஆகணும்.
0: கட்டாயம்
1: அந்த சாப்பாடை வந்து அந்த உணவு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நஞ்சில்லாம உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயிட்ட இருந்து நேரடியா வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே ரெண்டு பேருக்குமே பலன். இவருக்கு நல்ல ஆரோக்கியம், ஆஸ்பத்திரி காசு கொடுக்க தேவையில்லை, இவருக்கு வந்து பொருளாதாரம் மேம்படும், தொடர்ந்து நஞ்சில்லாத உணவு கொடுப்பாரு, இந்த மண்ணை வந்து காப்பாத்துவார்.
0: அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து விவசாயிகளுக்கு மட்டுமே உண்டானது கிடையாது,
1: நுகர்வோருக்கும் இணைஞ்சது. நீங்க இதுல இன்னும் ஒரு சில விஷயம் அம்சங்கள்லாம் இருக்கு. இதுல மாடி தோட்டம், இப்ப எனக்கு நிலம் எல்லாம் இல்லைங்க, ஆனா விவசாயத்துல எனக்கு ரொம்ப ஆர்வம். எங்க அப்பா தாத்தாவெல்லாம் விவசாயம் தான், ஆனா நாங்க பொழப்புக்காக விட்டுட்டு சிட்டிக்கு வந்துட்டோம். ஆனா எனக்கு

இன்றைய நிகழ்ச்சியில் நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.

0: மாடி இருக்குது, அல்லது சுத்தி வந்து ஒரு 10-15 அடி இடம் இருக்குது, வீட்டை சுத்தி அப்படியே வால் மாதிரி போகுது, புறக்கடை இருக்கு, வீட்டு தோட்டம். சோ இத வந்து எப்படி பண்றதுங்கறதுக்காக சென்னையில ரொம்ப மைத்ரேயின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா வந்து இந்த துறையில நீண்ட காலமா இருக்காங்க. மாடியிலேயே வந்து எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு அறுவடை பண்ணி அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வர்றத வந்து விற்பனையும் பண்றாங்க. இது எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்கறாங்க. வீட்டு தோட்டம் அமைக்கிறது எப்படின்னு வந்து சொல்லி கொடுக்கறாங்க. சோ ஒரு மைத்ரேயன் வந்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்காக வந்து அந்த ஒரு அவருடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல முக்கியமா இந்த நிகழ்ச்சியோட தனித்துவம்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா முழுக்கத்துல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட இங்க வந்து இந்த பாரம்பரிய விதைகளுக்கான ஸ்டால் அமைக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து விவசாயிகள் விதை வாங்கிக்க முடியும். ஒரே ஒரு விதை தான் வாங்க போறாங்க. எல்லா நாட்டு விதை, நல்ல வீரியமான, நல்ல வந்து அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு வெள்ளாமைன்னு சொல்லுவோம்ல, அந்த வெள்ளாமைக்கு உகந்த விதைகள். நீங்க ஒரு தடவை வாங்கி அவங்க பட்டம் சொல்லுவாங்க, அந்த பட்டத்துக்கு நம்ம இங்க போட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆயுளுக்கும் அந்த விதையை நீங்க பாதுகாக்கிறீங்க அப்படின்னா ஆயுளுக்கும் உங்க கையில இருக்க போகுது. அது வந்து விவசாயிகள் இங்க வாங்க முடியும். ஏன்னா நம்ம மண்காப்பும் இயக்கம் இந்த நிகழ்வை நடத்துறதுனால இவ்வளோ பேரும் வந்து ஆர்வமாக வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க மாநிலத்தில் சிறந்த செயல்கள் பண்ணியிருக்கிறதுக்காக நிறைய விருதுகளை வாங்கியிருக்கிறவங்க, விவசாயிகள்னால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறவங்க, அரசுனால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறவங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அவங்க உடையெல்லாம் நேரடியாக நீங்கள் உரையாடலாம். அவங்களுக்கு மொழி தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட்டர் போட்டு நீங்கள் தமிழில் பேசிங்கன்னா அவங்க ஹிந்தியோ ஒடிசாவோ ஏதோ கன்னடமோ என்ன பேசினாலும் அதை உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி
1: உணவுக்காடு திருவிழா திருச்சியில் நடந்து,
0: ஆமாங்க,
1: மேங்கோ மேன் ஆஃப் இந்தியா,
0: ஆமாங்க, கலிமுல்லா
1: கலிமுல்லா கான் அவர் பேசுவார் அப்படின்னாங்க. சரி, யாரோ ஒரு டிரான்ஸ்லேட்டர் வருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அவர் தமிழ்லயே பேசு,
0: ஆமா தமிழ்லயே, அவரோட குரல்லயே தமிழ்ல பேசுனாரு. ஏஐயோட உதவி
1: உதவி அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஆப்பிள் விளைவிக்கிறவர், அவருடைய உரையும் வந்து இன்ட்ராக்ஷன் மட்டும் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தாரு, டிரான்ஸ்லேட்டர் இருந்தாங்க. மற்றபடி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து தமிழ்லயே வருது. ஸோ அது ஒரு தடை கிடையாது. நீங்க இந்தியால இருந்து யாரை வேணா கூப்பிட்டு வரலாம், யாரை வேணாலும் நம்ம தாய்மொழியிலேயே நம்மளுடைய மொழியிலேயே பேச வச்சு நம்ம கேட்டுக்கலாம், அனுபவத்தை பகிர்ந்து.
0: கட்டாயம், ஏன்னா இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்குங்கன்னா நம்மளோட பாக்கெட்லயே வந்துருச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தது அப்படின்னா நம்ம மொழி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஒரு திருவிழால எல்லாரும் வந்து கூடுறாங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் ஒரு 5 நிமிஷம் இன்ட்ராக்ஷன் பண்ணி உங்க ஊர்ல எப்படி இருக்கு விவசாயம் எல்லாம், இந்த விதையெல்லாம் உற்பத்தி பண்ண உங்க பயணத்தை சொல்லுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கலந்துக்கிறதுக்கு இந்த திருவிழாங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறோம். இதுக்காக தான் இந்த 3 நாள் திருவிழா நடத்துறோம். ஆனா நாங்க களத்துல பண்றது மாசத்துக்கு ஒரு 10 நிகழ்ச்சி வந்து தோட்டத்துல நடத்துவோம்.
1: அதனுடைய எண்ட் பாயிண்ட் இந்த மாதிரி திருவிழா.
0: ஆமா, இது பெரிய அளவுல ஒரு விழிப்புணர்வு உருவாக்கி இதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அவங்க ஒரு நாள் திரும்ப வந்து இந்த களப்பயிற்சிக்கு வந்து கலந்துக்குவாங்க. அந்த விதத்துல இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டு போறோம். இதுல சென்னை பக்கத்துல ஒரு ஜனா சிவதானுன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை விவசாயி, அவர் வந்து கீரை சாகுபடி பண்றாரு, காய்கறியும் பண்றாரு, முக்கியமா கீரை. அவர் வந்து சென்னை சிட்டில இருந்து 20-25 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கிறாரு. உற்பத்தி பண்ற கீரை எல்லாமே வந்து அவர் நேரடியா வந்து மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறாரு சிட்டியில. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால கொடுக்க முடியலங்க சாமி அப்படிங்கிறார். அவரோட தோட்டத்தில் நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் நடத்தி இருந்தோம். அதுல வந்து கலந்துகிட்ட விவசாயிகள் ஒரு 40-50 பேர் விவசாயிகள், இன்னொரு 10 பேர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோடதும் வாங்கி கொடுக்கறாரு. உங்களுக்கு நம்ம அப்படி பேசணும் இல்லைங்களா, நகர்ப்புறத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா 40-50 கிலோமீட்டர் அது வந்து நீங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆகிற மாதிரி தூரத்துல இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா காய்கறிகளும் கீரையும் இயற்கை முறையில் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இடைத்தரகர நம்பி இருக்க தேவையில்லை. மார்க்கெட் ரேட்டு ஏறுது இறங்குதுன்னு பார்க்க தேவையில்லை. நீங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், கட்டு 30 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். எங்கிட்ட காய்கறி வாங்கினீங்கன்னா 50-60 ரூபா கிலோ
1: பண்ண முடியும்.
0: ஆமா, அது அவங்கவுங்க. இப்ப இவரெல்லாம் அப்படித்தான் பண்றாரு. மார்க்கெட்ல ரேட்டு குறைஞ்சாலும் நான் என் கஸ்டமருக்கு இந்த ரேட்டு தாங்க, அதிகம் போனாலும் எனக்கு இவ்வளவுதாங்க. ஏன்னா நான் வந்து செலவு பண்றேன், எனக்கு முட்டுவலி செலவு இருக்குது, எனக்கு லேபர் காஸ்ட் இருக்குது, நான் உழைக்கிறேன், ஏன் வண்டி வாகனம் வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு கிலோவுக்கு உற்பத்தி ஆகிற செலவு எனக்கு தெரியும். எனக்கு 20 ரூபா உற்பத்தி ஆகுதுன்னா எனக்கு ஒரு 30% அதுல இருந்து கிடைச்சு 30 ரூபா கிடைச்சாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும். நான் மார்க்கெட் ரேட்டுக்கு நான் ஏன் போகணும், நான் வந்து நல்ல உணவு உருவாக்குறேன், என் பொருள் தரமா இருக்குது, யார் வேணாலும் வந்து பார்த்துக்க முடியும், எங்க வேணாலும் சோதனை பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் பண்ணணும்.
1: இப்ப இதை வந்து நுகர்வோரும் ஒத்துக்கிறாங்க இல்லைங்க?
0: நிச்சயமா. இந்த மாதிரி நீங்க சென்னை மாதிரியான நகரங்கள்ல, பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல கிடைக்க மாட்டேங்குது உணவு. அவங்கள

0: பொறுத்த வரைக்கும் நல்ல உணவுக்கு ஒரு 20% 30% ப்ரீமியம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை லாஜிஸ்டிக் தான். விவசாயி ஒரு இடத்துல இருக்கிறாரு, இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. எந்தெந்த விவசாயி எல்லாமே வந்து அதை கொண்டு வந்து ரீச் அவுட் டோர் டெலிவரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர் ஜெயிச்சிட முடியும். டைரக்டா கொடுக்கணும், அல்லது அவர் இன்னொருத்தர் நடுவில் வச்சு அவரோட ஒர்க்கரா இருக்கணும். அவரு ஒரு ஸ்டாஃப் வந்து போட்டு அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவரு கொண்டு வந்து சேர்க்கணும்.
1: அதாவது இடைத்தரகரா இல்லாம,
0: ஆமா நேரடியே இவர் பண்ணணும் இல்லையே. அப்படிதானே எந்த தொழில்னாலும் ஒரு ஓனர் முதல்ல ஆரம்பிப்பாரு. அவர் இப்ப ஒரு தரியே வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவர் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு தறி. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தொழிலதிபரா ஆயிருப்பாரு. இன்னைக்கு அவரா தறி ஓட்டிட்டு இருக்க போறாரு, ஆனா ஓனர் அவரு தானே. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, உங்க கிராமத்துல இருக்கிற பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து, அவங்களுக்கு வாகனம் வேற என்ன அந்த தொழில்நுட்ப வசதி எல்லாம் கத்து கொடுத்து இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல இருந்து உங்க மொபைல் போன்ல ஒரு விவசாயிக்கு வந்து அவங்க பால் வாங்குற காசு போட முடியும், நீங்க இப்ப பாக்க முடியும். நீங்க ஒரு பொருளை பேக் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையிலயோ அல்லது சாயந்தரமோ அவங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி ஆயிரும். இதுல நிறைய அப்டேட் இருக்குது. அதை எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம வீட்டுல படிச்சு பசங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள அதுல வந்து டியூன் பண்ணணும். பண்ணணும் அப்படின்னா நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அதுக்கான அந்த மதிப்புங்கிறது பொருளாதாரங்கிறது முழுமையா நம்ம அந்த விவசாயிக்கு வந்து சேரும். எவ்வளவு விவசாயிகளுக்கு அதிகப்படியமா வருதோ பொருளாதாரம் வருதோ அந்த கிராம பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சிடும். அதாவது நகரத்துக்கு ஏன் இப்படியா எல்லாமே படையெடுத்து வர்றாங்க, பொருளாதாரம் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கு. இப்போ இவ்வளவு மக்கள் அங்க வந்து சேரும்போது அவங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டி கொடுக்க முடியல, ஒரு சுகாதாரமான தண்ணி கொடுக்க முடியல, ஒரு சுற்றுச்சூழல் வந்து சரியா அமைக்க முடியல. கவர்மெண்ட்டும் இதுக்காக வந்து போராடுது. ஆமா கவர்மெண்ட்டும் இதுக்காக போராடுது. அப்போ பொருளாதாரம் வந்து டீசென்ட்ரலைசேஷன் ஆகணும் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களும் விவசாயிகளும் அவங்க காசு வந்து கிராமத்திலிருந்து வெளியே போகக்கூடாது, வெளியிலிருந்து உள்ள வரணும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரசாயன உரம் வாங்குறீங்க, வெளியே போகுது காசு, வெளியனா இன்னும் வெளியே போகுது, வெளிநாடுக்கு போகுது. நீங்க எந்த ரசாயன உரமும் நம்ம இடத்துக்கு கிடையாது, இறக்குமதி பண்றோம் நம்ம. இன்னைக்கு நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் என்ன சொல்றாரு, எப்பா போர் நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு நாளைக்கு வந்து கச்சா எண்ணெய் இதெல்லாம் வருதுன்னா அதை ஒட்டிதான் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, இந்த ரசாயன உரங்கள் எல்லாம். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு போங்க, எல்லாருமே தற்சார்பு விவசாயத்தை நோக்கி போங்க. அதுதான் நமக்கு நீண்ட நாளைக்கு வந்து நமக்கு வந்து தாக்கு பிடிக்க முடியும். நம்மளோட அந்நிய செலவாணி செலவு பண்றது நிறுத்தினா தான் நம்மளுடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும், நம்ம தாக்கு பிடிக்க முடியும்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட சொல்றாரு. அவர் விவசாயத்தை பத்தி மட்டும் இல்ல எல்லா துறையிலயுமே வந்து சொல்றாரு. நம்ம எனர்ஜிக்கு வந்து சோலாரை வந்து பயன்படுத்துங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்குள்ள போங்க, நம்ம இதன் சார்ந்து இருக்கக்கூடாது, தற்சார்புக்குள்ள நம்ம போய் ஆகணும், அப்பதான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறது வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க.
1: ஒவ்வொரு இடமும் ஆஃப் கிரிட் ஆகணும்.
0: எஸ். ஸோ அப்போ விவசாயத்தில் வாய்ப்பு இருக்குது. அண்ணா நம்மளோட விவசாயங்கிறது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விவசாய அறிவு நமக்கு. தாத்தம் பூட்டம் காலத்துல எல்லாம் வந்து எந்த ரசாயனம்னா இருந்தது, எந்த யூரியா இருந்தது, எந்த டிஏபி இருந்தது, இப்போ ஒரு 40-50 வருஷத்துல வந்தது தானே. ஆனா இன்னைக்கு விவசாயி மனநிலையில் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாருங்க, அது எப்படிப்பா யூரியா போடாம பயிர் வரும், இது தவறான மனநிலை இல்லையா. ஸோ அதுலேருந்து ஜெயிச்ச விவசாயிகள் மூலமாக நாம் இதை வந்து கற்றுக் கொடுக்கும்போது ஒரு விவசாயி அவர் முழுமையாக இதில் ஈடுபட்டார்னா 10 பிசா இடுபொருள் செலவு இல்லாமல், ஏன் நான் 10 பிசான்னு அழுத்தமாக சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவர் தோட்டத்தில் ஒரு மாடு இருந்து சுற்றி பயிர்களிலிருந்து அந்த கழிவுகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி அதை நீங்கள் வந்து உரமாக மாற்றுறீங்க அப்படின்னா, பூச்சி வரட்டியாக மாற்றுறீங்கன்னா நீங்கள் 10 பிசா செலவு இல்லாமல் இடுபொருள் செலவு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியும். ஏன் உங்களுக்கு செலவு அதிகமாக போகுது, உற்பத்தி செலவு குறைஞ்சிட போகுது தானே. நீங்கள் அந்த மாதிரி விவசாயம் பண்ணுற பொருள் தான் தரமாக இருக்குது, அந்த தரமான பொருளை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மக்களை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரம் உங்களுக்கு வரப்போகுது, கிராமம் வளரப்போகுது. தேவையில்லாமல் நம்ம பிள்ளைகள் வந்து ஊரில் இருக்காம நம்ம அம்மா அப்பா கூட இருக்காம ஏன் போய் கஷ்டப்பட போறாங்க நகர்ப்புறங்களில்.
1: நியூக்ளியர் ஃபேமிலி கான்செப்ட் உடஞ்சி மறுபடியும் அந்த கூட்டு குடும்பம் அந்த சமூக மாற்றமே வரும்.
0: எஸ் அண்ணா. எஸ்.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நாளை வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண்காப்பும் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சுவாமி ஸ்ரீமுகா அவர்கள்.
1: இப்போ இந்த விழாக்கு நீங்க என்ன ஏற்பாடுகள் பண்ணீங்க? எவ்வளவு ஸ்டால்ஸ், என்ன ஏரியா, வரவங்களுக்கு எல்லாம் இந்த பார்க்கிங் வசதி, உணவு, தண்ணீர்?
2: அண்ணா, கேள்விப்பட்டிருப்பீங்க, விஐடி பல்கலைக்கழகங்கிறது தமிழ்நாட்டில் புகழ் பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், நீண்ட நாளா இருக்கக்கூடியது. இதுல இருக்கிறதுலயே பெரிய அரங்கம், அண்ணா அரங்கம் சொல்லிட்டு அங்க இருக்குது. இதுல ஒரு 2000 பேர் உட்கார முடியும். இந்த அரங்கத்துலதான் நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இன்னொன்னு, அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் நிலத்துல வந்து பார்க்கிங்காக மட்டும் நமக்கு ஒரு இடம் அலோகேட் பண்ணிருக்கிறாங்க. இது இல்லாம வந்து இந்தியா முழுக்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை கண்காட்சி மட்டும் ஒரு 30-35 ஸ்டால்ஸ் வந்து வருது. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க அவங்களுடைய விதைகளை வந்து கண்காட்சிப்படுத்துறாங்க. அப்புறம் விதை நம்ம வந்து பரிமாற்றமும் வந்து நடக்குது. மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IHR மாதிரியான அமைப்புகளுடைய ஸ்டால்ஸும் வந்து இருக்குது. மிச்சம் எல்லாமே விவசாயிகள். நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது தான், ஒரு விவசாயி எந்தெந்த விதங்கள் எல்லாம் மதிப்பு கூட்ட முடியும் அவங்களுடைய பொருளை, அதெல்லாம் அங்கே காட்சிப்படுத்துறாங்க, விற்பனைக்கு வைக்கிறாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கும்போது, ஓ இதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். ஒரு பாரம்பரிய அரிசி, கருப்பு கோணீர் அரிசி இருக்குன்னா அதை அரிசியாகவும் பேக் பண்ணி வச்சிருப்பாரு, அந்த அரிசியை வந்து முறுக்கா மாத்தி வச்சிருப்பாரு, அதை அப்படியே சத்து மாவா மாத்தி வச்சிருப்பாரு, அதை வந்து லட்டா உருட்டி வச்சிருப்பாரு. இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு பொருள் இருந்து நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டால்ஸ் இருக்கு. மொத்தம் ஒரு 100 ஸ்டால்ஸ் வந்து நாம வந்து இந்த நிகழ்வுல திட்டமிட்டு இருக்கிறோம்.
1: ஏன்னா நான் சமீபத்தில் உங்களோட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், திருச்சியில்
2: வந்திருந்தேன்,
1: உணவு கடை திருவிழா. அதாவது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராம். இந்த வாலண்டியர்ஸ் உடைய பிஹேவியர், நீங்க சொன்ன மாதிரி பார்க்கிங், அது போக அள்ளிக்கிட்டு வந்தேன் சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி
2: சரி,
1: ஒரு ஆப்பிள் கண்ணா கொடுப்பான்னு சொன்னாங்க, 6 ஆப்பிள் கண்ணா.
2: சரி,
1: ஒரு நல்ல விற்பனைக்கான ஒரு வாய்ப்பும் அங்கே கிடைச்சது. நம்மளுக்கும் கிடைக்கக்கூடாத பொருள்லாம் நிறைய கிடைச்சது. அதாவது அரிதான பொருட்களும் நம்மளால வாங்க முடிஞ்சது. அதேதான் இங்கே இருக்கும் நினைக்கிறேன்.
2: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில ஒரு விவசாயி பங்கேற்க முடியும். ஏன்னா விவசாய தொழில்நுட்பங்களை கத்துக்கலாம், வேல்யூடிஷனை கத்துக்கலாம். அடுத்தது ஒரு நுகர்வோர் வந்து இதுல கலந்துக்க முடியும். எதுனாலன்னா, நான் நல்ல உணவு சாப்பிடணும்னா எந்த விவசாயிட்ட வாங்கலாம், அவர் எப்படி உற்பத்தி பண்றாரு அதை தெரிஞ்சுக்க முடியும். நல்ல உணவுகளை நேரடியாக விவசாயிட்ட அங்கேயே வந்து வாங்க முடியும், அவங்களை பத்தி அறிமுகம் வந்து கிடைக்கும். அப்புறம் ஏதாவது ஆர்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க, இதோ வந்து ஒரு தொழிலா வந்து பண்றாங்க, அவங்களும் வந்து இது பண்ணிக்க முடியும். ஆமா, நிறைய சோர்ஸ் வந்து கிடைக்கும், விவசாயிகளை வந்து தெரிஞ்சுக்க முடியும். பேசுற விவசாயிகள் மட்டும் இல்ல, இதுல செயல்படக்கூடிய விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க, அவங்க கூட வந்து இன்டராக்ட் பண்ண முடியும்.
1: ஆமா, சக்சஸ் ஸ்டோரிஸ் 1-2
2: தான் மேல நீங்க
1: கொண்டு வந்தீங்க.
2: நிச்சயமா, ஏன்னா எங்கனால அந்த ஒரு 6-7 மணி நேரத்துல 10 பேரை தான் பேச வைக்க முடியும். ஆனா எவ்வளவு பேர் வந்து முன்னோடிகள் இருக்கிறாங்க, சோ அந்த பாதையில இருக்கிறவங்க இருக்காங்க. சோ அவங்களை எல்லாமே வந்து அறிமுகமாய்க்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். தொடர்ந்து அவங்களை பத்தின நம்ம சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டே இருக்கோம். மண்காப்பம் இயக்கம் சேனல்ல யூடியூப்லயும் வருது, ஃபேஸ்புக்லயும் வருது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது வந்து ஒரு எளிமையான டூலா இருக்கு, கத்துக்கிறதுக்கும் சரி பரிமாறுறதுக்கும் சரி எளிமையான டூலா இருக்கு. அதுல நம்ம நீங்க சொன்ன மாதிரி எல்லாரை பத்தியும் முடிஞ்ச வரையும் கவர் பண்ணி நாம வந்து போட்டோம்.
1: இப்போ இந்த ஃபேர்ல, இந்த திருவிழாக்கு வரதுன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நம்ம வந்து?
2: அண்ணா, இதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, 8300-93777, 83-00-93-777. இந்த நம்பர் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும், முன்பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா ஆர்கனைஸ் பண்ண, ஏன்னா அவ்வளோ பேருக்கும் உணவு வழங்குறோம். இதுல டாய்லெட் பாத்ரூம்ல இருந்து, இருக்கையில இருந்து, அப்புறம் பார்க்கிங்ல இருந்து எல்லாமே திட்டமிடணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அவசியம், முன்பதிவு வந்து ரொம்ப அவசியம். ஸோ இது 200 ரூபா வந்து இதுக்கு பதிவு கட்டணமா வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். பொதுவா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்தணும் அப்படின்னா ஒரு நபருக்கு 800-1000 ரூபா செலவாகும் இந்த மொத்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கும். அது கொஞ்சம் நிதி எல்லாமே நம்ம வெளியில இருந்தெல்லாம் பெற்று, அந்த காலேஜும் நமக்கு வந்து இடமெல்லாம் ஃப்ரீயா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து உணவு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாரோட கூட்டு முயற்சியில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. அந்த 200 எதுக்குன்னா கமிட்மெண்ட்டுக்காக, யாருக்கு தேவை இருக்கு அவங்க வரணும், அவங்க முழுமையா இருந்து கமிட்டடா உட்கார்ந்து இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த

0: 200 ரூபா வந்து ஒரு குறைந்தபட்ச கட்டணமா நம்ம வச்சிருக்கோம். இது கொடுத்து பதிவு, நான் சொன்ன நம்பர்ல கூப்பிட்டு பதிவு பண்ணிக்கலாம். இல்லது உங்களை சோசியல் மீடியால இதோடைய லிங்க் வந்திருக்கும், இந்த விளம்பரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுல போய் நீங்க ஆன்லைன்லயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல நீங்க வந்து ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. நீங்க போனோடனே டக்குன்னு ஒரு எக்ஸ்பேண்ட் கொடுப்பாங்க, ஒரு சின்ன தகவல் மட்டும் வாங்க, வாங்கிட்டு உங்களை வந்து டக்குன்னு உள்ள அனுப்பிச்சிருவாங்க. அது வந்து உங்களுக்கு சௌகரியமா. இதுல எழுதுறதுக்கு ஒரு நோட் பேடு நம்ம வந்து கொடுப்போம், பேனா வந்து கொடுத்துருவோம். ஸோ பேசுறவங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அது இல்லாம ஸ்பீக்கர்ஸுடைய அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஷேர் பண்ணிடுவோம். எப்போ வேணாலும் அவங்கள்ட்ட வந்து தொடர்பு கொண்டு அவங்களோட சௌகரியமான நேரத்தில் சந்தேகங்கள் இது கேட்டுக்க முடியும். அடுத்தது யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுடைய நிலங்கள்ல மாசம் மாசம் ட்ரைனிங் நடத்துவோம் நேரடியா. சரி, நீங்க இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு உற்சாகம் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க களத்துல போய் எங்க தோட்டத்துல போய் மண்ணுல நின்னீங்கன்னா தான் எனக்கு டவுட் வரும், இது மண்ணை எத்தனை தடவை உழவுணும், முதல்ல 5 குத்து போடணுமா, இதெல்லாம் வரும்போது அப்போ ஒரு களப்பயிற்சி தேவைப்படுது. அவங்க தோட்டத்துல களப்பயிற்சி நம்ம நேரடி அதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்ல உங்களை கொண்டு வந்துருவோம், எப்ப வேணாலும் கேள்வி கேட்கலாம். முதல் கட்டமா வந்து ட்ரைனிங் கம்யூனிகேஷனுக்காக ஒரு குரூப்ல இருப்பாங்க. இந்த ட்ரைனிங் முடிஞ்ச, அதாவது இந்த மெகா ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் குரூப்ல வந்து அவங்களை ஆட் ஆக சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளோட கம்யூனிகேஷனே அதுலதான் சுலபமா நடத்துக்க முடியும். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றது, எங்க கையை பிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், சரிங்களா. நாங்க அழைச்சிட்டு போயிட்டே இருப்போம். எந்த கேள்வி வந்தாலும், என்ன அவங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், நம்ம வந்து ஒரு 1 டேக்குள்ள வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பாண்ட். இந்த நிகழ்வு நாங்க ஆக்சுவலா பொதுவா இப்ப நாங்க ஒரு மெகா ப்ரோக்ராம் நடத்திட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3000 பேர் வர்றாங்க. நீங்க திருச்சி ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா 6500 பேர், சரிங்களா. சோ இந்த ஹால் வந்து 2000 பேர் தான் கெப்பாசிட்டி, அங்க அதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம ஒரு 2000 பேர் வச்சு இந்த நிகழ்வு திட்டமிடுறோம். அது இல்லாம இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு போறவங்க, அந்த ஸ்டால மட்டும் பாத்துட்டு போறவங்க, அரங்குக்குள்ள வராம, இந்த இப்ப நுகர்வோர்கள்லாம் பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்டால்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எப்படி ஒரு 3000-3500 பேர் இந்த நிகழ்வுல நம்ம எதிர்பார்க்கிறோம். அரங்குக்குள்ள 2000 பேரை நம்ம அகாமடேட் பண்றதுக்கு எதிர்பார்க்கிறோம். முன்பதிவு பண்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணுவோம்.
1: இப்போ அந்த முன்பதிவுக்கு ஏதாவது ஒரு கட் ஆஃப் டைம் வச்சிருக்கீங்களா, டேட்
0: வச்சிருக்கீங்களா? இது அதான் எப்போ வந்து இந்த 2000 ஃபில் ஆகுது அதை பொறுத்து. பொதுவா வந்து எங்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபில் ஆகும், ஒவ்வொரு நிகழ்ச்சி பொறுத்து. அடுத்த ஒரு 2-3 நாளுக்குள்ள சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், வெள்ளிக்கிழமைக்குள்ள.
1: அதாவது சுவாமி ஸ்ரீமுக ஐயா, உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க,
1: ஒரு திருவிழா பாரம்பரிய விதை மற்றும் காய்கறி திருவிழா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு உங்களை நிலையத்துக்கு வர சொல்லியிருந்தோம். பட் நீங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய தகவல். அதாவது ஒரு கிராம முன்னேற்றம்னா எப்படி, டவுன்ல போய் ஏன் கஷ்டப்படணும் படிச்சவங்க. இப்போ நம்மளே பாக்குறோம் நிறைய பேர், இப்ப அம்மா எல்லாம் லைட்டா விவசாயத்துக்குள்ள வர்றாங்க, மார்க்கெட்டிங் எல்லாம் பசங்க பாத்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் அதிகமாயிருச்சு, டெக்னாலஜி அவங்க ஹேண்டில் பண்றாங்க. நம்ம அம்மா அப்பா கூட சப்போர்ட் பண்ணி ராஜா மாதிரி இருக்கலாமே வீட்டுலயும், இந்த மாதிரி ஒரு தகவல் எல்லாம் கொடுத்தீங்க.
0: இதுதான் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு சொல்லு இருக்கு, அவனுக்கு என்னடா ராஜா விட்டு கண்ணு குட்டின்னு
1: சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நம்ம ராஜா வீட்டு கண்டுபிடி மாதிரி சொல்றாங்க. அதுக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பு தான் நீங்க கொடுத்தது.
0: நிச்சயமா
1: நல்ல தகவல்கள்.
0: நிச்சயம்
1: இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம இன்னும் நிறைய பேசுவோம்.
0: நிச்சயமாங்கண்ணா.
1: விதையினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன்னா அந்த காலத்துல பாத்திருக்கேன் நான்லாம், ஒரு முரத்துல எங்க ஊர்ல எல்லாம் காய் விதையெல்லாம் காஞ்சிட்டு இருக்கும். முக்கியமா பாகக்காய் விதை, பீக்கம் விதை எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப அந்த மாதிரி
0: பார்க்க ஒரு சூழ்நிலையா இருக்கும்.
1: இப்ப எல்லாம் அதெல்லாம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி பாக்கெட்லதான் விதைகள் வருது. அதை பத்தி நம்ம இன்னொரு சந்தேகத்துல நிறைய பேசுவோம்.
0: நிச்சயமா
1: எங்க நிலையத்துக்கு வந்து இந்த ஒரு முக்கியமான பிஸியான ஷெட்யூல்லயும், ஏன்னா 2 நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு, அதுலயும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எங்களுடைய நேரிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.
0: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னா, ஏன்னா அது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம் இது. நம்மளுடைய ஆகாஷவாணி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு விஷயம். எத்தனையோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு வந்து இங்கிருந்து போய் சேர்ந்துருக்குது. ஸோ இந்த ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் உங்கள் கூட உட்காந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சில அனுபவங்களை வந்து உங்களுடைய நேயர் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு வந்து ஒரு மனம் நிறைந்த ஒரு திருப்தி. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.
1: தொடர்ந்து பயணிப்போம் ஐயா.
0: நன்றிங்க.
1: நிறைய தகவல்களை நிறைய மக்களுக்கு எடுத்து செல்வோம், பகிர்ந்து கொள்வோம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: இதுவரை நிகழ்ச்சியில் நாளை வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் ஈஷா மண் காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா குறித்த

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்திகள். சென்னையில்
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்து திரு செல்வ பெருந்தகை

0: பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங் ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 103 FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 பண்பலை, நேரம் 8:05. இதம் ரிதம். தமிழ் திரையுலகின் திரைக்கதை உலகையே புதிய உயரத்திற்கு எடுத்துச் சென்ற ஒரு படைப்பாளி, நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா என பன்முகத் திறமையால் ரசிகர்களின் இதயங்களை வென்றவர் கே பாக்யராஜ். அவரது மறைவு தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, நல்ல கதைகளை நேசிக்கும் ஒவ்வொரு ரசிகருக்கும் பேரிழப்பு. ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையையே சுவாரஸ்யமான திரைக்கதையாக மாற்றும் வித்தை அவருக்கே உரியது. அதனால்தான் அவரை அனைவரும் அன்புடன் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கின்றனர். இன்று அவரது கலைப்பயணத்தை நினைவு கூறுகிறோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில் அவரின் படங்கள், பாடல்களின் மூலமாக ஒரு நினைவஞ்சலி.

தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியதை கேட்டோம். இளையராஜா இசையில் ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். இதம் ரீதம் 8:12. ஒரு பெரிய இயக்குநராக உருவாகும் முன் கே பாக்யராஜ் மிகப்பெரிய கனவுகளோடு வாழ்ந்த ஒரு இளைஞர். சினிமாவின் மீது அளவில்லா ஆர்வம் கொண்ட அவர் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். அந்த அனுபவம் அவருடைய திரைப்பட மொழியை மட்டுமல்ல மனிதர்களை படிக்கும் கலையையும் கற்றுக் கொடுக்கிறது. 1979 சுவரில்லா சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான அவர் முதல் படத்திலேயே தன்னுடைய தனித்துவத்தை நிரூபிக்கிறார். அதன் பிறகு வந்த ஒவ்வொரு திரைப்படமும் தமிழ் சினிமாவின் புதிய திரைக்கதை இலக்கணத்தை உருவாக்கியது. அவரோட படங்கள்ல கதாநாயகன் ஒரு சூப்பர் ஹீரோ அல்ல, நம்மள மாதிரியே தவறுகள் செய்யக்கூடிய, சிரிக்கக்கூடிய, அழக்கூடிய, காதலிக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். அதனாலதான் அவருடைய படங்களை மக்கள் தங்களோட வாழ்க்கையில இணைச்சிட்டாங்க.

நெகிழிக்கீடு அந்த பாட்டு புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக ஜென்சி பாடியது இளையராஜா இசையில. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 8:17 இதம் ஹரிதம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு கலைஞன் மறையலாம், ஆனால் அவர் படைத்த கலை ஒருபோதும் மறையாது. திரைக்கதை மன்னன் இயக்குனர் நடிகர் கே பாகிராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக இன்றைய இதம் ஹரிதம் நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டிருக்கிறது. 1978 16 வயதினிலே படத்தை இயக்குனர் பாரதிராஜ் இயக்கிய போது அதுல உதவியாளராக சேர்ந்த பாக்யராஜ் பாரதிராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியோட ஒரு காட்சியில நடிக்கிறார். பாரதிராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்துல 2 காட்சிகள்ல நடித்தவர் அந்த படத்திற்கு வசனமும் எழுதுகிறார். தன்னோட 4வது படமான புதிய வார்ப்புகள் படத்துல பாக்யராஜ கதாநாயகனா அறிமுகம் செய்தார் பாரதிராஜா. கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னாடி சுதாகர் சுமதி நடித்த சுவர் இல்லா சித்திரங்கள் படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் அதுல ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்தார். பாக்யராஜ இயக்குனரா அறிமுகப்படுத்தியவர் பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்களின் சகோதரர் கோபிநாத். ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அந்த படத்துல வில்லன் வேடத்திலும் நடித்த இவர் ஒரு கை ஓசை அப்படின்ற படத்தின் மூலமா தயாரிப்பாளராகவும் உயர்கிறார்.

கேட்ட இந்த பாட்டு சங்கர் கணேஷ் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக. 8:23 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில மறைந்த திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், நடிகர் மற்றும் வசனகர்த்தா என பன்முக திறமையால் ரசிகர்களின் இதயங்களை வென்ற கே பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இவர் ஒரு கை ஓசை அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா தயாரிப்பாளரா மாறுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை இவரே இயக்கியும் இருந்தார் இந்த திரைப்படத்தில். அது மட்டும் இல்லாமல் வாய் பேச முடியாதவராகவும் நடித்து தன்னோட திறமையை வெளிப்படுத்தி இருப்பார் அப்படின்றது ஒரு விஷயங்க. அதே மாதிரி இந்த படத்திற்கு அப்புறமா மௌன

கீதங்கள் அப்படின்ற ஒரு படம், அதே மாதிரி இன்று போய் நாளை வா, இந்த மாதிரியான படங்கள் மாபெரும் ஹிட்டுகளாக அமைஞ்சது. விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தான முடிச்சு, இப்படி அவரோட படங்கள் அனைத்துமே வெற்றி படங்களாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஆளு அப்படின்ற படத்தின் மூலமா இசையமைப்பாளர் அப்படின்ற புது அவதாரமும் எடுத்தார். இதைத் தொடர்ந்து பல படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கிறார்.

கேட்ட அந்த பாட்டு மௌனகீதங்கள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது கங்கை அமரன் இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நேர்லே. இன்றைய இதம் ரிதம் நிகழ்ச்சி இயக்குநர் மற்றும் நடிகர் கே பாகிராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தன்னுடைய குருநாதர் பாரதிராஜாவோட சேர்ந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் இந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தை இயக்குகிற

இடைவெளிக்கு அப்புறமா தன்னுடைய குருநாதர் பாரதிராஜாவோட சேர்ந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமல்ஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் இந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிக்க அந்த படத்தை இயக்குகிற பொறுப்பை பாக்யராஜ் ஏற்கிறார். ஆக்ரி ராஷ்தா அப்படின்ற பெயரில் வெளியான அந்த படம் தான் பாக்யராஜ் இயக்கிய முதல் ஹிந்தி படம். பாக்யராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் ஹிந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தி மட்டுமின்றி தெலுகு, கன்னடம், ஒரியா அப்படின்னு பல மொழிகளிலும் இவருடைய கதைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன.

0: திட்டம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
2: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
1: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
2: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
4: அர்த்தமுள்ள அரட்டை.
3: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
5: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி. நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
6: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
3: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
7: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

நெகிழிக்கீடு அந்த பாட்டு விடியும் வரை காத்திரு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானுக்கு பாடியது இளையராஜ செய்யல. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 8:34 நிமிடம் இதம்

0: நெல்லிக்கீடு அந்த பாட்டு அந்த 7 நாட்கள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 8:41 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இதம் ரிதம். திரைக்கதை மன்னன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நடிகை ஊர்வசி அவர்கள் கதாநாயகியாக அறிமுகமான முதல் தமிழ் திரைப்படம் முந்தானை முடிச்சு. ஆனால் அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது முதல் முறையாக ஒரு நடிகை இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நினைப்பே நமக்கு வராது. அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை குறிப்பாக ஊர்வசி அவர்கள் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கே பாக்யராஜ் அவர்கள் செய்திருப்பார். இந்த திரைப்படத்தில் திரைக்கதையை எழுதி இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருப்பார் கே பாக்யராஜ் அவர்கள். ஸோ எந்த அளவுக்கு மற்றவர்களை தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துறதுல மிக முக்கியமான ஒரு காரணியா இவர் இருந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அது மிகையல்ல. சோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அவருடைய படங்கள் நம்ம பார்க்கும்போது தியேட்டர் கொண்டாட்டத்தோட முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க. நடுத்தர குடும்பங்களோட அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடிகளாக இருக்கும். பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளோ இல்லை ஆடம்பரமான செட்டிங்களோ இல்லாமல் மிக எளிமையான மனிதர்களை வச்சு அவர் சொன்ன கதைகள் ஒவ்வொன்றும் இன்னைக்கும் நமக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாசமல்லி.
1: கேட்ட அந்த பாட்டு தூரல் நின்று போச்சு. படத்திற்காக கே ஜெயசுதாஸ் மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜா சில. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் கேட்டு இருக்கீங்க இதம் ரிதம் நிகழ்ச்சி. நேர்களை இன்றைய இதம் ரிதம் நிகழ்ச்சி இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக மலர்ந்து கொண்டிருக்கிறது.
2: அப்படி இல்ல, நேத்து நல்ல சீனம். இதே தங்கச்சி கேரட் அண்ணங்கிட்ட, அண்ணே பிஏ படிச்சு என்ன ஒரு பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த அண்ணன் சமாதானப்படுத்தி ஒரு டைலாக் பேசுறான். என்ன டைலாக் பேசுனா?
3: பிஏ படிச்சனா ஒரு சாதாரண பியூனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது?
4: பாருமா, இருக்கிறத விட்டுட்டு என்னைக்குமே பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்கா எவ்வளவோ.
2: என்னது பலாக்கா கலாக்கான்ட்டு? இதா டைலாக்கு? இதே இடத்துல வேற மாதிரி பேசும் தெரியுமா? இப்ப பாரு, இப்ப அந்த பொண்ணு சொல்லியாச்சு, அண்ணன் பிஏ படிச்ச என்ன பியூனு கட்டி கொடுக்கணும், எப்படி மனசு வந்ததுன்னு. இதுக்கு நான் பதில் சொல்றேன் பாரு. இத பாருமா, சுகமும் துக்கமும் நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. ரோஜா செடியில முள்ளு இருக்கேன்னு சங்கடப்படுறத விட முள்ளு செடியில ரோஜா பூத்திருக்கேன்னு சந்தோஷப்படுமா? அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இது எப்படி இருக்கு? எனக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கிறேன், நீ பாட்டுல சாப்பிட்டு என்ன இருக்கும்?
3: என்ன என்னையா பண்ண சொல்ற?
2: மனசுல இருக்கிறது யாராவது கிட்ட கொடுத்தா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு சீன் எடுத்தாங்கல்ல, அதுல அண்ணங்கார பேசுற டைலாக் நான் பேசுறேன். இப்ப நீதான் தங்கச்சி, நான் அண்ணன், நான் அந்த டைலாக் பேசுறேன். தங்கச்சி மாதிரி ஆளு
3: என்னையா திடீர்னு அழைச்சோன்னா எப்படி ஆளுது?
2: முயற்சி பண்ணி ஆளு
3: வராது.

இந்த மாதிரி எவ்வளவோ திரைப்படங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியே இருக்கும். அதே மாதிரி அந்த திரைப்படத்தில் நடிப்பவங்களும் நம்மளில் ஒருத்தராக என்ன தோணும். ஸோ அந்த மாதிரியான திரைப்படங்கள், அதே மாதிரி அந்த டயலாக்ஸ் டெலிவரி, அந்த திரைக்கதை சான்ஸே இல்லைங்க. ஸோ எளிய மனிதர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவருடைய

திரைப்படங்கள் இருக்கும். அதனால தான் எல்லாருடைய குடும்பங்களிலும் சரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற திரைப்படங்களாக இவருடைய திரைப்படங்கள் அமைந்ததுன்னு சொல்லலாம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் இதம் ரிதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க.

கீழாந்து பாட்டு சின்ன வீடு திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் சுனந்த பாடியது இளையராஜா செய்யல. 8:54 இதம் ரீதம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவஞ்சலியாக இன்றைய இதம் ரீதம். திரைப்படத்துறையோடு எழுத்துலகிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் இவர். கடந்த 20 வருஷமா ஒரு வார இதழின் ஆசிரியராக இருந்து வருகிறார். வாங்க சினிமாவை பத்தி பேசலாம் அப்படின்ற சிறந்த புத்தகத்தை எழுதிய இவரது கைவண்ணத்தில் நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்யராஜ்.

0: கேள்வி அப்படின்னு பல புத்தகங்கள் வெளியாயிருக்குன்னு சொல்லலாம். புதிய வார்ப்புகள் படத்தின் சிறந்த வசனத்திற்காகவும் தாய்க்குழமை தாய்க்குழமை படத்தின் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசின் விருது பெற்றிருக்கிறார். ஒரு கை ஓசை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசின் விருதனையும் பெற்றார். தமிழ் திரையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த வீட்டு பையன் போன்ற தோற்றத்தில் நடித்து தன்னுடைய இயல்பான நடிப்பால் நம்மையெல்லாம் கவர்ந்தவர் இவர். மறைந்த தமிழக முதல்வர் MGR நடித்து பாதியில் நின்று போன திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்தில் MGR நடித்திருந்த காட்சிகளை வச்சுட்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்யராஜோட தனித்திறமைன்னு சொல்லலாம். இவர் உதவி இயக்குனராக இருந்தபோது இவருக்கு உதவியவர் பிரவீணா அப்படின்ற ஒரு நடிகை. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம் இவரை பற்றி.
1: அடராமா இது

ஒரு கலைஞரின் உண்மையான வெற்றி அவர் படைத்த படைப்புகள் காலத்தை தாண்டி மக்களின் மனதில் வாழ்வதில் தான் இருக்கிறது. அந்த வகையில் கே பாக்யராஜ் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு திரைக்கதையும் இயக்கிய ஒவ்வொரு திரைப்படமும் ஏதோ ஒரு குடும்பத்தின் நினைவாகவும் ஏதோ ஒரு மனிதரின் வாழ்க்கை பாடமாகவும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். சுவரில்லாத சித்திரங்கள் என்ற தனது முதல் இயக்குனர் படத்தின் தலைப்பை போல சுவர்கள் இல்லாமல் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் அழியாத ஓவியமாய் என்றும் வாழ்வார் பாக்யராஜ் அவர்கள். வெள்ளித்திரையில் திரைக்கதை என்று பார்க்கும்போது கே பாக்யராஜ் அவர்களை தவிர வேறு யார் நம் நினைவுக்கு வருவர்?

0: embezzlement case. Ceasefire between the US and Iran under pressure after a series of retaliatory strikes between the two sides. That is all in the news at 9. Good night.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய காத்திருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறக். இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை சினி சித்ரா கம்பைன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் கே.எஸ். மாதங்கன், ஒளிப்பதிவு தசரத ராமையா, எடிட்டிங் லக்ஷ்மண் கோரே, கே. நாராயணன், இசை ஆர். கோவர்த்தனம், தயாரிப்பு ரகு கஸ்தூரி நரசிம்மன், இயக்கம் கே. நாராயணன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக ரவிச்சந்திரன் நடிச்சிருந்தாங்க. திலக் அப்படிங்கிறது அவருடைய கதாபாத்திரத்தினுடைய பெயர். ஜெய் சித்ரா கீதா அப்படிங்கிற பெயரில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. விஜயகுமார் சேகர் அப்படிங்கிற பெயரில் கீதாவுடைய காதலனாக நடிச்சிருப்பார், அதாவது ஜெயசித்ராவுடைய காதலனாக நடிச்சிருப்பார். மேஜர் சுந்தரராஜன், மேஜர் ரங்கநாதன் அப்படிங்கிற பெயரில் விஜயகுமாருடைய அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. எஸ் ஏ. அசோகன் நீதிபதியாக நடிச்சிருப்பாங்க. நீதிபதி மனைவியாக எம் என் ராஜம் நடிச்சிருப்பாங்க, அதாவது ஜெயசித்ராவின் பெற்றோராக அசோகனும் எம் என் ராஜமும் நடிச்சிருப்பாங்க. சிஏடி சகுந்தலா ஒரு கேப்ரே டான்ஸராக, நளினி அப்படிங்கிற பெயரில் விஜயகுமாருடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. சுள்ளிராஜன் கண்ணன் அப்படிங்கிற பெயரில் விஜயகுமார் ரவிச்சந்திரன் இவர்களுடைய நண்பனாக நடிச்சிருப்பார். மனோரமா சுள்ளிராஜனுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. இது தவிர ஏராளமான அன்றைய பிரபல நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி. ஷீலா, இசை ஆர். கோவர்த்தனம்.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி.
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒளிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத், நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நேரம் 9:28, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நிறைவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, இரவு விடுதிகளில், அதாவது நைட் கிளப்ல ஆடி பிழைக்கும் கேபரே டான்சரான நளினி, அதாவது சிஐடி சகுந்தலா, வர்ற வருமானத்தை வச்சு தம்பி சேகர, அதாவது விஜயகுமாரை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. சமுதாயத்துக்கு பயந்து தம்பியை விட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க நளினி, அதாவது சிஐடி சகுந்தலா. இந்த நிலையில சேகர் ஜட்ஜ் மகளான கீதாவை, அதாவது ஜெயசித்ராவை காதலிச்சிருக்காரு. இந்நிலையில விஜயகுமாருடைய நெருங்கிய நண்பர்களான திலக், அதாவது ரவிச்சந்திரன், மற்றும் ஓவியர் ரவி இடையே கைகலப்பு ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா, ஓவியத்துக்கு மாடலா நிற்க வந்த இளம் பெண்ணை ஓவியர் ரவி பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறாரு. அதை தடுத்து தட்டி கேட்கும் பொழுது ரவிச்சந்திரனுக்கும் ரவிக்கும் இடையில அடிதடி நடக்குது. மற்ற ரெண்டு நண்பர்களான சேகரும் கண்ணனும் சண்டையை விலக்கி விடுறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: இப்படி அன்பையும் பாசத்தையும் என் மேல வச்சிருக்கிற ஒரு அக்கா எனக்கு இருக்காங்கிறது வெளி உலகத்துக்கே தெரியாம என்னை வாழ வச்சுட்டு இருக்கீங்களே, ஏக்கா இந்த கொடுமை.
3: உன்னை 10 பையனா என் கையில ஒப்படைச்சிட்டு அப்பா இறந்துட்டாரு. அனாதையாயிட்ட நாம் யார நம்பி வாழ்றதுன்னே எனக்கு புரியல. புரிச்சு நின்ன என் பருவத்தை ஊருக்கு முன்னே ஆடி காட்டி உன்னை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு உறுதி எடுத்துக்கிட்டேன். அதனால ஏற்பட்ட கேவலம் எனக்கு பெருசா தெரியல. நீ டாக்டராக போறேங்கிற பெருமைதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த டாக்டருடைய அக்கா கேவலம் ஒரு கேபரே டான்சர்னு சொல்லிக்கிறதுல உனக்கு என்னப்பா பெருமை வந்துட போகுது? நீ டாக்டர் ஆயிரு, அதுக்கப்புறம் என் அக்கானு சொல்லிக்கலாம். பா தம்பி, சாப்பிடலாம்.
2: அக்கா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
3: என்னப்பா?
2: வந்து என் கூட கீதான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா.

0: ஜட்ஜு மகள். அவளை
1: நீ விரும்புற அப்படித்தானே?
0: ஆமாக்கா.
1: இது உனக்கு ஆசைப்படுற வயசுதா. முதல்ல நீ படி, உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். இன்னையிலிருந்து அதிகம் சம்பாதிக்கிறதுக்கு வழியும் தெரிவிக்கிறேன். பா தம்பி.
2: இவர் போயிட்டு வர, இந்த மாணவர்களை கூட்டந்தேன்.

0: முடிஞ்சிடும். நாமளே தப்பு பண்ணலாமா? அந்த பொண்ணு அரகுற துணியோட இருக்கா, சொந்த துணியை கொடுத்து அனுப்பிடாவலையே. விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை இங்க நிறுத்தி வைக்கிறதே தவறு. மரியாதை வழி நடக்கும்.
1: இது ஏன் சொந்த விஷயம்? நீயும் இங்க இருந்தீங்க, மரியாதை கிடைக்கும்.
0: கட்டி கீழே போறான், கட்டி கீழே போறான். ஏய் ரவி, என்ன என்ன பண்ணே? உங்க ரெண்டு பேருக்கு என்ன மூளை கட்டு போச்சா? என்ன இத்தனை வருஷமா ஒன்னா பழகிச்சு, ஒரு சின்ன விஷயத்துக்காக அவன் கத்தி எடுக்கிறான், நீ கத்தி எடுக்கிற, உங்களுக்கு நல்லா இருக்காதே.
1: கண்ணா, இனிமே ஒத்து வர மாட்டான். இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை, நான் வரேன். குட் பை.
0: கண்ணா, திலக்கு எப்பவுமே இப்படித்தான், கோவம் வந்தா போயிடுவான், எல்லாம் நாளைக்கு சரியா போயிடும்.
2: என்ட அறிவு கட்டவனே, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பொம்பளை என்ன அப்படி லோ லோ லோன்னு அலையிறேன்?
1: வீக்னஸ் ஆயிசே, கலைஞனுக்கு கற்பனைகள் அதிகம்,
2: அதிகமா இருந்தாலும் ஆபத்து.
0: ரவி, திலக்கு நமக்கு வலது கை மாதிரி, இன்னைக்கு நடந்த தவறுக்கு நாளைக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுறாங்க.
1: நாளைக்கு
0: வரும்பொழுது கிழக்க கூட்டிட்டு வந்துரு.
2: அவனே இப்ப கோபத்துல போயிருக்கான், இங்க கூப்பிட்டா வருவானாடா?
0: எல்லாருக்கும் பொதுவான ஒரு இடத்துக்கு, அவனுக்கே தெரியாம அவனை நான் கூப்பிட்டு வந்துறேன். இவனை நீ அங்க கூப்பிட்டு வந்துரு, சமாதானம் பண்ணி பிள்ளை பறக்க விட்டுருவோம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நாம கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, நண்பர்களான திலக்கும் அதாவது ரவிச்சந்திரனும் ஓவியர் ரவிக்கும் இடையிலே சமாதானம் செய்ய மற்ற ரெண்டு நண்பர்களான சேகரும் கண்ணனும் முயற்சி செய்கிறாங்க. இது தொடர்பாக பேச ஓவியர் ரவி வீட்டுக்கு போகிறாங்க சேகரும் கண்ணனும். ஆனால் அங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஓவியர் ரவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடக்கிறாரு. பக்கத்தில் கையில் கத்தியோட மயங்கிய நிலையில் கிடக்கிறாரு திலக், அதாவது ரவிச்சந்திரன். இதனால் ரவியை கொலை செய்த குற்றத்துக்காக சிறையில் அடைக்கப்படுறாரு ரவிச்சந்திரன். வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பு எழுதும் நாளும் நெருங்கிட்டு இருக்கு. மகன் திலக் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கும் தந்தை மேஜர் சுந்தரராஜன் நீதிபதி அசோகனை சந்திச்சு தீர்ப்பை கொஞ்ச காலத்துக்கு ஒத்தி வைக்குமாறு கேட்கிறாரு. அதுக்குள்ள மகன் நிரபராதி அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் சேகரிச்சு வருவதாகவும் சொல்றாரு மேஜர் சுந்தரராஜன். ஆனா சட்டத்துக்கு விரோதமா எதையும் செய்ய முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு நேர்மையான நீதிபதியான அசோகன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: இன்னைக்கு அடிச்சுக்கிட்டத இன்னைக்கு முடிச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே குற்றவாளி திலக்கிற்கும் இறந்து போன ரவிக்கும் தகராறு இருந்திருக்கிறது. அப்போதே குற்றவாளி கத்தியையும் ரவி கட்டையும் எடுத்துக்கொண்டு தாக்க முற்பட்டிருக்கின்றனர். சாட்சிகளின் வாக்குமூலப்படி திலக் மிகவும் முரட்டுத்தனமான சுபாவம் உடையவர் என்பது தெரிகிறது. சாட்சியான கண்ணன் வாக்குமூலப்படி முதல் நாள் திலக் இனி ரவியின் ரூமுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றவர் நண்பர்கள் கண்ணனும் சேகரும் இல்லாத போது அறைக்கு தேடி வந்திருக்கிறார் என்றால் அதற்கு நோக்கம் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. திலக் ரவியை கத்தியால் குத்த ரவி கட்டையால் திலக்கின் தலையில் தாக்கியிருக்கிறார். இரண்டும் ஒரே சமயத்தில் நேர்ந்திருப்பதால் திலக் தப்பிச் செல்ல முடியாத அளவுக்கு அதே இடத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். ரவியை குத்திய கத்தியில் திலக்கின் கைரேகைகள் தான் பயந்திருக்கிறது. இதிலிருந்து திலக்குதான் குலசிதார் என்பதும் ஊர்ஜிதமாகிறது.
2: இந்த வழக்கை அடுத்த மாதம் 6 ஒத்தி வைக்கிறேன்.
3: திலக்
4: அப்பா, நான் கொலை செய்த நான் நினைக்கிறீங்க? இல்லப்பா, சத்தியமா இல்லப்பா. ஆமாப்பா, இல்லப்பா.
3: எஸ் அவனை நம்புறேன். எந்த குற்றம் செய்யாதவன நான் தண்டனை அனுபவிக்க விட மாட்டேன்.
5: ரகுநாதன், a retired major of the Indian Army.
2: Glad to meet you. Please take your seat.
5: Thank you.
2: நாட்டுக்காக உழைச்ச பெரிய மனுஷனை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்?
3: நீங்க விசாரிக்கிற வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள திலக் என்னுடைய ஒரே மகன். சந்தர்ப்ப அவரை குற்றவாளியா நிறுத்திச்சு. உண்மையில அவர் குணகாரம் இல்லை. இப்ப உங்களுடைய மகனுக்காக தீர்ப்புல சலுகை காட்டுங்கன்னு கேட்கறதுக்கோ அல்லது சட்டத்தை மாற்றியமைங்கன்னு கேட்கறதுக்கோ நான் இங்க வரல.
2: என்ன எதுக்காக இருக்கீங்க?
3: சாட்சிகள்லாம் விசாரிச்சு முடிச்சிட்டீங்க, தீர்ப்பு எழுத வேண்டியதான் பாக்கி. ஆனா என் மகன் குற்றவாளி இல்லை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. அதனால தீர்ப்பு எழுதுறத ஒரு மாசம் தள்ளி போடுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பிளீஸ், தயவு செய்து கருத்தை காட்டுங்க.
2: மிஸ்டர் ரகுநாதன், ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் நீதி தவற மாட்டேன், தவறிட்ட நீதிபதியா இருக்க மாட்டேன்.

0: சத்தியம் இது சத்தியம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குன்னா, ஓவியர் ரவி கொலை வழக்கில் நண்பன் திலக்குக்கு எதிராக அழுத்தமாக சாட்சி சொன்ன சேகருக்கு, அதாவது விஜயகுமாருக்கு, காதல் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. சேகர் கீதா, அதாவது விஜயகுமார் ஜெயசித்ரா காதலை கடுமையாக எதிர்க்கிறாரு. ஜெயசித்ராவினுடைய தந்தையான நீதிபதி அசோகன், அது மட்டும் இல்லாமல் உடனடியாக வேறொரு இடத்துல திருமணத்துக்கு ஏற்பாடும் பண்ணுறாரு நீதிபதி அசோகன். தந்தையின் முடிவை ஏற்க முடியாத ஜெயசித்ரா தற்கொலை செஞ்சுக்க போகிறாங்க. அவரை தடுத்து காப்பாற்றும் ஜெயசித்ராவின் அம்மாவான எம் என் ராஜம் கணவருக்கு தெரியாமல் விஜயகுமாருக்கும் ஜெயசித்ராவுக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. முருகன் கோயிலில் அதிகாலையில் நடக்கும் அந்த திருமணத்துக்கு தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளையான விஜயகுமார் வருவதில் காலதாமதம் ஏற்படுது. அந்த நேரம் பார்த்து சிறையிலிருந்து தப்பிக்கும் ரவிச்சந்திரன், அதாவது திலக், கோயிலை நோக்கி வேகமாக ஓடி வர்றாரு. முகூர்த்த நேரம் நெருங்கியதால ஓடி வந்த திலக் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சு ஜெயசித்ராவின் கார் டிரைவர் திலக்க மணமேடையில் அமர வைக்கிறாரு. ஹோமகுண்ட புகையினாலும் பதட்டத்திலையும் இருக்கும் ஜெயசித்ரா திலக்க சரியா கவனிக்காத நிலையில ஜெயசித்ரா கழுத்துல தாலி கட்டுறாரு திலக், அதாவது விஜயகுமார், அந்த நேரம் அதாவது ரவிச்சந்திரன். அந்த நேரம் பார்த்து சேகர் அங்கு வர, தன் கழுத்துல தாலி கட்டியது காதலன் சேகர் இல்ல, அது திலக், அதாவது ரவிச்சந்திரன் அப்படின்னு தெரிஞ்சு அதிர்ச்சியில மயங்கி விழுறாங்க கீதா. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாவலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.
2: அதிசயமா இருக்கு, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நடசாத்து நேரத்துக்கு வந்திருக்கேன்.
3: இந்த முருகனுடைய சன்னதியில் ஒரு கல்யாணம் நடந்தாகணும்.
2: வேகா நடந்தா போறது, யாரோட கல்யாணம்?
3: என் பொண்ணு கீதாவுடைய கல்யாணம்.
2: உங்க பொண்ணோட கல்யாணமா?

0: நாமக்கிரமா அப்பாஸ் பெரியல செய்ய வேண்டிய மேரேஜ் சாதாரணமா கோயிலே முடிச்சு விடுறதா ஜட்ஜி சார் தீர்மானிச்சாரு என்ன?
1: இல்ல முருகனை நம்பி நான் தான் தீர்மானிச்சிருக்கேன்.
0: அம்மா, ஜட்ஜி சாருக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்ய வந்துட்டே அவளை பகைச்சிருந்து இந்த கல்யாணத்தை நான் செய்து வைக்கப்படாது.
1: இந்த கல்யாணத்தை உங்களால நடத்தி வைக்க முடியலன்னா பொண்ணோட சாவுக்கு கண்டிப்பா வந்துருங்க.
0: என்ன வார்த்தை சொல்லிட்டு முருகனோட சன்னிதானத்துல சொல்ற வார்த்தையாவது? நான் ஜட்ஜி சாருக்கு வர்ற கோபத்தை நினைச்சு பயந்துன்னா மறுத்தேன்.
1: அவரை நான் சமாளிச்சிடுது.
0: நீங்களும் நானும் முருகனை நம்புறவா? அவன் பேர்ல வார்த்தை போட்டுறேன்.
2: வெள்ளிக்கிழமை காலையில 4:30 முகூர்த்தத்துக்கு என் பொண்ணையும் அந்த பையன் சேகரையும் அனுப்பி வைக்கிறேன். கல்யாணத்தை நீங்க நல்லபடியா முடிச்சு வச்சிருங்க.
0: அம்மா,
2: இந்த கல்யாணத்துக்கு ஜட்ஜி மட்டுமல்ல நானும் வர முடியாத நிலவன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும்.
3: வர வெள்ளிக்கிழமை அதிகாலையில 4:30 முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் நடக்க போகுது. தூங்கிடாதீங்க.
4: நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால முழிச்சுக்கிட்டே இருப்பேன்.
0: என்னமா கீதா, நாய் ஐந்து இருக்கு மாப்பிள்ளை என்ன
3: காணமே? எப்படியும் வந்துருவாரு.
0: 10 minutes more. முகூர்த்தம் எந்த இடத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. முருகா, என்ன பண்றது? நீ கொண்டு புள்ளடாப்பா. தானே மாப்பிள்ள வந்துட்டாரு. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஏகனா கண்டே பத்தாவே. கீதா, ஏய் திலக், என் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வர வேண்டிய நீ இப்ப என் வாழ்க்கையே பறிச்சுட்டீரா?
5: மை சன், தாலி கட்டிட்டியாமா? கிளேவர் பாய், நீ தாலி கட்டிட்டு வந்திருக்கிற அந்த பெண் யாரு தெரியுமா?
6: கட்டினதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு சேகரோட காதலி.
5: நோ, இப்ப சில கூட மறைவி. சட்டம் நீதி நேரிட்ட மாறுதட்டி பேசின ஜட்ஜ் சித்தம்பலத்துடைய ஒரே மகள்.
6: என்ன, ஜட்ஜ் மகளா?
5: ஆமா. இப்ப அந்த ஒரே மகளுடைய வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு தான் உனக்கு அவர் தீர்ப்பு எழுதணும்.
6: என்ன காப்பாத்துறதுக்காக அவர் மகளை பழி வாங்கிட்டீங்களே?
5: பழி வாங்கலப்பா, அவகாசம் வாங்கியிருக்கேன். அதுவும் தெய்வம் தந்த வழி.
6: தெய்வமா?
5: உன்னை பிரிஞ்சு இந்த வீட்டுல என்னால நிம்மதியா இருக்க முடியலப்பா. அதனால அமைதி நாடி முருகன் கோயிலுக்கு போறேன். கும்பல போற இடத்துல தெய்வம் காட்டின வழிதான் இது.
6: எப்படியோ நடந்தது முடிஞ்சு போச்சு. இனிமே நடக்க வேண்டிய சொல்லுங்கப்பா.
5: திலக், கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவா இருக்கிறதா நல்லது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை மோசனமாக உங்கள் மலத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து கதை இப்படி பயணிக்கினா, சேகரின் காதலி கீதாவின், அதாவது ஜெயசித்ராவின் கழுத்துல தாலி கட்டி மனைவியாக்கிய பிறகு வீட்டுக்கு போய் தன்னுடைய தந்தை மேஜர் சுந்தரராஜனை பார்க்கறாரு. சிறையிலிருந்து தப்பிய கைதியான திலக், அதாவது ரவிச்சந்திரன். அப்போதுதான் ஜெயசித்ராவின் கழுத்துல ரவிச்சந்திரன் தாலி கட்டியது எதேச்சையா நடந்ததில்லை. மேஜர் சுந்தரராஜன்

0: திட்டமிட்டு நடத்தியது அப்படிங்கிற உண்மை படம் பார்க்கும் ரசிகர்களுக்கும் திலக்குக்கும் தெரிய வருது. ஜெயசித்ராவின் திருமணத்தை ரகசியமாக நடத்தி வைக்க போவதா ஜெயசித்ராவின் அம்மாவான எம் என் ராஜமும் கோயில் அர்ச்சகரும் பேசிக்கிட்டு இருந்தது. மேஜர் சுந்தரராஜனின் காதலை விழுது. தன் மகனுக்கு தீர்ப்பெழுதும் நீதிபதி அசோகனின் பெண்ணான ஜெயசித்ராவை மகன் திலக்குக்கு திருமணம் செய்து வச்சுட்டா. நீதிபதி அசோகனால தன் மகனுக்கு எதிராக தீர்ப்பெழுத முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல சிறையிலிருந்து மகன் திலக்க தப்பிக்க வைக்கும் மேஜர் சுந்தரராஜன் ஜெயசித்ராவின் கழுத்துல திலக்க அதாவது ரவிச்சந்திரனை தாலி கட்ட வைக்கிறாரு. இந்நிலையில கட்டிய தாலிக்கு மதிப்பு கொடுத்து ரவிச்சந்திரனை கணவராக ஏற்றுக்கிறாங்க கீதா அதாவது ஜெயசித்ரா. இந்த நிலையில தலைமறைவாக இருக்கும் திலக் அதாவது ரவிச்சந்திரன் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அந்த நேரத்தில் தீர்ப்பு எழுதும் நீதிபதி அசோகன் கொலை குற்றவாளி திலக்கின் மாமனார் அப்படிங்கிற உறவு முறையை எடுத்து சொல்லி நீதிபதி அசோகனை அந்த வழக்கிலிருந்து சட்டப்படி விலகச் செய்கிறாரு திலக்கின் தந்தையான மேஜர் சுந்தரராஜன். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: கழுத்துல தாலி கட்டினது நல்லவனோ கெட்டவனோ அவன் கொலகாரனா இருந்தாலும் சரி அவன்தான் உன் கணவன், அதுதான் உன் தலைவி.
2: அடரே நீயா? என் மகனுக்காக உன் வீட்டு படியேறி நான் வந்தேன். அந்த படி தாண்டி இந்த வீட்டுக்கு நீ எதுக்காக வந்திருக்க?
3: படி தாண்டாம இருந்தாதான் பத்தினின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பத்தினியா இருக்க படி தாண்டி வந்திருக்கேன்.
2: என்னடா முழிக்கிற? இவ்வளவு பேச தெரிஞ்ச இந்த பொண்ணு யாருன்னு பாக்குறியா? வேற யாரும் இல்ல, நம்ம ஜட்ஜு மக
3: இல்ல மேஜர் மருமக.
4: என்னம்மா சொல்லு, எனக்கு மருமகளா? என் மகனுக்கு மனைவியா வாழ வந்துட்டியா?
3: வாழ வந்தவளே வாசல்லையே நிக்க வச்சுட்டீங்களே மாமா.
4: ஆமா ராமையா, மருமக முத முத வந்து என்னடா செய்யறது? ஆரத்தி இருக்கணும்,
3: மாமா. எங்க மாமா என் கணவர்? வாழ வந்தவனுக்கு கணவரை காட்டாம நிக்கிறீங்களே.
4: இப்ப அவன் இல்லம்மா. வந்தது போலீசாருக்கு முன் பயந்து நான் தான் அவனை தலைமறைவா இருக்க சொல்லி அனுப்பிட்டேன்.
3: எடுத்து சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன்.
4: பகலோட கண்ணு ரொம்ப பொல்லாது. உன்னை மருமகளா ஏத்துக்கிட்ட அப்புறம் மகன் கையில ஒப்படைக்க வேண்டிய என் பொறுப்பு தானே. அவனை பாக்குறதுக்கு நான் வழி சொல்றேன்.
5: நம்ம வீட்டு கேஸ் திரும்பவும் கோர்ட்டுக்கு வந்துருச்சு.
6: என்னதான் சொல்றீங்க?
5: ஜெயில இருந்து தப்பிச்சு போனானே திலக், நேத்து ராத்திரி அவன் பிடிபட்டுட்டான்.
3: மாமா, அவர் பிடிபட்டாரு. மாமா, அவர் பிடிபட்டாரு. அவரை எப்படி காப்பாத்துறது? என்ன மாமா பேசாம இருக்கீங்க? நீங்களும் நம்பிக்கை எழுந்துட்டீங்களா?
4: என்னம்மா, என் மகனுடைய தலைவதியை மாத்தி எழுத நான் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்து முடிச்சுட்டேன். இப்பத்தாமா புரிய போது உங்க அப்பாவுக்கு சட்டமா உறவான்ற பிரச்சனைக்கு முடிவு காண என் மகன் வந்துட்டாமா கோர்ட்டுக்கு.
7: இவரால குற்றவாளி தப்பிச்சென்ற காரணத்தால் தீர்ப்பு வழங்குவது தாமதிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் விரைவில் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
8: இந்த வழக்கிற்கான தீர்ப்பை இந்த மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை சொல்லப்படும்.
9: இவரால் குற்றஞ்சாட்டப்பட்ட திலக் உங்கள் மருமகன். சொந்தக்காரர் ஒருவர் சொந்தக்காரரை தீர்ப்பு வழங்குவது என்பது முறையற்றது. ஆகவே என் கட்சிக்காரர் சார்பாக இந்த ஆட்சேபனை மனுவை நான் தாக்கல் செய்கிறேன்.

அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விருந்து கொண்டிருக்கிறது. 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம்

0: அதனுடைய நிறைவு காட்சிக்கு நாம் வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதினா, கணவன் திலக் அதாவது ரவிச்சந்திரன் நிரபராதி என்பதை நிரூபிக்க ஜெயசித்ரா ரவிச்சந்திரனின் நண்பனான கண்ணனின் உதவியை நாடுறாங்க. கண்ணனின் காதலியான மனோரமா மூலம் ஒரு ஓவியம் மூலம் துப்பு தொடங்குது. அந்த ஓவியத்தில் இருக்கும் மாடலான கேபரே டான்சர் நளினியிடம் சென்று உண்மை என்ன என்பதை விசாரிக்கிறாங்க கீதா அதாவது ஜெயசித்ரா. உண்மையை முதல்ல சொல்ல தயங்கும் கீதா அதாவது நளினி நீதிபதி அசோகன் மேஜர் சுந்தரராஜன் ஆகியோர் தந்த தைரியத்தில் ஓவியர் ரவியை தான் தான் கொலை செய்ததா சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கு வரும் சேகர் அதாவது விஜயகுமார் அதாவது கேபரே டான்சர் நளினியுடைய தம்பி தான் தான் ஓவியர் ரவியை கொலை செய்ததாகவும் அக்கா நளினியை ரவி பலாத்காரம் செய்ய முயன்றதை பார்த்து ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்து கொலை நடக்கும் இடத்துக்கு வந்த திலக்க அடித்து மயங்க வைத்து கொலை பழி திலக் மீது விழுமாறு திசை திருப்பியதையும் ஒத்துக்கிறாரு சேகர் அதாவது விஜயகுமார். தம்பி சேகரை போலீசார் கைது பண்ண அதிர்ச்சியில் உயிரை விடுறாங்க கேபரே டான்சரான நளினி. திலக் கொலை குற்றவாளி இல்லை என்ற உண்மை தெரிந்து நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க தந்தையான மேஜர் சுந்தரராஜனும் மாமனாரான நீதிபதி அசோகனும். இப்படியாக வரப்பிரசாதம் திரைப்படத்தை நிகழ்ச்சியா நிறைவு செஞ்சிருப்பாரு இயக்குனர் கே நாராயணன்.
1: நிறைவேற்றத்துக்காக அதிகம் சம்பாதிக்க நினைத்தேன். பல நாளா என்ன தொடர்ந்து வந்த ரவி கிட்ட அன்னைக்கு நான் மாடலுக்காக போயிருந்தேன். அவன் தொட்டு வரைந்த சித்திரத்தை போல நானும் சரிப்பட்டு வந்துருவேன்னு மனக்கணக்கு போட்டு என்ன மணிக்கணக்கா வரைஞ்சுக்கிட்டு இருந்தான். நேரமாகதே பணம் கொடுங்க நான் புறப்படணும்.
2: பணம் அது நான் கையில கொடுக்கற பழக்கம் அல்ல, படுக்கையில எடுத்துக்கிறதா இங்க வரவங்க வழக்கம்.
1: ரவி என்கிட்ட விளையாடாது. தம்பிய டாக்டரா படிக்க வைக்கணுங்கிற ஆசையில நான் தான் இத்தனை நாளும் இந்த கொலைய மறைச்சு வச்சேன். தம்பி தம்பி நீ எதுக்காக நான் இங்க வந்தேன்?
3: அக்கா என் கூட பிறந்த குற்றத்துக்காக எல்லா துன்பத்தை ஏத்துக்கிட்டு கண்ணீர் விட்டேன். இப்ப நான் செய்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு கண்ணீர் வெடிக்க போறியா? வேண்டாக்கா வேண்டாம், என்னையும் கொஞ்சம் அழ விடுக்கா, என்னையும் கொஞ்சம் அழ விடு.
2: எது கொலைய நீ செய்தியா? என்னப்பா குழப்பற?
3: இல்ல சார், நடந்த உண்மையைதான் சொல்ல போறேன்.
2: தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு.
3: எப்பவும் போல என்னுடைய நண்பன் ரவி ரூமுக்கு அன்னைக்கு நான் போனேன்.
4: பெரிய பத்திரிகை போட்டி ஆகிட்ட வாங்க.

0: வெளியில தப்பிச்சு போயிடலான்னு கதவை திறந்தேன். அங்க திலக் வந்துகிட்டு இருந்தான். என்ன செய்யறதுன்னு புரியாம அறைக்குள்ளேயே திரும்ப ஒண்ணு. ரவி என் பேரை சொல்லிடுவானு பயந்து பக்கத்துல இருந்த கட்டை எடுத்து இப்படி கொலை செய்த மனப்புழுக்கத்தோட நான் இருந்தேன். என்ன மனமேடைக்கு வாங்கன்னு கீதா கூப்பிட்டா. மனச்சாட்சியை கொண்டுட்டு கோவிலுக்கு போன எனக்கு சாட்சியா நின்ன தெய்வம் வாழ்க்கை கொடுக்க மறுத்துருச்சு. கடைசியா கீதாவாவது வாழட்டுமேனு நடந்த உண்மையெல்லாம் எங்க அக்கா கிட்ட சொன்னேன்.
1: கடவுள் எப்பவுமே தப்பு செய்யல. உண்மையான கொலகாரனை என் மகளுக்கு கட்டி வச்சாம உங்க மகனை எனக்கு மாப்பிள்ளையாக்கிச்சு. எந்த சம்பந்தம் இல்லாதன்னா உங்களுக்கு சம்பந்தி ஆயிட்டேன். இதுவும் தைரியத்தோட சேர்ந்தான்.
0: நான் டாக்டர் அவன் உனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல. என்ன மன்னிச்சிருக்கான்?

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது 1976 வெளிவந்த வரப்பிரசாதம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:01 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மெலடி மெட்டுக்கள். நேயர்கள் விருப்ப பாடலை கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதுவும் நம்ம நிகழ்ச்சிக்கு புதிய நேயர்களும் ரொம்ப நாளாக நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்காத நேயர்களும் வந்து பாடல்கள் கேட்கலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2317 4 6 ஆகிய 2 எண்கள் உங்களுக்காக காத்திருக்கு. 0422 அப்படிங்கிற என்ன முன்னினைப்பா சேர்த்துட்டு நேரலையில் இணைந்து கூட தொலைபேசி வழியாக பாடல் நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கோம். நம்மோட பாடல் கேட்பதற்காக ஒரு நேயர் நினைச்சிருக்காங்க. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் முடுக்கம்பாளையம் குணசேகரன்.
0: ஆ, குணசேகரன், என்ன பாட்டு வேணும் சார்?
1: எனக்கு இந்த
0: பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கோயம்புத்தூர் வானொலி நேயர்களே,
1: மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் மனம் திறந்து பேசும் நிகழ்ச்சி
0: நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மீண்டும் ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மன் கி பாத் நமது பாரத பிரதமரின் மனம் திறந்த பேச்சு
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: வெள்ளடி மெட்டுகள் நிகழ்ச்சியில நம்ம விருப்ப பாடலாம் கேட்ட அந்த நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தாங்க. கவண்டம்பிளையத்திலிருந்து சுமதி அடுத்த பாடல கேட்பதற்காக நம்மளோட ஒரு நேயர் காத்திருக்காரு. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: தங்கமணிங்க.
2: என்ன பாட்டு வேணும் தங்கமணி உங்களுக்கு?
3: படிக்காதவங்களை ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி.

0: கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர் தெலுங்கு பாளையம் பகுதியை சேர்ந்த ரேவதி அஜய் அச்சயா. அடுத்த பாடலை விருப்பமாக கேட்க நம்மோடு பேச காத்திருக்காரு ஒரு நேயர். வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: சார் வணக்கம் சார், கோவில் மேடு அன்புக்கண்ணன்.
0: ஆ அன்புக்கண்ணன், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எங்க சின்னரசா படத்துல இருந்து தென்பாண்டி சென்னையிலே ஓரமா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் ஒன்று இருக்கு.

FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

குடும்பத்தார். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள். புதிய நேயர்கள் விருப்பமாக அதே நேரத்தில் நீண்ட காலமாக நிகழ்ச்சியில் இணையாமல் பயணித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம நேயர்கள் கூட நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள் கேட்கலாம்.

கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. யார் எந்த பகுதியிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி வடுகபாளையம் சக்கரபாணி அழகிரி சுவாமி, ஞானசுந்தராம்பாள், கோபால் மூர்த்தி, முத்து, வேலுமணி, சரஸ்வதி, மீனாட்சி, கோவிந்த் ராம் மற்றும்

தொடர்ந்து வந்த இரண்டு பாடல்களை விருப்பமாக கேட்டிருந்தாங்க, விஜயமங்கலம் சபரி, சூலூர் கணேசமூர்த்தி மற்றும் பி என் புது சிவசுப்பிரமணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள் நேர்கள் விருப்பம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ். நேரம் 10:56. நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு: நாளை காலை 6:02 காலை தென்றல் குரலும் விளக்கமும், தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் ரா குணசீலன் அவர்கள். நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக. நாளை காலை 7 முதல் 9 வரை வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களே, நாளை காலை 10:55 மன் கி பாத், மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரை, 135வது பகுதி, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் ஒளிபரவாக கேட்கலாம். நாளை பகல் 1 மணிக்கு மணி ஒன்று மலர் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் பிரசவ காலங்களில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் பிரேமா அவர்கள். நாளை பிற்பகல் 3:02 டீ டைம் நேயர் விருப்பம், மாலை 4:02 தப்பி ஓடாதே தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், மாலை 5:02 சித்திரச்சவானம், KPR கல்லூரி மற்றும் பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகளின் இளமை புதுமை. நாளை மாலை 6:00 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. மாலை 6:40 இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டி நேர்முக வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, நாளை இரவு 7:58 மனதின் குரல், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11:00 ஆற்றிய உரையின் தமிழாக்கம் 135வது பகுதி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். சென்னை மெட்சென்றிலிருந்து வந்த வானிலை அறிவிப்பின்படி, நமது கோயம்புத்தூர் மாநகரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 33°C, குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 37°C, குறைந்தபட்சமாக 26°C, திருப்பூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 36°C பதிவாகியுள்ளது, குறைந்தபட்சமாக 26°C, ஊட்டி உதகமண்டலத்தில் 24°C அதிகபட்ச வெப்பநிலை, 17°C குறைந்தபட்ச வெப்பநிலை, பாலக்காட்டில் 33°C அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகியுள்ளது, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25°C. நேர்களை, இனி இரவு 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஸ்விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் நம்மோடு சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்காகவும் இன்னைக்கு ஒரு அழகான பாடல்கள் தான். அடுத்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், பாவலர் வரதராஜன் அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டினு சொல்லுங்க இசையலையோடு.

11 மணி 6 நிமிஷம் ஆக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா எஸ்பிபி அவங்களுடைய குரலில். மண்ணிலிருந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரைட், இதுவும் அதே மாதிரியான ஒரு இதமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். எஸ் அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. ஆகாயவின் நிலாவை தரை மீது வந்ததேனோ அப்படிங்கிற பாடல் தான் கேட்டி. யஸ்ராஸ் மற்றும் ரமணன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், அமைஞ்சிருங்க இசையோடு.

எஸ், 11:11 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அப்படின்னு எஸ் ரைட் தொடர்ந்து உங்களுக்காக அழகான பாடல் காத்துட்ருக்கு. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படிங்கிற பாட்டு தான் தளபதி படத்திலிருந்து காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக கேட்டு நினைச்சிருங்க. எஸ் இலையோட

11 மணி 19 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், தளபதி படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஆத்தா உன் கோவிலே படத்துல இருந்து ஒத்தையடி பாதையில அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரல்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவி படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் பாடின பாடல் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11 மணி 25 நிமிஷத்தில் அதோ மேக ஊர்வலம் அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து கீதாஞ்சலி படத்திலிருந்து ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு, ஒரு ஜீவன் அழைத்தது அப்படிங்கிற பாடல் தான்.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடலாம் உங்களுக்காக. சிட்டான் சிட்டான் குருவி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. புதுநெல் புதுநாத்து படத்துலேருந்து மனு மற்றும் ஜானகி பாடியிருக்காங்க. கேட்டு நினைச்சிருங்க இசையிலே.

ரொம்ப அழகான பாடல் சிட்டான் சிட்டாங்குருவி பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதய கோவில் படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன், வானம் உயர்ந்த சோலையில் அப்படிங்கிற அந்த பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் உங்களுக்கு குரல்ல கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் ரொம்ப அழகான பாடல். வான உயர்ந்த சோலையில் நீ நடந்த பாதையெல்லாம் ரொம்ப அழகான பாடலாம் கேட்டு முடிச்சோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கேன். நானே ராஜா நானே மந்திரி அப்படிங்கிற படத்தில் இருந்தால் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே அப்படிங்கிற அந்த பாடல் தான் பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வாழி அவங்களுடைய அழகான வரிகளில் காத்துட்ருக்கேன். கேட்கலாமா நினைச்சிருங்க சேலையோட.

11:46 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து சிந்து பைரவி படத்துல இருந்து உங்களுக்கு அழகான பாடல் காத்துட்டு இருக்கு. சித்ரா அவங்களுடைய குரல்ல வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகள்ல எஸ் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே அப்படிங்கிற அந்த பாடல் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

ஸ்விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. எஸ் நம்மோட சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேர்கள் நம்மோடு நினைச்சிருந்தாங்க. அதோடு சேர்ந்து முகநூலில் நம்மோடு பாபு முள்ளக்காடு சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனி இனவு வணக்கம், முதல் பாடல் மண்ணில் என்ற இந்த பாடல் ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டி நகர் தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஷஹீரா ரசூல், இனிய இரவு வணக்கம் சஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பாபு முள்ளக்காட்டிலேருந்து வெரி குட் நைட் அப்படின்னு இருக்காரு. குட் நைட் சார். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவரும் மெசேஜ் பண்ணியிருக்காரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பர்வதவர்தினி, இனி இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஒழித்த முதல் பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து ஒழித்த மண்ணில் இந்த காதல் என்று, அது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரராகவன் ஒரு பெரிய கவிதையை அனுப்பியிருக்காங்க. வானலையில் வருகை வசந்தராகம் தருகை, வளம் தந்த பொதிகை, வளம் வந்த பாடல்கள், சுகம் தரும் தேடல்கள், மனசு மயங்கும் கீதங்கள், மறக்க இயலாத நாதங்கள், பண்பலை கட்டி வைத்த இன்ப அலை, நன்றி அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து குணசேகரன், இணையிற வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டி கோவை மாவட்டத்திலிருந்து பண்ணியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இணையிற வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏழு கிணறுலேருந்து அபுதாஹேர் ஒரு பெரிய பூக்கள் அனுப்பியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, அன்பு அறிவிப்பாளர் சகா பார்த்திபன் அவர்களுக்கு அன்பான வணக்கம், நேயர்களுக்கும் இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரபு தேவி என்ன சொல்லியிருக்காங்க, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பிரபு, ஸ்ரீதேவி, ஸ்ரீ சாயுங் எல்லாருக்காகவும் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மாம்பழம் ராதாகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. பர்வதவர்தனி அருமையான பாடல்கள், அரங்கேற்ற வேலை படத்திலிருந்து ஒழித்த ஆகாயவின் நிலாவே, அப்புறம் சுந்தரி கண்ணாளர் செய்தி பாடல்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி, சுந்தரி கண்ணாளர் செய்தி ரொம்பவே அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்பத்தூர் முத்துலக்ஷ்மி அவங்க நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் என்ன பாடல் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், எஸ் ரைட், உங்களுக்காக ரெண்டு பாட்டு நான் எடுத்து வச்சேன். அந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டை போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதுனால நிகழ்ச்சியோட நிறைய பாடலாக மெல்ல திறந்த கதவு படத்திலேருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது அப்படிங்கிற பாடல், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேருடைய குரலில் உங்களுக்காக அழகான பாடலாக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கேன். கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி. காற்றின் மொழி.

சிட்டுக்கோரவே சுத்தங்க.

மேலும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடிவை.

சிக்கி பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சித்திரம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

மானித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டார்

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும்,

0: கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு

விவித் பாரதி தமிழ் பண்பாளின் 2.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திற்காக நந்தபாலா எனும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் பேபிராதா அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அன்பு வடிவாக என்னும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்கள் குரலில்

0: நேரம் 4 மணி 10 நிமிடம். நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்,

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஷ் பெருலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டு பிரசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் பாடல் தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.